0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நல்ல நடக்க போற எல்லா விஷயங்களும் நமக்கு ஏத்த மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி நடக்குங்கிற நம்பிக்கையோட நாளை துவங்கலாம். இசையமுதம் நிகழ்ச்சியையும் சேர்த்த நேரம் 5:30 நிமிடம். மகிழ்வுப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: 5:35 ஆயிட்டு இருக்க வேலையில இசை அமுதம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இனி கேட்கலாம்.
1: செப்டம்பர் 7 இந்நாளின் சிறப்பு. 1923 செப்டம்பர் 7 பன்னாட்டு காவலகம் அதாவது இன்டர்போல் ஆரம்பிக்கப்பட்டது.
2: 1927 செப்டம்பர் 7 முதலாவது முழுமையாக மின்னணு தொலைக்காட்சி பெட்டி பைலே டெய்லர் ஃபான்ஸ்வர்த் என்பவரால் அமைக்கப்பட்டது.
1: 1977 செப்டம்பர் 7 பனாமா கால்வாய் தொடர்பாக பனாமாவுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையே எட்டப்பட்ட உடன்பாட்டில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை பனாமாவுக்கே அளிப்பதாக அமெரிக்கா உறுதியளித்தது.
2: 1988 செப்டம்பர் 7 சோவியத் மீர் விண்வெளி நிலையத்தில் 9 நாட்கள் தங்கியிருந்த ஆப்கானிஸ்தானின் முதலாவது விண்வெளி வீரர் அப்துல் அஹாத் சோயூஸ் விண்கலத்தில் பூமி திரும்பினார்.
1: தமிழக நாடக ஆசிரியரும் நடிகருமான சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களின் பிறந்த தினம் 1867 செப்டம்பர் 7.
2: இந்திய நடிகை, பாடகி, இயக்குநர் என்ற பல்துறை வித்தகி பி பானுமதி அவர்களின் பிறந்த தினம் 1925 செப்டம்பர் 7.
1: கர்நாடக இசை பாடகியும் பரத கலைஞரும் நடிகையுமான வசுந்தரா தேவி அவர்களின் நினைவு தினம் 1988 செப்டம்பர் 7. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 5:42. இனி நிகழ்ச்சியும் நேரமும் கேட்போம். காலை 5:55 பூந்தளிர் கேட்போம். காலை 6 இன்று ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேன உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்று ரணபலி முருகன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரலை காட்சி வர்ணனை வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், பிரகாஷ் ராஜ் உடன் என் வி சதீஷ்குமார். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:05 எனைத்தானும் நலவை கேட்க வழங்குபவர் சி எஸ் கிஷோர்குமார். 7:10 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 7:15 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. பராபவ வருடம் ஆவணி 21 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களின் நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழுக்கவிருப்பது ஒரு சொல் கேளியர் நிகழ்வில் மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி கோழி வளர்ப்பு குறித்த அறிவுரைகளை தருகிறார். அத்தகவல்களை கேட்போம். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சென்னை புரசைவாக்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பற்றிய தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரதிகா குணால் அவர்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா இன்று மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்போம். காலை 9:00 செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கான சத்துக்கள் மற்றும் இதர சத்துக்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவர் ஊட்டச்சத்து நிபுணர் வி சுகன்யா அவர்கள். காலை 10:00 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம் சித்திரை கணபதி அவர்கள் உரை கேட்போம். காலை 10:30 இருபட பாடல்கள். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை இன்று நான் விரும்பும் சுற்றுலா என்ற தலைப்பில் உரையாடுவோம். நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே. பகல் 1:00 வசந்த கானங்கள். மதியம் 2:00 அசத்தல் சந்திப்பு. காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்போம். 3:00 செய்தி சுருக்கம். 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00

பாட்டு இதுகிட்டு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ, விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடனான நேர்முகம் கேட்போம். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவத் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வோம். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

மனசை ரொம்ப தெளிவாக வச்சு எந்த எண்ணங்களோடு நம்ம செயல்படுறோமோ நிச்சயமாக நம்மளுடைய தெளிவான சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் நமக்கு நல்லதையே நடத்தி தருங்க.

0: வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 குட்டீஸ் கூட பேசுற பூந்தளி நிகழ்ச்சியை தான் கேட்க போறோம். ஹலோ,
1: ஹாய்,
0: உங்க பேர் என்ன?
1: என் பேர் ஹரி சசிகரன்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: நான் 3rd படிக்கிறேன்.
0: சூப்பர். உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: அவங்க பேரு?
1: தக்ஷன், சுகந்த், சர்வீஸ்.
0: சரி, நீங்க இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: நான் உங்களுக்காக கதை சொல்லலாம் வந்திருக்கேன்.
0: எங்க சொல்லுங்க பாப்போம்.
1: எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு 2 நண்பர்களோட கதையை பத்தி நான் சொல்ல போறேன். ஒரு காலத்துல காட்டுல 2 நண்பர்கள் இருந்தாங்க, ஒரு குரங்கு ஒரு யானை. அப்ப குரங்கு தண்ணி குடிக்க போகும்போது ஒரு கிணறை பத்துச்சு. அங்க போய் தண்ணி குடிக்குது. அந்த தண்ணி குடிச்சிருக்கும் போது அது மேல பார்க்கும் போது அதுக்கு அந்த பக்கம் நிறைய பழம், வாழைப்பழம் எல்லாம் இருந்துச்சு. அதனால அதோட யானை நண்பனை கூப்பிட்டு, இங்க பாரு, எனக்கு இது வேணும்னு சொல்லும் போது அந்த யானை நண்பன் பறிச்சு தரும் போது, சரி எனக்கும் தா கேக்கும் போது அந்த யானை தரல. ஏன்னா அது எல்லாத்தையும் அதே எடுத்துட்டு போயிடுச்சு. அடுத்து குரங்கு ஃபீல் பண்ணிக்கிறதுக்கும் போது யானை பின் தொடர்ந்து போகும்போது யானை வேகமா போகும்போது காலில் முள்ளு குத்திடுச்சு. முள்ளு குத்தோன்னா வலிக்குதுன்னு கத்துது.

0: பாத்தீங்கன்னு காப்பாத்தீங்கன்ட்டு. அப்ப அதோடைய குரங்க நண்பன் வந்து முள்ள எடுத்தோடே, சாரி உனக்கு துன்புறுத்துறதுக்கு என்னை மன்னிச்சிரு, வந்து பரவாயில்ல நம்ம சாப்பாடை ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லுச்சு. இதுல இருந்து நாம யாரையும் துன்புறுத்த கூடாதுன்னு
1: கத்துக்கணும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வேற என்ன உங்களுக்கு தெரியும்?
0: நான் அதை சொல்லி காமிக்குமா?
1: சொல்லி காட்டுங்க.
0: தமிழின் இனிமை, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கனியிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் தென்னை நல்கிய குளிர்கிறோம் நீரும், இப்பொழுது நான் தமிழை எண்ணூர் என்பே கண்டீர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து பண்ணினை இருக்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி, பெண்பையின் தாய்மை வைத்த பெரியனையே போற்றி போற்றி, வன்மையின் உயிரை வைத்த வல்லனை போற்றி போற்றி.
1: திருக்குறள் தெரியுமா?
0: மூணு தெரியும்.
1: சொல்லுங்க.
0: திருக்குறள், துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய தூவும் மலை, வக்கரம் உள்தலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றை உலகு கேடி உருச்செல்வம், கல்வி ஒருவனுக்கு மாடவ மற்றவை. நன்றி.
1: இன்றைய நமது பூந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஹாரிஸ் வசிகரன் குட்டி குழந்தைக்கு வாழ்த்துக்கள்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை, அன்புடன் பரணி.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் காத்திருக்கிறது. மீண்டும் இசையமுதம் நிகழ்ச்சி நாளை காலை 5:30 மணிக்கு கேட்போம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: நேரம் காலை 6 மணி.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட

0: பட்டு வருகிறது. பாரத்யா டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல் 9443444148.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், டி பிரகாஷ்ராஜ். உடன் ஒலிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
0: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: இதோ நேயர்களை, ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணவழி முருகன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: முருகனுக்கு அரோஹரா, சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு அரோஹரா. வள்ளி தெய்வானை உடன் வந்த வேளவன் புள்ளி மயில் மீது எழும்போதில் உள்ளத்தில் அன்புற்று மெய் உருகி ஆறாத காதலோடு கும்பிட்டு நிற்பாரே கூர். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அவர்கள் மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் 7/9/2026 திங்கட்கிழமையான இன்று கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 5:30 மேலாக 6:50 சிம்ம லக்னத்தில் அவர்கள் மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் மற்றும் அதன் பரிவார தெய்வங்களுக்கும் ராஜ கோபுரத்திற்கும் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்விழாவின் நேரடி காட்சிகளை நேயர்களின் மனக்கண் முன்னே காட்சிப்படுத்திவிருக்கிறது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், டி பிரகாஷ்ராஜ். உடன் ஒளிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். இத்திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜையானது கடந்த 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் தேவவதா அக்ன அனுகை, விக்னேஸ்வர பூஜை, ராஜ அனுகை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், கணபூஜை, கிராமசாந்தி ஆகியன நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் தேதி புதன்கிழமையான அன்று காலை 9 மணி முதல் முற்பகல் 11:30 வரை கந்த ஹோமம், பூர்ணாபுதி, தீப ஆராதனையும் மாலை 6 மணிக்கு மேல் வாஸ்து சாந்தி, பிரவேச பலி ஆகியன நடைபெற்றன. தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் முற்பகல் 11:30 வரை சாந்தி ஹோமம், திசா ஹோமம், மூர்த்தி ஹோமம், சங்கீதா ஹோமம் நடைபெற்றது. அன்று மாலை 6 மணிக்கு முத்து சங்கிரகணம் நடைபெற்றது. செப்டம்பர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான அன்று காலை 8 மணி முதல் முற்பகல் 11:30 வரை பிரசன்னாபிஷேகம், ஆச்சாரிய தசவித ஸ்தானம், சூர்யாக்னி சங்கிரகணம், யாக ஆலய சண்டீலம் அமைத்தல் ஆகியன நடைபெற்றது. அன்று மாலை 6 மணி முதல் இரவு 9:30 வரை அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்பகல்பனம், கலாகர்ஷணம், முதலாம் கல யாகங்கள், திரவியாகுதி, பூர்ணாகுதி, தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 7 மணி முதல் முற்பகல் 11:30 வரை ஆச்சாரிய விசேஷ சந்தி

இரண்டாம் கால யாகங்கள் திரவயாகுதி, பூர்ணாகுதி, தீப ஆராதனையும் அன்று மாலை 6 மணி முதல் இரவு 9:30 வரை ஆச்சாரிய விசேஷ சந்தி, மூன்றாம் கால யாகங்கள் திரவயாகுதி, பூர்ணாகுதி, தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணி முதல் முற்பகல் 11:30 வரை ஆச்சாரிய விசேஷ சந்தி, 4ஆம் கால யாகங்கள் திரவயாகுதி, தீப ஆராதனையும் நடைபெற்றது. நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 9:30 வரை ஆச்சாரிய விசேஷ சந்தி, 5ஆம் கால யாகங்கள் திரவயாகுதி, பூர்ணாகுதி, தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று அதிகாலை 3 மணி முதல் 5:30 மேலாக 6:50 ஆறாம் கால யாகங்கள் ஸ்வர்காகுதி, நாடி சந்தானம், திரவயாகுதி, பூர்ணாகுதி, தீப ஆராதனை, யாத்ரா தானம் நடைபெற்றது. இன்னும் சில நிமிடங்களிலே கடம் புறப்பாடாகி விமானம் மற்றும் ராஜகோபுரம் மூல ஆலய மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு மகா அபிஷேகம், இரவு 7 மணிக்கு சுவாமி திருவிதி விழா ஆகியன நடைபெற இருக்கின்றது. வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் யாக வேள்வி காலையிலேயே மூலவருக்கு 9 யாக குண்டங்களும், அதாவது இந்த யாக வேள்வி காலையிலே மூலவருக்கு மட்டுமாக 9 யாக குண்டங்களும், பரிவார மூர்த்திகளுக்கு 12 யாக குண்டங்களுமாக ஆக மொத்தம் 21 யாக குண்டங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வேள்வி குண்டம் தீ வளர்த்தல் என்ற நோக்கில் அமைந்த நமது பழமை தொற்று வரும் இந்து மத சடங்குகளில் ஒன்று. வேள்வி சாலையிலே வட்டம், சதுரம், முக்கோணம் என பல வடிவங்களில் யாக குண்டங்கள் கட்டப்படும். அந்த வகையிலே இந்த யாக சாலை வேள்வியிலே சதுரம், வட்டம், முக்கோணம் என பல வடிவங்களிலே இங்கே யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்க ஒரு காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். நேர்களே, மன மாசு அற்ற நிலையில் வேள்வி புரியுங்கால் கண்மேந்திரங்கள் அடங்கி ஞானேந்திரங்கள் மட்டுமே செயல்படும். யோக நிலையில் வேள்வி புரிவோர் ஈடுபடுதல் வேண்டும். யாக குண்டமே மனித உடலாகவும் தீ பிழம்பே அதன் ஞான சோதி வடிவமாக கொள்ளப்படும். ஆன்ம சொரூபத்தை கண்டு மகிழச் செய்யும் உத்தி வேள்வியிலே கையாளப்படும் என்பது கருத்து. யாக சாலையிலே பல்வேறு வடிவங்களில் வேள்வி குண்டங்களை திருக்குடம் முழுக்க காலத்தில் சிறப்பாக அமைப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. நேர்களே, சதுர குண்டம் நிலம் எனும் போதத்தையும், திரை வடிவ குண்டம் நீர் எனும் போதத்தையும், முக்கோண வடிவ குண்டம் நெருப்பு எனும் போதத்தையும், வட்ட வடிவ குண்டம் ஆகாயம் எனும் போதத்தையும் நினைத்து அவற்றின் மூலமாக நம் தெய்வங்களையும் தீ வளர்த்தல் வாயிலாக திருப்திப்படுத்துவதாக கூறுவர். அந்த வகையிலே இந்த வேள்வி சாலையிலே சிவாச்சாரிய பெருமக்களின் மந்திர ஓசைகள் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நேயர்களே, யாக வேள்விகளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களிலே அந்த திருக்குட கடமானது புறப்பாடாகி ராஜகோபுரத்திற்கும் விமான கலசங்களுக்கும் வார்க்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது இங்கே வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இந்த ராஜகோபுரமானது மிக கம்பீரமாக இங்கே நமக்கு முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. நேயர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகில் உள்ள பெருவயல் என்னும் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் வெகு சீரும் சிறப்புமாக இங்கே அமைந்துள்ளது. வரலாற்று சான்றுகளின்படி இக்கோயில் 18ஆம் நூற்றாண்டில் சேதுபதி மன்னரின் பிரதானியான தளவாய் வைரவன் சேர்வைக்காரரால் கட்டப்பட்டதாம். கிபி 1736 குமாரமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் கோயிலின் பராமரிப்புக்காக பெருவயல் கலையனூர் கிராமத்தை தானமாக வழங்கியதாக இங்கே குறிப்புகள் உள்ளன. கிபி 1741ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளும் இங்கே காணப்படுகின்றதாம். கோவிலின் ஒரு தூணில் பாண்டிய மன்னன் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தை சார்ந்த
சுமார் 800 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு காணப்படுகிறது. அந்த தூண் முன்பு இப்பகுதியில் இருந்த பழைய கோயிலிருந்து எடுக்கப்பட்டு இக்கோயில் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நமது ஆய்வாளர்கள் கருத்து. தளவாய் வைரவன் தேர்வைக்காரர் மிகுந்த ஒரு முருக பக்தர். அவர் அடிக்கடி திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாராம்.

மறுநாள் அவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி, நீ இனி என்னை காண திருச்செந்தூர் வர வேண்டாம், தேவிப்பட்டினம் கடலில் நவ பாசானத்திற்கு கிழக்கே கருடன் வட்டமிடும் இடத்தில் மாலையும் எலுமிச்சை பழமும் மிதக்கும், அந்த இடத்தில் வள்ளி தேவசேனாவுடன் நானும் சத்ரு சம்கார வேலும் இருக்கிறோம், எங்களை எடுத்து சென்று பெருவயலில் பிரதிஷ்டை செய் என்று அருளியதாக ஸ்தல புராணம் எடுத்துரைக்கிறது. இதே கனவு ஆதி மங்கள ஆதிமங்களேஸ்வர குருக்களுக்கும் ஏற்பட்டதாம். இவர் உத்தரகோச மங்கை எனும் ஊரை சேர்ந்தவர். முருகப்பெருமான் கூறிய அடையாளங்களை கொண்டு கடலில் தேடிய போது பலர் காயங்களுடன் திரும்பினராம். நிறைவாக வைரவன் சேவைக்காரரே கடலுக்குள் இறங்கி முருகனின் திரு உருவங்களையும் அபூர்வமான வேலையும் மீட்டதாக நம்பப்படுகிறது. கடலுக்குள் இறங்கியவர்களுக்கு ரணம் எனப்படும் காயங்கள் ஏற்பட்டதாலும் பக்தர்களின் மன ரணங்களையும் துன்பங்களையும் வழியாக ஏற்று நீக்குபவராக விளங்குவதாலும் முருகப்பெருமான் ரணபலி முருகன் என்று அழைக்கப்படுவதாக இந்த திருக்கோயிலின் ஸ்தல புராணம் எடுத்துரைக்கிறது. பெருவயல் கிராமத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலத்தின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா நேர்களே? முருகனின் உருவம் பொறிக்கப்பட்ட சத்ரு சம்கார வேலே ஆகும். பொதுவாக முருகப்பெருமானின் திருக்கரங்கள் 12 உள்ள ஆயுதங்களில் முதன்மையானதும் சிறப்பும் உடையது வேல் எனும் வேலாயுதமாகும். வேலினை கையில் ஏந்திய முருகன் வேலாயுதன் என்றும் போற்றப்படுகிறான். அத்தகைய வேலனின் பெருமையை கச்சியப்பர் விடுத்த மாத்திரத்திலேயே அண்டங்களின் 5 பூதங்களையும் அழிக்க உள்ளது. எல்லா உயிர்களையும் ஒரு சேர அழிக்கக்கூடியது. யார் மேல் இதனை விடுத்தாலும் அவர்கள் பெற்ற வரன் மக்களையும் உயிரையும் ஒருங்கே அழிப்பது என குறிப்பிடுகிறார். தோமரம், கொடி, வாள், குவிசம், அம்பு, அங்குசம், மணி, தாமரை, தண்டம், வில், மழு எனும் எல்லா ஆயுதங்களிலும் மேன்மை உடையதும் ஒளி உடையதுமான வேலாயுதம் தன்னை தன் மகன் பால் கொடுத்தான். ஆயுதர் பின்னர் ஏவல் மூதண்ட கை பெரும் பூசமும் அடுவ தேய பல்லுயிரும் உறுத்தலை முடிப்ப தேவர் மேல் விடுக்கினும் அவர் தம் மாயிருந்திரளும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பதா படைக்கும் நாயக மாவதொரு தனிச்சுடர்வேல் நல்கியே மதலை கை கொடுத்தான் என கந்த புராணம் சுட்டுகிறது. சிவபெருமானே முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய செய்தி கூறப்பட்டுள்ளது. முருகப்பெருமானுக்கு வேல்தான் அடையாளம். ஆனால் இங்குள்ள வேலுக்குள்ளேயே முருகப்பெருமானின் திருவுருவம் மயிலோடு இருப்பதாக பதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அபூர்வ வேலில் நாம் வேறு எந்த முருகன் திருத்தலத்திலும் காண்பது அரிது. தேவிப்பட்டினம் கடலில் இருந்து முருகன் சிலைகளுடன் இந்த வேளானது கண்டு எடுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இருந்த போதும் தினசரி பொது தரிசனத்தில் இந்த வேல் வைக்கப்படுவதில்லையாம். மாசி பிரம்மோற்சவம் மற்றும் கந்த சஷ்டி சூர சம்காரத்தின் போது பக்தர்களின் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படுகிறது. சூர சம்காரத்தில் இந்த வேல் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இத்திருக்கோயிலுக்கு வந்தபோது வேலில் முருகன் உருவம் பதிக்கப்பட்டிருந்ததை பெருவயல் கோவிலில்தான் கண்டேன் என்று இதன் அபூர்வ சிறப்பை பாராட்டியதாக கூறப்படுகிறது. முருகன் திருவுருவம் பதித்த இந்த அபூர்வ வேல் பக்தர்களின் மனரணங்களையும் எதிரி தொல்லைகளையும் நீக்கி அருள் புரியும். ஆகையினால் நாமும் இந்த அபூர்வ வேலினை வணங்கி முருகப்பெருமானின் பேரருளை பெற வேண்டும் நேயர்களே. ஏனெனில் முருகப்பெருமானை வேலை வழங்குவது மனிதர்கள் மட்டும் இல்லையாம், முனிவர்கள், தேவர்கள், இந்திரன், பிரம்மா, விஷ்ணு என அத்தனை பேரும் முருகப்பெருமானின் வேலினை வழிபடுகிறார்களாம். இவர்களை எல்லாம் காத்து ரட்சிப்பது முருகப்பெருமானின் திருக்கை வேலே. இதனை அருணகிரிநாதர் சுரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விரிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கூறும் இடுக்கண் வினை சாடும் என குறிப்பிடுகிறார். உலகத்தில் எவ்வுயிருக்கும் துன்பம் நேர்ந்தாலும் அந்த உயிரை காப்பாற்றும் பொருட்டு முருகப்பெருமானின் வேல் முன் வந்து நிற்கும் என சொல்கிறார் அருணகிரிநாதர். வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி புளித்த வேல், கொற்றவேல், சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை. அத்தகைய சிறப்பிற்குரிய அந்த சத்ரு சம்கார வேளானது இக்கோயிலின் சிறப்பிற்குரிய ஒன்றாக

0: கருதப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணைவோம்.
1: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: 8-300-37-27-57
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
6: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
5: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் நேரடி காட்சி வர்ணனை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
6: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
5: இதோ நேயர்களை மீண்டும் ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
0: நேயர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயிலிலே இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்ணில் கடங்காத போக்கம் இங்கே அலைமோதி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது பாகுபாடு இன்றி அனைவரும் ஒரே நோக்கத்தோடு, அதாவது முருகப்பெருமானின் பேரருள் நமக்கு நிறைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்து கொழுமி இருக்க ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கலியுக தெய்வமாக நமக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் பேரருள் இங்கே இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல நேர்களே, இந்த நிகழ்வின் நேரடி காட்சிகளை வானொலி வாயிலாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நேர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சென்று சேர வேண்டும் என்பதே மதுரை வானொலியின் நோக்கமாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய ஆலய தரிசன நிகழ்ச்சியை நாம் எல்லாம் இணைந்திருக்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.
7: வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகராணபலி கிராமம் முழுவதிலும் விடியற்காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆன்மீக சான்றுகள் என இந்த புனித வந்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக ஆறுகால யாகசாலை பூஜைகள் மிகவும் விமர்சையாக நடைபெற்று வந்தன. வேத விற்பனர்களுடைய வேத பாராயணம், திருமுறை விண்ணப்பம் என யாகசாலையே தெய்வீக மனத்தோடு வீற்றிருந்தது. தற்பொழுது யாகசாலையிலிருந்து புதிய தீர்த்தங்கள் அடங்கிய கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழந்து கோபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இதோ சிவாச்சாரியர்கள் புனித நீர்க்கடங்களை தலையில் சுமந்தவாறு சூபி அமைந்துள்ள விமான கோபுரத்தின் மீது ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகம விதிகளின்படி மேலதாளங்கள் முழங்க வேத மந்திரங்கள் முழங்க இதோ

விண் அதிர ஊதப்பட்டு வருகின்றது. அன்பிடையர்களே, அற்புத தருணம் விரைந்துவிட்டது. நன்னாலான இன்றைய குடும்ப கூட்ட வேளையில சிவாச்சாரியர்கள் தங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்ற இதோ சென்று கொண்டே இருக்கின்றார்கள். நேர்களே, அதை நாம் கண்டு கொண்டே இருக்கின்றோம். முருகனுக்கு அரோகரா, முருகனை முருகப்பெருமானை வழங்கும் பொழுது முருகனுக்கு அரோகரா என்று வணங்குகிறோம். அரோஹரா என்ற சொல், அதாவது அரோஹரா என்பது அரஹரோஹரா என்ற சொற்களினுடைய சுருக்கமாகும். இறைவனே, துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாயாக என்பதாகும். முன்பு சைவர்கள், அதாவது சைவ சமயத்தினர் மட்டுமே இதனை சொல்வது வழக்கமாயிருந்தது. திருஞான சம்பந்தர் ஒருமுறை பள்ளத்தில் அமர்ந்து பயணம் செய்யப்ப அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஏலேலோ ஏலேலோ அப்படின்ற களைப்பை குறைப்பதற்காக பாடிக்கொண்டு வந்தனர். அதனை செவிமடுத்த திருஞான சம்பந்தர் பொருளற்ற ஒன்றை சொல்வதை விட பொருளோடு ஒன்றை சொன்னால் நல்லது என்று அரஹரோஹரா என்ற சொல்லை கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அரஹரோஹரா என்று சொல்வது வழக்கமாயிற்று. இன்னும் சொல்ல போனால் அரஹுரா என்பதை அர ஊஹரா என பிரிக்கலாம். அதாவது அரண், அரண் இரண்டுமே சிவனுடைய பெயரை குறிப்பதாகும். இருந்தாலும் அவர் புதல்வர் மீது கொண்டுள்ள பற்றற்ற ஆசையினால் முருகனடியார்கள் முருகனை வணங்கும் போது அரோரா என்று சொல்கின்றனர். காலப்போக்கில் சைவர்கள் இதனை சொல்லும் பழக்கம் குறைந்தது. ஆனால் கௌமார்கள் என்று அழைக்கக்கூடிய முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வந்ததால் இந்த சொற்கள் முருகனோடு இணைந்துவிட்டனர். பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வது, வெற்றிவேலை கொண்ட முருகனே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கி நற்கதியை அருள்வாயாக என்று உரிமையோடு முறையிடுவதாகும். அனைவரும் வீட்டிலிருந்தவாறே சொல்வோம், நீங்களே முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று. சிக்கலிலே சிங்கார வேளா, சக்தி அன்னையிடம் வேல் வாங்கி அகிலத்த சூரனையும் அழிக்க இந்திர மயிலில் ஏறி வீரபாகு புடைசூழ தாம்ப சிவனின் மறு உருவாய் திரு உருவாய் ஆலவாய் சென்றவனே, சொன்ன சொல்லும் கேட்காத சூரனை வதைத்து மன்னித்து மறு உருவாய் மயிலாய் சேவலாய் உருமாற்று எப்போதும் உன்னோடு திருவுருவாய் மாற்றிய மாணவன் மருகா, தேவர்களுக்கு அமுத வாழ்வு அளித்தவனே, எங்களுக்கும் ஆனந்த பெருவாழ்வு அளிக்க திருமண கோலமும் பூண்டு திக்கு தெரிய அனைவரையும் வாழ்விலும் ஆனந்தத்தோடு திருவுள்ளம் அமர்வாய். துணிந்தவருக்கு வேல் துணை, பயந்தவருக்கு மயில் துணை, உறவற்ற எங்களுக்கு முருகா நீயே துணை. சரவண பவ என்ற வார்த்தையை நம்ம பொதுவாக நாங்கள் சொல்வது உண்டு. முருகனை வணங்குறப்ப அனைவருமே ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்கின்றோம். சரவண பவ என்ற சொல் பிடிச்சோம் அப்படின்னா அதில் உண்மையான பொருள் நமக்கு எளிதாக விளங்குங்க. சரவணம் பிளஸ் பவ, சரவண பவ. சரவணம் என்றால் தற்பை என்று பொருள், பவ என்றால் தோன்றுதல் என்று பொருள். தற்பை காட்டில் இருந்து முருகன் தோன்றியதால சரவண பவ என்ற பெயர் சொல்லப்படுது. சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து நெருப்பை வெளியிட அதை தாங்கி சென்ற வாயு பகவான் தற்பை காட்டில் இருந்த பொய்கையின் ஆற்றில அந்த நெருப்பை விட்டார். அதைத்தான் நாம் சரவண பொய்கை அப்படின்னு சொல்றோம். பொய்கை ஆற்றை கடைந்து அந்த பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகள் அனைத்தும் கார்த்திகை பெண்கள வளர்ந்தாங்க. குழந்தைகளை தாயான பார்வதி தேவி ஆறு குழந்தைகளை ஒரு சேர அணைக்கும் போது ஆறுமுகத்தோடு 12 கைகளோடு தம் கடவுளான கோரப்புற தோழினான் என கந்த புராணம் காட்டுகிறது. தேரணி எட்டு புறம் எரித்தான் மகன், தெங்கையில் வேறு கூரணி எட்டு, அணுவாகி கிரஞ்சம் உழைத்து அரக்கர் நேரணி எட்டு, வளைத்த கடக தெளிந்தது சூர் பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே, விழிக்கு துணை திருமின்மல பாதரங்கள், மெய்மை குன்றாம் முழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். ஆம் நேர்களே, இதோ இன்னும் சில நிமிடங்களில் அந்த விமான கலசங்களிலும் ராஜகோபுர கலசங்களிலும் நீர் வார்க்கப்படவிருக்கிறது. வேதங்களில் சொல்லப்பட்டதை போல அந்த கடத்தில் உள்ள அந்த புனித நீரானது ஊட்டப்படுகிறது. இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த கடங்களை ஏந்தியவாறு அந்த திருக்குடத்தில் உள்ள அந்த புனித நீரினை கலசங்களிலே ஊற்ற இதோ காத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த கலசங்களும் காத்து கொண்டிருக்கின்றன. இதோ கருட பகவானை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எண்ணற்ற பக்தர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த புனித நீரானது ஊற்றப்பட்டு உள்ளது. ஓம் கந்தா போற்றி, காந்திகையா போற்றி, வள்ளி

தேவசேனா போற்றி, சிவ சுப்பிரமணிய சுவாமியே போற்றி, ரணபலி முருகா போற்றி, அருணகிரிக்கு அன்பு அருளியனே போற்றி, ஓம் குருந்தி நில கடவுளே போற்றி. இதோ மக்கள் குலவி சத்தில் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த புனித நீரானது கோபுர கலசங்களிலே ஊற்றப்பட்டு இப்போது வஸ்திரம் சாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். மக்களின் குலவி சத்தத்திற்கு இடையே அந்த நல்ல நிகழ்வானது இங்கே நடந்தேறி இருக்கின்றது. விமான கலசங்களுக்கும் கோபுர கலசங்களுக்கும் அந்த புனித நீரானது பறக்கப்பட்டு உள்ளது. ஓம் எண்ணிரு கண்ணே, கண்ணுக்குள் இருக்கும் மாமணியே போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி, உன் பாதம் சரணமே போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலிலும் மயிலிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றே போற்றி. இதோ அந்த ராஜகோபுர கலசங்களுக்கு தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். ஜோதியின் சுடராக, ஜோதியின் ஒளியாக, கீழ்பிழம்பாக அந்த ரணபலி முருகன் நமக்கெல்லாம் இங்கே அருட்காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த கோபுர கலசங்களுக்கு தீப ஆராதனை காட்டிக்கொண்டு பூ மாலைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, விழிக்கு துணை திருமின்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா முழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீரதோளும், பயந்த தனி பழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இதோ அந்த புனித நீரானது மக்கள் மீது தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தீப ஆராதனை வானோக்கி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். நேர்களே, இத்தனை பேர்களும் அவளோடு எதிர்பார்த்த அந்த நிகழ்வானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த புஷ்பமானது விமான கலசங்களுக்கும் கோபுர கலசங்களுக்கும் இங்கே தூவப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா, கீழே இருக்கக்கூடிய பக்தர்களும் இந்த பயனை பெற வேண்டும் எனும் பொருட்டு சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த மலர் மாலைகளையும் பூக்களையும் கீழே உள்ள பக்தர்கள் மீது போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். நேர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் பெருவையில் அவர்கள் மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக இங்கே நடந்தேறி இருக்கின்றது. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே மன்னர் சேதுபதி மகாராஜாவுக்கு தினமும் காலையில் எழுந்தவுடன் சொல்லக்கூடிய துதி பாம்பன் குமரபுர சுவாமிகளால் இயற்றி அருளப்பட்ட எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடல் வீழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் என்பதே ஆகும். ராமநாதபுரம் பெருவையில் அவர்கள் மிக ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயிலானது கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின் முகப்பில் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமாக நிற்கிறது. கோபுரம் இருக்கும் இடத்திற்கும் அது நம் பார்வையில் படும் இடத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை பூலோக கைலாயம் என்பார்கள். கோபுரத்தை கடவுளின் திருவடி என்பர். கருவறைக்கு உள்ள புனிதம் இந்த கோபுரங்களுக்கும் உண்டு. கோபுரத்தை கண்டவுடன் நிலத்தில் வீழ்ந்து வணங்க வேண்டும் என பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் என கோபுர பெருமையை சொல்கிறார் திருமூலர். கோபுரம் என்பது சமய வரலாறு, புராண கதைகள், தத்துவம் முதலிய பல செய்திகளை எடுத்துக்கூறும் உயிர்த்தன்மை கொண்ட உருவங்களையே உயர்ந்து நிற்கின்றன. கோபுரத்தில் தேவகணங்கள், தெய்வ உருவங்கள், பறவைகள், விலங்குகள், புராண இதிகாச காட்சிகள், மனிதர்கள், தேவியர்கள், மெய்யடியார்கள் என பல வகை சிற்பங்கள் இருக்கும். இத்திருத்தலத்திலேயே உள்ள ராஜ கோபுரத்தின் நடுப்பகுதியிலே முருகன் உருவம் பதித்த வேளானது காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, ராஜ கோபுரத்தின் மேலே ஐந்து கலசங்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளன. நமது இரு கரங்களையும் தலைக்கு மேலாக வைத்து குவித்து வணங்கும் போது திருக்கோபுர அமைப்புக்கு ஒத்ததாக இந்த அமைப்பு இருப்பதை பொதுவாக காணலாம். நமது சக்திக்கு மேற்பட்டவர் இறைவன் என்பதனையும் அவரை அடைவதற்கு நமது புலன் ஒடுக்கம் அவசியம் என்பதையும் எடுத்துக் கூறுகிறது. ராஜகோபுரத்தின் நிலைகள் பொதுவாக ஒற்றைப்படை எண்ணில் தான் அமைந்திருக்கும். அந்த வகையிலே இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரமானது ஐந்து நிலைகளை கொண்டதாக உள்ளது. இந்த ஐந்து நிலைகள் என்பது ஐம்பொறிகளை குறிக்கும் விதமாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகு சிறப்பு வாய்ந்த ராஜகோபுரத்தை வணங்கினால் கோடி புண்ணிய நமக்கெல்லாம் வந்து சேரும். ஆமணியர்களே, அந்த புண்ணியத்தை பெறுவதற்காக இங்கே பக்தக்கொடி பெருமக்கள் அனைவரும் தங்கள் கரங்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து அந்த ராஜகோபுரங்களையும் அதன் மேலே உள்ள அந்த ஐந்து கலசங்களையும் வணங்கி

0: கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி நீ நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இத்திருக்கோயில் இரண்டு பிரகாரங்களில் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தில் நாகர் சிலைகள், உள் பிரகாரத்தின் நுழைவாயிலில் குதிரைகளின் அழகிய சுதை வேலைப்பாடுகளை கொண்ட முக மண்டபத்தின் வழியாக அமைந்துள்ளது. அதில் ஒரு குதிரை பத்ரகாளியாகவும் மற்றொரு குதிரையில் அதன் அர்ச்சகரான ஆதி மங்களேஸ்வர குருக்களும் இருக்கின்றனர். வழிபீடத்தில் படைப்பதற்கு முன் தினமும் அவர்களுக்கு உணவு படையல்கள் செய்யப்படுகின்றதாம். பிரகாரத்தின் வடக்கு பகுதியில் ராமநாத மன்னரின் தளபதியான வைரவர் சேர்வைக்காரரின் சமாதியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஒரு நீண்ட மண்டபம் உள்ளே சென்று கருவறையை அடைகிறது. மேலும் பல மண்டபங்கள் வழியாக இந்த கருவறையை அடையலாம். மூலவர் தனது தேவியர்களுடன் நின்ற குளத்தில் காட்சியளிக்கின்றார். பரிவார தெய்வங்களாக ஜெயம் கொண்ட விநாயகர், ராமநாத சுவாமி, பருவத வத்னி, நாகர் ஆகியன உள்ளன. ஆகவே ராமநாதபுரம் சென்றும் அந்த ராமநாத சுவாமியையும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனையும் ஒரு சேர இங்கே நாம் தரிசனம் பெறலாம். ஆம் நேர்களே, அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இந்த ராஜகோபுரத்திற்கு விமான கலசங்களுக்கு நடைபெற்றாலும் இன்னும் தொடர்ந்து அந்த கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த புனித நீரை ட்ரோன்கள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தெளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யான் பெற்ற இரும் இன்பம் பெருகை வையகம் என்பதை போல இந்த அரிய தீர்த்தத்தை கலசங்களில் உள்ள அந்த புனித நீரை மக்கள் அனைவரும் பெற்று தங்களது பாவங்களை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ட்ரோன்கள் மூலமாக அந்த புனித நீரை கீழே இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது தெளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருத்தலத்தின் ஸ்தல தீர்த்தம் சரவண பொய்கை, ஸ்தல விருட்சம் மகிழம். ராமநாதபுரத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் வடக்கே ரணபலி முருகன் பெருவயல் அமைந்துள்ளது. வெங்குளம் கிராமத்தில் மேற்கு நோக்கி இடதுபுறம் திரும்பிச் சென்றால் பெருவயலை அடையலாம். இங்கிருந்து அழகிய வயல்வெளிகள் வழியாக செல்லும் இந்த பயணமே இந்த கிராமத்திற்கு பெருவயல் என வந்ததாக கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் சிவ சுப்பிரமணியனாக விளங்குகிறார். சுப்பிரமணியன் என்ற பெயரில் பிரமணியன் என்பது பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தை பெற்றவன் என்று பொருள். அதில் முன்னே உள்ள சு என்பது அதி உன்னதமான என்பது பொருள். அதாவது அதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவன் என்பதுதான் சுப்பிரமணியன் என்பதாகும். மேலும் விவரிக்க வேண்டுமானால் ஞானத்தின் உயர் நிலையான பிரம்மண்யத்தின் அதி உயர் நிலையினை அடைந்தவன் என்பது பொருள். அதனால்தான் முருகப்பெருமானை நாமெல்லாம் ஞான கடவுள் என்கிறோம். அவனை விட ஞானமும் அழகும் வேறு யாருக்கும் இல்லை என்பதால் தான் அழகென்றால் முருகன் என உரைத்தனர். பச்சமையில் வாகனமும் சிவஞான வேலாயுதமும் இச்சையிறும் தெய்வானை வள்ளியம்மாள் இருபுறமும் மீச்சிய நல் அருணகிரிநாதருக்கு அருள் செய்த கச்சியம்பதி வேலனை நித்தம் கருதுவோமே. வள்ளி தேவையானை சமேத வேலவா, அள்ளி அள்ளி கொடுக்கும் அமுத வேலவா, உள்ளம் எனும் திருக்கோயிலில் உறையும் வேலவா, வள்ளலே உன் தாள் சரணம் சரணமே. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் நேரலையில் இணைவோம்.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
0: இதோ நேயர்களை மீண்டும் ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: ரணபலி முருகன் திருக்கோவில் இருந்து மகா கும்பாபிஷேக விழால இருந்தால் நீங்க நேரலையான சிறப்பு நேரலையான சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ 1,000,000 பக்த கோடிகள் இன்றைய மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக சில பக்த கோடிகள் காத்திருக்காங்க. அவங்க யாரு இங்க இருந்து வராங்க பேசலாம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: நீங்க எந்த ஊரு, நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயில் போறீங்க, இந்த கோயிலை பற்றி சிறப்பு நீங்க சொல்லலாம்.
3: நான் காத்தலிங்கம், திருப்பரங்குன்றத்துல இருந்து வரேன். இந்த கோயிலுக்கு சுமார் 30-40 வருஷமா பழக்கம், அடிக்கடி வர்ற கோயில் இது. இந்த கோயிலுடைய சிறப்பு தெரிஞ்சு இன்னைக்கு கும்பாபிஷேகம்ங்கிறதுக்காக வந்திருக்கிறோம்.
2: மகிழ்ச்சி. ஐயா நீங்க எத்தனை ஆண்டுகளாக இந்த கோவில்ல வந்து பழக்கமா இருக்குது? நீங்க கிட்டத்தட்ட பல சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்க. சின்ன வயதுல இருந்து கோயில் கண்டிப்பா வந்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இப்போ அப்போ பார்த்த இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கும் இப்போ இந்த இவ்வளவு பக்த கோடிகளை பாக்குறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்?
3: இப்ப வந்து கொஞ்சம் சிறப்பா கூட்டம் நல்லா வந்திருக்கிறாங்க. பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு முருகன் அருள் பாலிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வர்றாங்க. நான் ஒரு 30-40 வருஷமா அதை பார்த்துட்டு இருக்கேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேரு சொல்லு.
3: மீனாட்சி சுந்தரம். இந்த கோவில் கட்டின சேது பலவா வைரவு சேவைக்காரரோட 8வது வாரிசு. நாங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி இளவன் சேதுபதி என்ற காத்தத்தேவர் காலத்தில் அவருக்கு தளபதியாக இருந்தவர் சேது தளவா வைரவன் சேவைக்காரர். அவர் அடிக்கடி திருச்செந்தூர் போட்டு முருகனை வணங்கி வந்ததை கேள்விப்பட்ட அரசர், நீ அடிக்கடி அங்கே போக வேண்டாம், இங்கேயே முருகனுக்கு ஒரு கோவில் கட்டி வழிபடு என்று சொன்னாராம். அவருக்கு அவர் கனவில் தோண்டு பக்கத்தில் உள்ள தேவிப்பட்டினத்தில் உள்ள நவபாஷாணத்திற்கு கிழக்கே கண்ணாமுனை என்ற இடத்தில் மேலே கருடன் பறக்கும், கீழே வந்து மாலையும் எலுமிச்சம்பழமும் அறுக்கும், அதற்கு கீழே சென்று பார்த்தால் நான் அந்த வள்ளி தெய்வாலய சமேதராக சிறப்பு வேலுடன் இருப்பேன், அதை எடுத்து வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து என்று சொன்னவர் கனவு தோன்றியிருக்கு. இதே கனவு திருவுத்திரவ சமங்கையை சேர்ந்த ஆதி மங்களேஸ்வர குருக்கள் என்பவருக்கும் தோன்றியிருக்கு. அவர் 2 பேரும் மரணம்.

0: சந்தித்து அந்த கடலுக்கு படகில் போய் அவங்க சொன்ன இடத்தில் போய் இரண்டு பேர் முதலில் மூழ்கி உள்ளே போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடம்பில் கொஞ்சம் ரணம் ஏற்பட்டு அவனால் எடுக்க முடிய வந்துவிட்டது. பிறகு வந்து செய்தி தலைவா வைரவன் சேர்வையே அவரே கடலுக்குள் மூழ்கி இந்த சிலையையும் இந்த வேலையும் எடுத்து வந்து இங்கே பிரதிஷ்டை செய்வதாக சொல்வார்கள். இதை கேள்விப்பட்ட மன்னர் ராமலிங்க விலாசம், ராமன் அரமனை கட்ட வைத்திருந்த பொருட்கள் அந்த தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். அந்த காலத்துல எப்படி மாட்டு வண்டியிலேயே கூட கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அவ்வளவு வசதி இல்லாத காலத்தில் அவ்வளவு பெரிய தூண்களை கொண்டு வந்து இங்கே கட்டி பண்ணுகிறார். எல்லா கோயில்களிலும் இங்கே உள்ள சிறப்பு என்னவென்றால், எங்களுக்கு எல்லா கோயில்களிலும் ராஜ மரியாதை கொடுத்து அதன் பிறகுதான் நிர்வாகஸ்தன் மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் இங்கே வந்து செப்புப்பட்டயத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், ராஜ மரியாதையும் நிர்வாகஸ்தன் மரியாதையும் ஒரே நேரத்தில் இரண்டு சிவாச்சாரியர்கள் இருந்து ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நேர்களே, நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம நேரடி காட்சி வர்ணனை செய்யறப்ப நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதை கேட்டு அதை ரசிக்கிறது உண்டு. அதே சமயத்துல அந்த விஷயத்த அதை சார்ந்தவர்கள் பேசுறப்ப இன்னும் நமக்கு சிறப்பு, கூடுதல் சிறப்பாக அமையும். அதை பொருட்டு இன்னைக்கு ஐயா பேசின விஷயங்கள், அவங்களுடைய வம்சாவளியில வந்த சொன்ன செய்திகள் உங்க காதுகளுக்கு மேலும் இனிமையை கொடுத்துருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். ஐயா வணக்கம், நீங்க சொல்லுங்க.
2: வணக்கம், நான் முத்துப்பொன்னுசாமி, மதுரையிலிருந்து வருகிறேன். இந்த ரணபலி முருகன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு குடமுழுகு உலாகம் இருக்கு, எங்கள் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். முருகன் சக்தி வாய்ந்த ஒரு முருகன். இந்த முருகன் வந்து எங்கும் இல்லாதது வேலில் முருகப் பெருமானை நம்ம அருள் பாலிக்கிறார். நன்றிங்களா.
1: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரணபலி திருக்கோவில்ல இன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழால பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கானவர் வந்து குமிஞ்சிருக்கக்கூடிய இந்த வேளையில நம்ம பக்த கோடிகளை சந்திச்சுட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் முனிஷாங்க, சொந்த ஊர் தான் எனக்கு. இந்த மூணு வந்து கேட்டு வரவங்களுக்கு, அதாவது மக்கள் வந்து முன்னாடி ஒவ்வொரு சஷ்டிக்கும் ஒவ்வொரு கார்த்திக்கும் வந்து அந்த ஐயாட்ட வேண்டு வாங்கி அவங்க கேட்டு வரவங்களுக்கு வாங்கி சென்றாங்க, போயிட்டு இருக்காங்க.
1: கேட்ட வரம் கொடுப்பாரு, பிணிகளை தீர்ப்பாரு, இதெல்லாமே வந்து இந்த கோவிலோட சிறப்பா சொல்றாங்க. நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க, இந்த கோவில்ல உங்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குதா?
3: அதாவது
1: ஒண்ணு எங்க நேர்களுக்காக சொல்லுங்க.
3: ஆகாஷ்வாணி
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய ஆலய தரிசன நிகழ்ச்சியிலே ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு வள்ளி தேவசனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலிருந்து நேரடி காட்சி வர்ணனை. இப்ப வந்து சில பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க அனுபவங்களையும் கேட்பா. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: என் பேர் ராஜலட்சுமி.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: மதுரை.
1: சரிங்கம்மா, அப்ப சொந்த ஊர். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த கோவில திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் எல்லாம் பாத்திருப்பீங்க, இப்ப இந்த கோவிலுடைய சிறப்புகள் உங்களுடைய பார்வையில எப்படிமா?
4: எல்லாரும் ஒரு நன்மை தெரிய எங்க இருந்தாலும் வர்றாங்க, வெளியாட்டு வர்றாங்க, மாநிலத்துல இருந்து வர்றாங்க, சிறப்பு வாய்ந்த கோயில.
1: ரொம்ப அருமையா எடுத்துருக்காங்க. அடுத்த அம்மா உங்க பேர் சொல்லுமா?
5: என் பேர் மாலதி, நாங்க மதுரையில இருந்து வரோம், திருநகர்ல இருந்து. இந்த கோயில் முன்னாடி எங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கூட வேலை பார்த்தவங்க அவங்க அவங்க தான் எங்களுக்கு இந்த அம்மாவும் எங்களுக்கு இந்த கோயில் கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்ல கோயில், ரொம்ப அருமையா இருக்கு. வேல்ல நம்ம வந்து முருகனை பார்த்தது எங்கேயுமே பார்க்க முடியாது, ஆனா இங்க வேல்ல முருகனை பாக்குறோம். எங்களுக்கு இப்ப வந்து திடீர்னு எங்களுக்கு வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் சொல்லவும் எங்க பையன் வந்து திடீர்னு ஏமா நம்ம புக்கு வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு நாங்க வந்து 6 படையோட வீடு அந்த முருகன் சஷ்டிக்கு வைப்போம், அதெல்லாம் 6 படையோட வீடும் நாங்க புக்கும் அவரோட போட்டோவும் வெளியிட்டிருக்கோம், நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்க என்ன நினைச்சு வரீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் இந்த முருகன் கோயில்.
1: ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. அதாவது பல நாட்களா நம்ம கோவிலுக்கு போகலைனாலும் பரவாயில்ல, இந்த வருடத்துல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவனை நம்ம பார்த்தோம்னாலே அதனுடைய முழு பயனும் நமக்கு கிடைக்கணும். அம்மா அருமையா சொல்லிருக்காங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா.

0: கஸ்தூரி மதுரையில இருந்து வரோம். கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்டாஃப்கெல்லாம் சேர்ந்து எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம், நல்லா அவங்க கொடுப்பாரு அப்படின்ட்டு வந்தோம்.
1: காலையிலேயே அதிகாலையிலேயே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6:20 போலயே இங்கே அந்த கோபுர கலசங்களுக்கெல்லாம் நம்ம நீர் வறுக்கப்பட்டது. நீங்கள் எப்போ வந்தீங்க? நேற்றே வந்துட்டீங்களா எப்படிமா?
0: நேற்றே வந்துட்டேன் நாங்கள், நேற்று நைட்டே வந்துட்டோம். இப்போ காலைல 5:30 இங்கே வந்து
1: தரிசனம் உள்ள
0: பண்ணிட்டீங்களா? நேற்று சாயந்தரம் பண்ணணும், இன்னும் போயிட்டுதான் பண்ணணும். நல்லா பாரு
1: பரவாயில்ல. அதாவது அந்த நான் அழகனை காண்பதற்கு நமக்கு ஒரு நாள் மட்டும் போதாது, இன்னைக்கும் பாக்கணும்னு இருக்காங்க. அடுத்து ஒரு அம்மையார சொன்னீங்களா? அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: சிவகாமசுந்தரி, மதுரையில.

0: அப்புறம் கோயிலோட விசேஷம். எந்த முருகன் கோயில்லயும் இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம், அந்த வேல்ல இருக்க முருகனோட கம்பீரம் தான். அது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி இதை வந்து எல்லாரும் அனுபவிக்கணும். இந்த கும்பாபிஷேகத்தை பாக்குறதுக்கு சாமி கொடுத்த அருளுக்கு நன்றி.
1: ரொம்ப அருமையா சொல்லிருக்கிறாங்க. அந்த வேல் சத்குரு சங்கார வேல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அருமையான வேல் தான் இங்க சிறப்பா இருக்கு. இப்ப அடுத்து ஒரு அம்மையார் அம்மா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: அலமேலு, நான் மதுரையில இருந்து வரேன். நேற்றே வந்துட்டோம் நாங்க. இங்க உங்க பேங்க்ல எங்களோட அவங்க எங்க சாரோட ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்தோம் நாங்க. ரொம்ப சிறப்பு, அவரு ரொம்ப நாளா சொன்னாங்க வரணும்னு சொல்லி, அதுக்காக தான் வந்தோம். ரொம்ப பிரம்மாண்டமா நல்லா இருக்கு கோபுரம், நல்லா பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா பார்த்தோம்.
1: ரொம்ப அருமையா ஒரு ஆனந்தத்தோட எடுத்து சொல்றாங்க. அந்த சத்ரு சம்கார வேலை தான் இங்க ரொம்ப சிறப்பா வாய்ந்ததா இருக்குது. அடுத்து ஒரு அம்மாவை சந்திக்கலாம். அம்மா, உங்க பேர் சொல்லுமா?
3: பேர் ஆஷா ராணி. நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். நேத்து சாயங்காலமே நாங்க வந்துட்டோம். வந்து கும்ப கோவத்துல பூர்ணாதி எல்லாம் பார்த்தோம். ஹோமத்துல பூர்ணாதி எல்லாம் பார்த்தோம். அதுலயே மாதிரி முக்கியமான அந்த கோயில்ல இருக்க வந்து அந்த முருகனோட வேல்ல இருக்க அந்த முருகனை வந்து ரொம்ப தரிசித்தோம். ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. இந்த கும்பாபிஷேகம் பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். முருகனோட அருள் எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேர்களே, வந்து இந்த கும்பாபிஷேகம் தொடர்ந்து ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அன்னதான விழா வந்து இன்று காலை மணி 6:30 இருந்து மாலை 4 மணி வரை வெகு சிறப்பாக நடைபெறுது. இந்த அன்னதான விழாவில் நம்ம மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும். இப்ப அடுத்ததா ஒரு ஆன்மீக அன்பரை சந்திப்போம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் ஜெயச்சந்திரன். நான் மதுரையில இருந்து வரேன். நாங்க ஒரு 20 பேர் மதுரையில இருந்து வேன் பிடிச்சு வந்திருக்கோம். இதுதான் என்னுடைய முதல் கும்பாபிஷேகம் அட்டன் பண்றது. இந்த கோயிலுக்கு இப்பதான் நான் வரேன். நல்ல சிறப்பா இருக்கு, நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நல்ல கூட்டம். ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. அந்த கிராமத்துல மொத்தமே ஒரு 30 வீடு தான் இருக்குமா. ஆனா கோயில் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப ரசி கூட நல்ல இயற்கை சூழல் வந்து இடையில இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து வந்து தரிசிச்சு இந்த கும்பாபிஷேகத்துக்கு முருகன் அருளை பெற்று ஊடுருளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். முருகாசரணம்.
1: நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா இங்க மதுரையில இருந்தா நிறைய பக்தர்கள் இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் அறிஞ்சு வந்திருக்கிறாங்க. இப்ப அடுத்து ஒரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், என் பேர் ராஜா. நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். இந்த கோவிலோட பேர் கேட்கும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. கனா பலி முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நாள் வரணும்னு ஆசைப்பட்டேன், என்னால வர முடியல. இன்னைக்கு இப்போ வந்து இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா வந்தே ஆகணும்ன்றதாக வந்தேன். நான் காலையில் வெளிநாடு வந்துட்டேன். ஒரு 4 மணிக்கு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ வந்து கும்பத்துல ஊத்துனாங்க. கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. நான் உள்ள போய் தரிசனம் பண்ணல, தரிசனம் போய் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மற்ற பார்த்து சொல்லணும்.
1: ரொம்ப அருமையா தன்னுடைய அனுபவங்களை எடுத்து சொல்லிக்கிறார். அதாவது இங்க வந்து முருகப்பெருமானை பாக்குறது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட சொல்லலாம், அவ்வளவு கூட்டம் இங்க வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டாலும் அவ்வளவு கூட்டம் இங்க வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்து ஒரு ஆன்மீக அன்பரை நாம சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் பிரதீப்ங்க. பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி. நாங்க மதுரையிலிருந்து ஒரு கோஷ்டியா வந்திருக்கோம். நாங்கள் வழக்கமாக எப்படி ஒவ்வொரு மாதமும் மீனாட்சியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கையில் சந்திக்கிறதுக்கு ஒரு குழுவாக வச்சிருக்கோம். அந்த குழுவோட தலைவர் திரு மீனாட்சிந்திரன் சார் அவர்களோட சொந்த ஊர் இது. அவர் சில வருஷங்களாகவே இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் சமய சந்தர்ப்பங்கள் எல்லாம் சேர்ந்து வரமே அமையாத இந்த விதத்து கண்டிப்பாக வந்தேன்னு நினைச்சு முடிவு பண்ணி வெற்றிகரமாக வந்து நல்ல தரிசனம் கிட்டது. ரொம்ப நன்றி. வெற்றிவேலுக்கு ஹரோஹரா.
1: ரொம்ப அருமையா தன்னுடைய அனுபவ கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முருகப்பெருமான் கௌமாரத்தின் தெய்வம், சொக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விழிக்கு துணை வடிவேலே, சிந்தை நொந்தவனுக்கு கந்தனே துணை, வேல் இருக்க வினையும் இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை, முருகனே பரம்பொருள். முருகப்பெருமானின் பெருமை பார்த்தோம்னா கடல் போன்றதான். அவனது பெருமையை எடுத்து கூற அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாலே கடலுடைய ஆழத்தை அளப்பதற்கு சமமா. நக்கீரர் பெருமானே முருகனை புகழ்ந்து பாடி திருமுருகாற்று படையிலே நின் அளந்து அறிதல் மண்ணீருக்கு அருமை என கூறியவர். அதற்கு முன்னே உள்ள ஒரு அடியில யான் அறிவையின் ஏத்தி என குறிப்பிடுகிறார். உன்னுடைய எல்லையற்ற பெருமையை இந்த உலக உயிர்களால் முழுமையாக அளந்து அறிவது மிகவும் அரியது. ஆயினும் நின் திருவடிகளை அடைந்தவருக்கு

அருள்வது எளிது என கேள்விப்பட்டு உன்னை புகழ்ந்து பாடி நீ திருவடியை அடைந்தேன், என்னையும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக என்று நக்கீரர் இறைவனிடம் வேண்டுகிறாராம். கடவுளை இவ் உருவத்தில் வழிபட்டோரும் அக்கடவுளின் திருவடிகள் மூலமாகவே ஞானம் பெற்றிருக்கின்றனர். ஏன் நம்ம மாணிக்க வாசகர் கூட பெருமானும் தேன் போன்ற தமது திருவாசகத்துல திருவம்பாவையில கடைசி செய்யுள்ள ஒவ்வொரு அடியிலும் சிவபெருமானின் திருவடிகளையே சிறப்பித்து பாடியிருக்கிறாரு. முருகனை காண்பதற்கு நமக்கெல்லாம் ஆயிரம் கண்கள் இருந்தாலும் போதாது. இதனைத்தான் அருணகிரிநாதரும் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான் அழகனே என பாடினார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்புதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்க உதித்தனன் உலகம் உய்ய. அதாவது இந்த உலகம் நன்மை பெறதுக்காகவே இந்த முருகன் உதித்தான் அப்படின்னு இந்த பாடல் வந்து அறிய முடிகிறது. ஆம்நேர்களே, முருகப்பெருமானின் அழகை பெருமையை அளந்து அறிவதற்கு எல்லை வரம்பு எதுவுமே கிடையாது. ஞானம் தானுருவாகிய நாயகன் இயல்பை யானும் நீயுமாய் இசைத்தோம் என்றால் அத்தளிதோ மோனம் தீர்க்கலா முனிவரும் தேற்றிலர் முற்றிலும் தானும் காண்கிலன் இன்னமும் தனிப்பெருந்தலைமை என்பது போல் அவனது பெருமையை முற்றிலும் உணர்ந்திலேன் என்றால் என் போன்ற அறிவிலும் அனுபவத்திலும் மிகச் சிறியவனுக்கு எடுத்து கூறுதல் முடியுமோ? இத்திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் ராமநாதம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய மாபெரும் அன்னதான விழாவானது இன்று காலை 6:30 முதல் மாலை 4 வரை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. தானத்திலேயே சிறந்தது, பிறர் பசியை போக்கும் அன்னதானமே என்பார்கள். ஆகையினால்தான் திருமுழகம் படமாட கோயில் பகவதற்கு ஒன்று ஈயின் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவதற்கு அது ஆமே அப்படின்னு பாடினாரு. ஏழைகளின் உள்ளே வாழும் இறைவன் பசித்திருக்கையில் படமாட கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு பொருட்களை நாம் காணிக்கையாக அளித்தால் அது நடமாடும் கோயில்களான ஏழைகளுடன் பசியில் வாடும் இறைவனுக்கு சென்று சேராது. ஆனால் நடமாடும் கோயில்களான ஏழைகளுக்கு நாம் தரும் பொருளானது படமாடும் கோயிலில் உள்ள இறைவனுக்கு உடனே சென்றுவிடும் என்பதுதான் திருமூலரின் கருத்து. இக்கருத்தையே திருமூலர் மற்றொரு இடத்தில் சொல்கிறார். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரைதானே என குறிப்பிடுகிறார். இறைவனை ஒரு பச்சிலை கொண்டாவது பூஜை செய்யுங்கள், பசிவிற்கு ஒரு வாயளவு புல் உண்ண கொடுங்கள், சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வறியவருக்கு உண்ண கொடுங்கள், பிறரிடம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். இது எல்லோரும் செய்யக்கூடிய எளிய வழிபாடு என்கிறார் திருமூலர். முருகப்பெருமானை நாமெல்லாம் தமிழ் கடவுள் என போற்றுகின்றோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா நேயர்களே? ஆனந்தம் தரும் செந்தமிழ் மொழியை தந்து அருளுமாறு சிவபெருமானிடம் அகத்தியர் வேண்டினாராம். அவரோ திருத்தணிகை வேலனிடம் சென்றால் செந்தமிழ் வழங்குவான் என அகத்தியருக்கு பதில் உரைத்தாராம். அவ்வாறே அகத்தியரும் தணிகை வேலனிடம் தீந்தமிழ் பயின்று அருந்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் தன்னை இயற்றி தமிழ் மொழியின் மேன்மையை இவ்வுலகிற்கு எடுத்துரைத்தார். இதனால் தித்திக்கும் தேனமுதாய் செந்தமிழாய் அன்பருக்கு அன்பராய் அடியாருக்கு அடியாராய் விளங்கும் ஆறுமுக கடவுள் தனித்தமிழ் கடவுள் என போற்றப்படுகின்றாராம். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்தியது செந்தமிழ் மொழியால்தான். இதனை நமக்கு எடுத்துரைப்பது திருப்புகழ். செந்தமிழ் நூலுக்கு விளக்கம் அளித்தவன் என்பதனை செந்தமிழ் வீரத்தோணி என முருகப்பெருமானை போற்றுகிறது கந்தர் அலங்காரம். வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் தன் நிகரில்லா புலமையில கச்சியப்ப சிவாச்சாரியார் வடமொழியில் இருந்த கந்தபுராணம் சங்கர சங்கீதையில் இருந்த கந்தனின் லீலைகளை இனிய தமிழில் கந்தபுராணம் என மொழிபெயர்த்து தந்தார். இந்த கந்தபுராணம் பாடுவதற்கு நிகர சக்கரம் எனும் செந்தமிழ் சொல் எடுத்து கொடுத்தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். கச்சியப்ப சிவாச்சாரருக்கு மட்டுமா கந்தபுராணத்திற்கு பிறகு உபதேச காண்டம் பாட உலகம் உட்கொண்டு ஓப்ப முருகவேல் என்று வயலூர் ஞான வரோதயர் எனும் அடியாருக்கு அடியெடுத்து கொடுத்துள்ளார் முருகப்பெருமான். வயலூர் ஞான வரோதயரின் ஞான தந்தையாக விளங்குபவர் முருகப்பெருமான். சிற்றின்பத்தில் மூழ்கி தீராத தொழுநோய் தாக்கப்பெற்று
உடல் வருத்தி பின் திருந்தி முருகனின் திருவிடுகளை தொழுது

0: மாறா பேரின்ப பெற்ற அருணகிரி நாதரே அவர். திருவகுப்பு கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சேவல் விருத்தம், மயில் விருத்தம் என பல இலக்கிய செல்வங்களை நல்கியவர் அருணகிரிநாதர். அவர் முதலில் பாடியது சந்தம் நிறைந்த திருப்புகழ். முருகப்பெருமானை நினைத்து மோன நிலையில் தியானித்து இருக்கும் அருணகிரிக்கு நாதருக்கு முருகப்பெருமான் திருக்காட்சி தந்தார். நிகழ்ச்சியின் நிறைவிற்கு வந்துவிட்டோம் நேர்களே. திருவடையும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ ஒரு வடிவேலும் கடம்பும் தடம் புயம் ஆறிரண்டும் மறு வடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குடிகொண்டவனே. சோளம் பிடித்து யமபாசம் கலற்றி தொடர்ந்து வரும் காலம் தனக்கொரு காலம் அஞ்சேன். கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகம் அவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு வெறும் மெய்த்துணையே. ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கிய ஆலய தரிசன நிகழ்ச்சியிலே இதுவரை நாம் ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டோம். நிகழ்ச்சியினை கேட்ட அத்தனை நேர்களின் மனங்களிலும் உள்ள ரணங்களை அகற்றி அவர்தம் இல்லங்களில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணியன் சுவாமியின் பேரொருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ், டி பிரகாஷ்ராஜ், உடன் ஒளிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். நிலையம் திரும்புவோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மண்ணாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கிய ஆலய தரிசனம்.
7: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸ் துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 944344148.
6: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவயல் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனமர்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற ரணபலி முருகன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டோம். வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், டி பிரகாஷ்ராஜ், உடன் ஒலிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
7: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 944344148.

என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பயத்தை என்றைக்குமே முன்னெடுக்காமல் எதுவாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருப்போங்கிற விஷயத்த முன்னெடுத்தோன்னா எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படிங்கிற விஷயத்தோட இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்வு பூ மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

0: நேரம் 7:05. இனி கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: உலகை படைத்த இறைவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் சிகரம் வைத்தார் போன்று மனித சமுதாயத்தை படைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தான் என புராணங்கள் கூறுகின்றன. மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு பெருமையை மனிதர்களிடம் இறைவன் ஏற்படுத்தி இருப்பதுதான் மனித சமுதாயத்தின் சிறப்புக்கு காரணம். மனிதனிடம் மட்டுமே சிந்திக்கிற அறிவாகிய பகுத்தறிவு உண்டு. தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் அடைய முடியாத உயிர்களின் வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோளாகிய இறைஞானத்தை மனிதனால் மட்டுமே அடைய முடியும். எது நல்லது, எது தீயது, எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எது நிலைத்தது, எது நிலையில்லாதது என்று ஆராய்ந்து முறையாக பகுத்தறிவை பயன்படுத்தி உலகில் வாழ்வாங்கு வாழ வேண்டியது அவரவர் கடமையாகும். எனினும் மனிதர்கள் துன்புறுவதற்கு காரணம் அவனவன் செய்யும் வினைக்கு தக்கவாறு தகுந்த பலனை அடைகிறான். இதனையே ஊழ்வினை என நமது சாஸ்திரங்கள் பகர்கின்றன. ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் என்கிறது திருக்குறள். எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாதவர்களை விட மோசம்

0: மரணமான நிலையில் செயல்புரிகின்றவர் எத்தனை எத்தனை பேர். நன்கு படித்திருந்தும் தான் படித்திருந்ததை நன்கு எடுத்துரைக்கும் திறன் இருந்தும் நடைமுறையில் மோசமாக நடந்து கொள்ளும் அறிஞர்களிடம் அறிவுதான் இருந்து என்ன பிரயோஜனம்? தாங்கள் செய்யத்தகாததை செய்வது யாருக்கும் தெரியாது என்று எண்ணுவார்களேயானால் அவர்களை விட அஞ்ஞானிகள் இவ்வுலகில் வேறு யாரும் கிடையாது. உள்ளே இருக்கிற இறைவன் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என அவர்கள் எண்ணுவதில்லை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்ய தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்பார் திருவள்ளுவர். மேலும் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் என வினையின் வலிமையை குறிப்பிடுகிறார். வஞ்சகத்தோடு கூடிய மனத்தை உடையவனாய் உள்ள ஒருவன் செய்கின்ற மறைவாகிய தீய ஒழுக்கத்தை உடம்போடு உடம்பாய் அவனோடு நிற்கின்ற ஐம்பூதங்களும் கண்டு உள்ளுக்குள் மெதுவாக சிரிக்கும் என இக்குறள் வழி குறிப்பிடுகிறார். ஆகையால் நாம் மறைவாக தெரிந்தும் நாம் செய்கிற குற்றங்கள் எவ்விதமாவது வெளிவருமென்றும் அத்தகைய தீய ஒழுக்கம் முக்கியமாக தவத்தோர்க்கு கூடாது என்றும் கண்டோம். வேஷத்திற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அவர்களது நல்லொழுக்கமே எல்லா சிறப்பையும் பெற்றுத்தரும் என கூறும் வள்ளுவர், மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்ற குறளின் மூலம் மனிதனின் அக இயல்பை தூய்மையானதாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்துவதை காண்கிறோம். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னஞ்சே தானறி குற்றப்படின். உலகியல் துறையில்தான் இவர்கள் அநியாயம் நடைபெறுகிறது என்றால் பொதுவாழ்விலும் மக்களுக்கு சேவை புரிவதிலும் தம் சுயநலத்தையே முக்கியமாக கொண்டு இன்று செயல் புரிவதை கண்கூடாக காண்கிறோம். மனிதனின் ஒவ்வொரு தவறான நடத்தையும் இந்த காரிய காரண நியதியின் பிரகாரம் அதனது தண்டனையை தானே தருவித்துக் கொள்கிறது என்கிறார் சுவாமி சிவானந்தர். முன்ஜென்மத்தில் ஒரு வண்டை ஊசியால் குத்தி கொன்ற பாபத்திற்காக முனிவர் ஒருவர் கழுவேற்றப்பட்ட கதையை நாம் கேட்டிருக்கிறோம். அதே போன்று பரீட்சித் தான் செய்த குற்றத்திற்காக அவன் கார்கோடகன் என்ற விஷப்பாம்பால் தீண்டி கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இதே போன்று எண்ணற்ற உதாரணங்களை குறிப்பிடுகின்ற புராணங்களின் மூலம் வினையின் வலிமையை உணரலாம். எனவே மனிதன் நல்லவனாக இருந்து நல்லதை செய்ய வேண்டும். ஏனெனில் மண்ணில் நல் ஒழுக்கத்தை அணியாக கொண்ட மனிதர்களால் மட்டுமே நல்லனவற்றை வாழ்வை முழுமையாக கடைபிடிக்க முடியும். நல்லவை செய்து நிற்பதில் தீவிர நாட்டம் கொண்டு இருப்பவர்களால் மட்டுமே இறையருளை பெற முடியும் என்பார் சுவாமி சிவானந்தர். எனவே அனைவரும் மனித வாழ்வின் உயர்ந்த குறிக்கோளான இறைவனை அடைவதற்கு வினையின் காரண காரிய நிதியை உணர்ந்து தீயவற்றை விடுத்து நல்லவற்றை செய்து மற்றவர்களுக்கு கலங்கரை விளக்கம் போல் இருப்போமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மதுரை பண்பலை 103.3 எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு, மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: நேரம் 7:10. இனி கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
2: இந்தியாவில் மனித விலங்கு மோதல் ஒரு பெரும் மனிதாபிமான மற்றும் பாதுகாப்பு சவாலாக விளங்குகிறது. 2019 முதல் 2024 ஆண்டுக்குள் யானைகளின் தாக்குதலால் சுமார் 2700 மேற்பட்டோர் உயிர் இழந்துள்ளனர். காபி மற்றும்

0: இஞ்சி போன்ற பயிர்களை விரிவுபடுத்துவதால் யானைகளின் பாரம்பரிய வலசை பாதைகள் சீர்குலைந்து காணப்படுகிறது. யானை மனித மோதல்கள் குறிப்பாக அசாம், ஒரிசா மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இவை அடிக்கடி மனித ஆதிக்கம் நிறைந்த வன விளிம்பு நிலப்பரப்புக்குள் பரவுகின்றன. இந்த விலங்குகள் கால்நடைகளை வேட்டையாடுவதற்காக கிராமத்திற்குள்ளும் நகர்ப்புற குடியிருப்புகளுக்குள்ளும் நுழையும் போது பெரும் பதட்டமும் பயமும் ஏற்படுகிறது. காட்டுப்பன்றிகள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் வட இந்திய மாநிலங்களில் பெரும் பயிர் அழிவை ஏற்படுத்துவதோடு விவசாயிகளுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் உண்டாக்குகின்றன. மோதல் ஏற்பட முக்கிய காரணங்கள் விரிவடைந்து வரும் நெடுஞ்சாலைகள், இருப்பு பாதைகள் மற்றும் நகரமயமாதல் ஆகும். இவை தொன்மையான வனவிலங்கு வழித்தடங்களை நேரடியாக ஊடுருவி செல்வதால் இயற்கையான வலசை பாதைகள் தடுக்கப்பட்டு விலங்குகள் மனித ஆதிக்கம் நிறைந்த பகுதிக்குள் தள்ளப்படுகின்றன. மாறி வரும் வானிலை மற்றும் வறட்சி காரணமாக காடுகளுக்குள் உள்ள இயற்கை நீர் ஆதாரங்கள் வற்றி போகின்றன. இதனால் வனவிலங்குகள் கிராம குளங்களையும் பாசன தொட்டிகளையும் நோக்கி இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. களை இனங்களின் பரவல் இயற்கையான வன தீவனத்தை சீரழித்து தாவர உண்ணிகளை விவசாய பயிர்களை மேய தூண்டுகின்றன. யானை மற்றும் புலிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க மாநில வனத்துறை வெப்பட்ரோன்கள், கேமரா பொறிகள் மற்றும் சமூகம் சார்ந்த எச்சரிக்கை வலை அமைப்புகள் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை போன்ற தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. இந்திய அரசு மனித வனவிலங்கு மோதல் தணிப்பு உத்தி மற்றும் செயல்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. முக்கியமான வனவிலங்கு வழித்தடங்களை பாதுகாக்கவும் சட்டபூர்வமாக உறுதிப்படுத்தவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விலங்குகள் பாதையை பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு ஏதுவாக முக்கிய நெடுஞ்சாலைகளில் சூழல் பாலங்களும் கீழ்ப்பாலங்களும் அமைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, கேரளாவில் உள்ள மதுக்கரை மற்றும் பாலக்காடு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அமைப்புகள் வெப்ப உணர்வு கேமராக்களை பயன்படுத்தி யானைகளை கண்டறிந்து சில நொடிகளில் வனத்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கைகளை அனுப்புகின்றன. தண்டவாளங்களுக்கு அருகில் யானைகள் நடக்கும்போது ஏற்படும் அதிர்வுகளை கண்டறிய ரயில்வே ஒளி இழை வடங்களையும் உணர்விகளையும் பயன்படுத்துகிறது. இது ரயில் யானை நடமாடும் பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பே ஓட்டுநர்களுக்கு சிக்னல் கிடைக்கப்பெற்று ரயிலின் வேகத்தை குறைக்க உதவும். இரவு நேரங்களில் யானை பாதைகளுக்கு அருகே வேக கட்டுப்பாடும் விதிக்கப்படுகிறது. இது அத்தனையும் மீறி கடந்த டிசம்பரில் அசாமில் ரயில் மோதி 7 யானைகள் இறந்தது பெரும் சோகத்தை உண்டாக்கியது. வறட்சி காலங்களில் காடுகளை ஒட்டிய பகுதிகளில் யானை போன்ற விலங்குகளுக்கு பெரிய தொட்டிகளில் தினமும் நீர் நிறைத்து வைப்பது பெரிதும் உதவும். வனக்காவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியை மேற்கொண்டு இவை ஊருக்குள் வரவிடாமல் தடுக்கலாம். மக்களும் இவற்றின் பாதைகளை ஆக்கிரமிக்காமல் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். வனவிலங்குகள் நம் சூழல் சமநிலைக்கு உதவுபவை. அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது போன்ற விழிப்புணர்வு கல்வியை பாதிப்புக்கு உள்ளாகும் மக்களுக்கு அளிக்க வேண்டும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:15. பராபவ வருடம் ஆவணி மாதம் 21 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழுவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
3: அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் 2026-27 நிதியாண்டில் வேளாண் இயந்திர மயமாக்கல் துணை இயக்க திட்டத்தின் கீழ் வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்கிட 392 நபர்களுக்கு ₹478.32 லட்சம் மானியம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.

விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகளின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்திடவும், குறித்த காலத்தில் பயிர் சாகுபடி செய்திடவும், விவசாயிகளின் நிகர லாபத்தை உயர்த்திடவும் தமிழக அரசு சார்பில் வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு ஆதி திராவிட மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் அல்லது அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட அதிகபட்ச மானிய தொகை வழங்கப்படுகிறது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் பயனடைய விரும்பும் தனிப்பட்ட விவசாயிகள் தங்கள் விருப்பத்தினை உழவன் செயலியில் பதிவு செய்து பிரதி மாதம் 1-7 மற்றும் 15-21 வரை விண்ணப்பத்தினை பதிவு செய்திட வேண்டும். பிரதி மாதம் 8 மற்றும் 22 கணினி முறை லாட்டரியில் தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளுக்கு கருவி மற்றும் இயந்திரத்திற்கான வழங்கலானை வழங்கப்பட்டு பின்னர் இயந்திரம் அல்லது கருவிக்கான மொத்த விலையில் மானிய தொகை கழித்த தொகைக்கு வங்கி வரைவோலை அல்லது உடனடி மொத்த தீர்வு மூலமாக பணத்தினை உற்பத்தியாளருக்கு செலுத்திய பின்னர் கருவி இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் மற்றும் விநியோகஸ்தர் விவசாயிகளுக்கு வழங்குவர். பின்னர் கருவி மற்றும் இயந்திரங்களை உதவி செயற்பொறியாளர் மற்றும் வட்டார பொறியாளர்கள் பார்வையிட்டு அரசாணையின்படி உரிய வழிகாட்டு முறையின்படி மானியம் விடுவிக்கப்படும். தற்போது சிறு உழுவை இயந்திரம், பெரிய உழுவை இயந்திரம், பவர் டில்லர், களையெடுக்கும் கருவி, ரொட்டவேட்டர், விதை மற்றும் உரமிடும் கருவி, பேட்டரியினால் இயங்கும் பருத்தி பறிக்கும் கருவி, மின் மோட்டார் மற்றும் இயந்திரம், பவர் டில்லர், 20 HP குறைந்த டிராக்டரால் இயங்கும் புல் வெட்டும் கருவி, பல்வகை கதிரடிக்கும் இயந்திரம், வைக்குல் கட்டும் இயந்திரம், தென்னை ஓலை வெட்டும் இயந்திரம், எடுத்து செல்லக்கூடிய கால்நடை கொட்டகை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. மொத்தம் 392 எண்கள், 478.32 லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் பயன்பெற விவசாயிகள் தங்களது விவசாய பதிவினை கட்டாயமாக பதிவு செய்திருக்க வேண்டும். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், பட்டா, அடங்கல், புலவரைப்படம், ஆதார் நகல், குடும்ப அட்டை நகல், சாதி சான்றிதழ், சிறு குறு விவசாயி சான்றிதழ் மற்றும் வங்கி புத்தகத்தின் முன்பக்க நகல் ஆகியவை தேவையான ஆவணங்கள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு விருதுநகர், காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி மற்றும் நரிக்குடி வட்டார விவசாயிகள் உதவி செயற்பொறியாளர், வேளாண்மை பொறியியல் துறை, மாவட்ட ஆட்சியரகம், விருதுநகர் மற்றும் திருவில்லிபுத்தூர், ராஜபாளையம், வத்திராயிருப்பு, சிவகாசி, வெம்பக்கோட்டை மற்றும் சாத்தூர் வட்டார விவசாயிகள் உதவி செயற்பொறியாளர், பொறியியல் துறை, திருவில்லிபுத்தூர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். விருதுநகர் வேளாண்மை பொறியியல் துறையை தொடர்பு கொள்ள 88-38-82-55-38 என்ற எண்ணிலும், திருவில்லிபுத்தூர் வேளாண்மை பொறியியல் துறையை தொடர்பு கொள்ள 97-86-39-08-51 என்ற எண்களை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு அதிகரிக்கும் வெயிலால் ஆடு மாடுகளுக்கு வரும் பாதிப்புகள் குறித்த தகவல் பற்றி அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கடும் வெயில் சுட்டெரிப்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக கால்நடைகள் சில நோய்களால் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. வெயில் அதிகரித்தால் ஆடுகளுக்கு அம்மை நோய் தாக்கம் காணப்படும். குறிப்பாக முழுநேர மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளையும் சுகாதாரம் இல்லாத இடங்களில் உள்ள கொட்டகைகளில் வளரும் ஆடுகளை அம்மை நோய் எளிதில் தாக்கும். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க ஆடுகளை காலை 6 மணி முதல் 8 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மட்டுமே மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். மேய்ச்சல் ஆடுகளுக்கு தனியாக அடர்த்தீவனம் மற்றும் போதிய அளவு தண்ணீர் அளிக்க வேண்டும். அம்மை நோய் தடுப்பூசியை சரியான காலத்தில் போட வேண்டும். இதேபோல் வெப்பம் அதிகமாக இருந்தால் மாடுகளுக்கு மடிநோய், அடைப்பான் மற்றும் கன்றுகளுக்கு கழிச்சல் நோய் ஏற்படலாம். இதில் மடிநோயானது பெரும்பாலும் சுகாதாரம் இல்லாத கொட்டகை மற்றும் முறையற்ற பால் கறவை ஆகியவற்றின் காரணமாக ஏற்படுகிறது. எனவே கொட்டகையில் எப்போதும் சாணம் மற்றும் சிறுநீர் இல்லாமல் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். பால் கறவைக்கு முன்னும் பால் கறந்த பின்னும் கிருமிநாசினி கொண்டு மடியை சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தை பயன்படுத்தலாம். மூலிகை மருத்துவமாக மடிநோய் உள்ள மாடுகளுக்கு சோற்றுக்கற்றாழை 250 கிராம், மஞ்சள் 50 கிராம், சுண்ணாம்பு 5 கிராம் எடுத்து அனைத்தையும் கலந்து அம்மி அல்லது மிக்சியில் அரைத்து மடியில் தடவி வந்தால் மடிவீக்கம் குறையும். அடைப்பான் நோய் வராமல் இருக்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்த வேண்டும். கன்றுகளுக்கு கழிச்சல் ஏற்படாமல் இருக்க நல்ல தண்ணீர், சிறிது அடர்தீவன கலவை அளித்து வர வேண்டும்.

0: இவ்வாறு மதுரை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வு மைய பேராசிரியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அது ஆட்டோமே குடிக்கணும். அது 14 நாளையுமே நம்ம வந்து டப்பால் தண்ணி வைக்கணும். மருந்து கொடுப்பாங்க, சில சத்து மருந்து, இந்த இதுவும் ஊசி ஈசி இதெல்லாம் போடுறதில்ல. எங்களோட இது வந்து எப்படின்னா, அவங்க மேலே தண்ணி டேங்க்லேருந்து வர்றதுக்கு வந்து தண்ணியில் உள்ள கிருமியை அழிக்கிறதுக்காண்டி இந்த ஆசிட்னு சொல்லுவோம்ல, அது கலப்போம். அது மட்டும்தான், வேறு மருந்துக்கு வந்து எதுவும் கலக்கிறதில்ல, ஊசியும் போடுறதில்ல. எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து பாசிப்பேரு, கம்பு, இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு போடுறது.
2: இப்போ நீங்கள் கோழி வளர்க்குறத பற்றி சொன்னீங்க, குறைந்தபட்சம் எவ்வளோ இடம் இருக்கணும், அதே மாதிரி எந்த பகுதியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கோழி பண்ணையை நம்ம உருவாக்கலாம்.
1: இப்போ இந்த வெயில் காலத்துக்கு வந்து மேடம், மலை சைடு, மலை அடிவாரம், மலை ஹில்ஸ் அடிவாரத்தை வந்து போட்டோம்னா நாம் அந்த கூலிங் காற்று நல்லாயிருக்கும், நல்லா வெயிட் ஏறும். ரெண்டாவது வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 35 நாள்லேருந்து நான் கோழியோட வளர்ப்பு எடுக்கிறது வந்து 40 நாள் எடுத்துருவாங்க நம்மகிட்டருந்து. இந்த 40 நாள்லேருந்து அதுக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க, 35, 36, அதிகபட்சம் 40 நாள் இது போயிடும். இது வந்து அதிகபட்சம் வெயிட்டு வந்து 2 கிலோ குறையாமல் இருக்கும் மேடம். ஒரு கோழி 2 கிலோ குறையாமல் இருக்கும். நமக்கு வந்து கிலோவுக்கு 6.50 கொடுப்பாங்க மினிமம். இதை போக நீங்கள் 2.50 வந்து எஃப்சிஆர் வந்து எப்படின்னா, ஒரு கோழி வளர்க்கறதுக்கு வந்து 1 கிலோ 500 கிராம் இலை தின்னு அது வந்து 2 கிலோ வந்துருந்துச்சு நாள், அதுக்கு வந்து நமக்கு மினிமம் 6.50 கொடுப்பாங்க. இப்போ 6.50 கொடுக்குறதுக்கு மேலே 1 கிலோவுக்கு மேலே போயிடுச்சு, எஃப்சிஆர் 2 கிலோவுக்கு வந்துருச்சுன்னா 6.50 மினிமம் கிடைக்கும். ஆனால் எஃப்சிஆர் பணம் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா கிடைக்காது. இந்த 6.50க்கு மேலே 10, 12 இந்த மாதிரி கிடைக்காது. 2 கிலோ வளர்க்குறதுக்கு 1 200 கிலோ தீவனத்தை 1.5 கிலோ கொடுத்துருப்பாங்க மினிமம். 1 200 வளர்த்தமா அந்த 300 கிராம் மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 300 கிராம் போனஸ் மாதிரி சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வர்றது. நான் இந்த இதுக்கு போகிறதுக்கு போல தான் நாங்கள் வந்து இந்த கம்பு பச்சை பயிர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடுறது, அவங்க தீவனம் கொடுக்குறது.
2: சரி, இப்போ கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம், அதாவது ஒரு தோட்டத்துக்கு நடுவுலையோ அதே மாதிரி சாலையை ஒட்டி இருக்கிற பகுதி அப்படின்னா ரொம்ப சிறந்தது அப்படின்றாங்க.
1: இல்லை மேடம், சாலையை ஒட்டி பகுதி சிறந்தது இல்லை மேடம். அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வண்டி வாகனம் போக்குவரத்து இருக்கும்போது அந்த கோழியுடைய அதிர்வு சத்தம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகன சத்தம் கோழிக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி வகையில் அமைக்கலாம் மேடம். அமைச்சு இந்த கூரை செட்டு, ஓட்டு கூடையோட கூரை செட்டு போடலாம். கூரை செட்டு போட்டோம்னா அந்த குளிர்ச்சிக்கு ஹீட்டுக்கு ரொம்ப தாக்காது. நான் போட்டுக்க வந்து ஓடு தான் மேடம் போட்டிருக்கேன். ஓடு போட்டு இந்த வெயில் நேரத்தில் தண்ணி வாட்டர் மேலே ப்ரெஷர் பண்ணி அடிச்சு விட்ற மாதிரி பம்பு போட்டிருக்கேன். அந்த மேலே ஓட்டில் வந்து மழை பெஞ்ச மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயில் நேரத்தில் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஓடு வந்து கூலிங் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து வெக்க இருக்கக்கூடாது வெயில் நேரத்தில் வந்து வெக்க நேரத்தில். அந்த நேரத்தில் வந்து நம்ம 3000 கோழி, மற்ற கூலிங் நேரத்தில் 3000 கோழி இறக்குன்னா வெயில் நேரத்தில் வந்து 2500, 2700 அந்த மாதிரி இறக்குவேன். அது இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு வந்து வெக்க. காற்று வந்து ஃபேனு உள்ளே ஃபேனு சில இதில் வந்து ஏசி முதற்கொண்டு போட்டிருக்காங்க மேடம். நாங்கள் ஃபேன் போட்டிருக்கேன்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேயர்கள் வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.
4: நேரம் 7:25.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
6: அன்பர்களே, இன்று ஏகாதசி. சென்னை புரசைவாக்கம் சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம். சென்னை புரசைவாக்கத்தில் கங்காதரேஸ்வரர் கோவிலுக்கு 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள வெள்ளாளர் தெருவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த பகுதி ஆதியில் புரசை வனமாக இருந்தது. உலகிற்கு கங்கை கொண்டு வந்த பகீரதன் 108வது சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதும் இங்குதான். முகுந்தன்.

0: ஆகிய பெருமாளும் இங்கு கோவில் கொள்ள எண்ணினர். 200 ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதி வளர்ச்சியடைந்து வந்த காலகட்டம் அது. இப்பகுதி மக்கள் பெருமாளை சிறிய திருமேனியராக இருத்தி வழிபட்டனர். இங்கு வாழ்ந்த முதியவர் கனவில் பெருமாள் தோன்றி, என்னை நன்றாக பார், இதே வடிவில் எம்மை வடித்து இங்கே கோவில் இருத்தி வழிபடுக, என்னை வழிபடுவோரின் தோஷங்களை நீக்கி சந்தோஷமளிப்பேன் என கூறி மறைந்தார். விழித்தெழுந்த பெருமாள் எல்லோரிடமும் தன் கனவில் கூறியதை எடுத்து உரைத்தார். உடனே பெருமாளை பெரிய திருமேனியராக வடித்து சீனிவாச பெருமாள் என பெயரிட்டு பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். புரசைவாக்கத்தில் செழிப்பிற்கும் இந்த பெருமாளே காரணம் என்று மக்கள் கூறுகிறார்கள். கிழக்கு நோக்கிய கோவில் முகப்பு உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் கடந்து கருவறை முன் நின்றால் திருப்பதிக்கே வந்துவிட்ட பிரமை ஏற்படும். நெடுமால் என்னும் பெயருக்கேற்ப நெடிதுயர்ந்த திருமேனியராக சேவை சாதிக்கிறார் பெருமாள். பெருமாளை நின்று நிதானமாக சேவிக்கலாம். உற்சவருடன் ஸ்ரீதேவியும் பூதேவியும் உள்ளார்கள். தனிக்கோவில் தாயாராக அலர்மேல் மங்காய் தாயார் அருட்காட்சி தருகிறார். இவருக்கு தாமரைப்பூ சாற்றி வழிபட்டால் திருமணப்பேரும் மகப்பேரும் கிட்டிடும். அனுமன் சீதா லக்ஷ்மணர் சமேத ஸ்ரீராமர் சக்கரத்தாழ்வார் லக்ஷ்மி ஜெயக்ரீவர் மடைப்புள்ளி நாச்சியார் ஆழ்வார்கள் சுவாமி தேசிகர் ராமானுஜர் சன்னதிகளும் இங்கே அமைந்துள்ளன. ராமேஸ்வரத்திலிருந்து வந்த துறவி ஒருவர் இங்கு சத்யநாராயண பூஜையை தொடங்கி வைத்தார். அந்த பூஜை இன்னும் பௌர்ணமிதோறும் இங்கு நடைபெறுகிறது. பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் சிறப்பான ஆராதனை நடைபெறுகிறது. அன்றைய தினம் திருப்பதியில் நடப்பது போல் அத்தனை சேவைகளும் இங்கு நடைபெறுகின்றன. இங்குள்ள லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபட்டால் மாணவர்கள் கல்வி வளம் பெறுவார்கள். யோக நரசிம்மரை வழிபட்டால் எல்லா தீமணிகளும் நீங்கிடும். ஏகாதசி புரட்டா சனிக்கிழமைகள் போன்றவை விழா நாட்கள். இக்கோவில் தோன்றிய நாள் முதல் இன்று வரை எந்த தடங்களும் இன்றி பூஜைகளும் திருவிழாக்களும் நடந்தால் அந்த தலம் ஒரு திவ்ய தேசத்திற்கு இணையானது என்பர். அந்த வகையில் இந்த கோவிலும் ஒரு திவ்ய தேசம் போல உள்ளது. புண்ணியங்களை வாரி வழங்கிடும் புருஷோத்தமன் ஸ்ரீனிவாசராய் எழுந்தருளி உள்ள இந்த கோவிலில் வழிபாடு செய்து பேரருள் பெறுவோமாக. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேல மசீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

7:35 ஆயிட்டிருக்க வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அப்படி கிளைமேட் வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமாமா 2-3 நாளாக நம்மளாம் அப்படி குழுகுழுன்னு இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குல்ல. எஸ் வெளியில் வந்துட்டு அப்பப்போ வந்து மழை எட்டி பார்த்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா மழை சாரல்ல நம்ம அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கும்போது அடடா நம்ம ஊர் சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ் ஸோ அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கங்கே வந்து தண்ணீரும் தேங்கி இருக்கும். அதனால வந்து அந்த தண்ணீர்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியில் சுற்றியும் இருக்கு அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்புறப்படுத்த பாருங்க. மழை நீர் சேகரிப்பு தொட்டி எல்லாம் கட்டியிருக்கோங்கும் போது பிரச்சனையே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் அது இருக்குதான். பட் இல்லை இருந்தாலுமே கூட தங்க போனது போக மீதி தண்ணி கொஞ்சம் நிற்குது அப்படின்னா அதெல்லாம் அப்புறப்படுத்த பாருங்க. கொசுக்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு டெங்கு மலேரியா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வைரல் ஃபீவர்ஸும் பின்னாடியே சேர்ந்து தொத்திட்டு வந்துடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியும் சரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவையும் சரி சுத்தமாக வச்சுக்கலாம். எங்கேயும் தண்ணீர் தேங்கி நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் காய்ச்சி வடிகட்டின தண்ணியை வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதனால எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரை காய்ச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் சிரமம் பக்காம குடிச்சிங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கலாங்கிற விஷயத்தோட அடுத்த பாட்டும் பைட்டீஸில் இருக்குது. இன்னும் நிறைய மழை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் மீறின சக்தியை கேட்டுக்கிட்டே இந்த பாட்டையும் கேட்டு வந்துடுவோமா.

7:02 நிமிடம் ஆகக்கூடிய வெளியில நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கிட்டே இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எப்பவுமே பேசுவோம் இல்லை. இன்னைக்கு அதுக்கும் தாண்டி வந்து வெளியில கிளம்புறோம் அப்படின்னாலே வந்து நம்மளுடைய செல்லக்குட்டிக்குதான டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மண்டே, ஃப்ரெஷ்ஷான டே, எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய நிறைய நல்ல சிந்தனைகளோடு இன்றைக்கி நம்ம வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்க போது உங்களுடைய எண்ணம் போலவே அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டு, நீங்கள் டூ வீலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள். ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயமாக சீட் பெல்ட் வியர் பண்ணுங்கள். அங்கங்கே வந்துட்டு மழை தண்ணியெல்லாம் ரோட்டில் கண்டிப்பாக நிற்கும், அப்போ வந்து பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் பிஃபோராக நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோராவது கிளம்பணும், அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: என்னே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: நேரம் 7:45. இனி கேட்கலாம்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண்தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால். ஆகஸ்ட்ல தொடங்கி செப்டம்பர்ல முடிகிற இந்த இருவார கண்தானம் விழிப்புணர்வு விழாவில் என்னெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இந்த முகாம்ல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன மாதிரியான அரசு நடவடிக்கைகள் இருக்கும்?
2: மெயினா நாங்க வந்து அறியாமையை போக்குறதுக்கு தான் பேசுவோம். கண் தானம்ங்கிறது ஒரு பெரிய ஆபரேஷன். வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடும், அந்த இடமே ரத்த கலவை ஆயிடும், முகம் வந்து சிதஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய வந்து சொசைட்டில மிஸ் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் அதை பத்தின ஒரு தெரிஞ்சுக்காமலே நிறைய இன்ஃபர்மேஷன் தப்பா நிறைய சொசைட்டில பரப்புறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது, நீங்க தைரியமா கண்தானம் செய்யலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கான சில விஷயங்கள் தான் நாங்க செய்வோம். அது மெயினா நாங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, கவர்மெண்ட் ஆபீசஸ்ல, அது இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ்ல. சோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஏன் மெயினானா அங்கதான் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப மாசக்கணக்கில் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. காரணம் வேற வேற காரணங்கள் இருக்கலாம். அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம். அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் அண்ட் தேர் ரிலேட்டிவ்ஸ்க்கு
1: ஓ அவங்க மனம் விரும்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும்
2: ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அண்ட் நிறைய பேர் முன் வந்து கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் கண் தானம் வந்து இவங்க தரமாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். ஏன்னா ஒரு ஒரு பெற்றோர் வந்து ஒரு மார்ச்சரியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 20 வயது பையன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு துயரம் இருக்கும். நம்ம நினைப்போம் அவங்க இந்த துயரத்துல இதை கொடுப்பாங்களான்னு. ஆனா நம்ம கரெக்டா அவங்களுக்கு வந்து விவரிச்சோம், நம்ம கிளியரா சொன்னோம் நம்ம நோக்கம் என்ன, இது வந்து எதுக்காக இன்னொருத்தவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பொறுமையா எடுத்து சொன்னோம்னா அவ்வளவு பெரிய துயரத்திலையும் துக்கத்திலையும் கூட அவங்க வந்து அவங்க பிள்ளையோட கண்களை தானம் செஞ்சிருக்காங்க. அந்த கண்களை நம்ம இன்னொருத்தங்களுக்கு பயன்படுத்தி நல்ல பார்வையை கொடுத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம்.
1: இப்போ ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா மேம், கண் கொடுக்கறவங்க பெறுறவங்க?
2: இது யூஸ்வலாவே எந்த ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லயுமே இது வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இது வந்து ஹைலி கான்பிடென்சியல். நிறைய விஷயங்களுக்காக, நிறைய லீகல் விஷயங்களுக்காகவும் சரி, நிறைய மற்ற விஷயங்களுக்காகவும் சரி, இதை வந்து யாருக்கும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது.

0: பொதுவாவே எந்த ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லயுமே இது வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இது வந்து ஹைலி கான்பிடென்சியல். நிறைய விஷயங்களுக்காக, நிறைய லீகல் விஷயங்களுக்காகவும் சரி, நிறைய மற்ற விஷயங்களுக்காகவும் சரி, இதை வந்து யாருக்கும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. இது இந்த உறுப்புக்கு மட்டும் கிடையாது. யூஸ்வலா இந்த வழியா நம்ம செய்யற உறுப்புகள் யாருமே இது வந்து ஹைலி கான்பிடென்சியல். அதாவது எந்த ஒரு நுண்கிருமிகளும் அதுல வந்து அண்டாத மாதிரி ரொம்ப ஸ்டெரைல் ப்ரொசீஜர்ல அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அந்த கருவிலிய தனியா எடுத்து அந்த கருவிலியோட குவாலிட்டிய செக் பண்ணுவாங்க. எத்தனை அணுக்கள் இருக்கு, எந்த மாதிரியான கருவிலி இது, இது வந்து எப்படிப்பட்டவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு வச்சு தேவையான இடத்துல அதை குடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா செய்யற ஒரு விஷயங்கள். இதுல எந்த ஒரு அலட்சியமும் இருக்க முடியாது. சோ இத வந்து அந்த ஃபுல் இதுவுமே பண்றது வந்து ஐ பேங்கிங்ல தான் பண்ணுவாங்க.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.

55 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில் நாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். எஸ் ஸோவா எப்பவுமே வந்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு டைமுக்குள்ளே ஒரு 8 மணிலேருந்து கடைசிக்கு ஒரு 10 மணிக்குள்ளேயாவது முடிஞ்ச வரைக்கும் 9:30க்கு முன்னாடியே சாப்பிட்றணும். ஆனால் நம்மளாம் நிறைய வேலை வேலைன்னு வேலை பின்னாடியே ஓடிட்டுருக்கிறதுனால சாப்பாடா மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர், விட்டமின் B12, C அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறையா சத்துக்கள் நிறைந்த உணவை உங்களுடைய உடலுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், எதெல்லாம் வந்து செட் ஆகுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு டைமுக்கு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருங்கிற விஷயத்தோட இன்றைக்கு நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு கேட்கலாம். மகிழ்வெப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2 மற்றும் 3 நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுபக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவைக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்ப நம்ம வந்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் எல்லாமே வந்து பங்கேற்க போறாங்க. கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு. உங்களோட மொபைல்ல இருந்து கால் பண்றீங்கன்னா 0452 இணைப்பெண்ணோடு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் காசிமாயன் குருத்ரை.
1: காசிமாயன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: நினைக்கிறீங்கன்னா
1: நீங்க மதுரை மாவட்டத்துல இருக்கீங்கன்னா கால் பண்ணுங்க. இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: 8:10 ஆகக்கூடிய வேலையில மதுரை மாவட்ட நேயர்கள் எல்லாம் அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. யார் அப்படி அடுத்ததா வந்திருக்கவங்கன்னு பாப்போமா. வணக்கம் FM Rainbow.
6: வணக்கம், காலை வணக்கம் சொல்லுவது நிலைப்பார் அனைவருக்கும். செல்லூர்ல இருந்து மனோகரன்.
5: மனோகரன், என்ன பாட்டு வேணும் உனக்கு?
6: விசுவாசம் படத்துல இருந்து கண்ணானே கண்ணா.
5: சரி, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி. எல்லாருக்காகவும் வந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நீ தருங்காது.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: என்ன
5: பாட்டு வேணும்?
4: ரோமியோ ஜூனியர் படத்துல இருந்து தண்டனக்கா தண்டனக்கா.
5: பயங்கரம், நீங்க வைப்ல இருக்கீங்க போலயே. நல்ல வைப்ல இருக்கீங்க போல இருக்கே. டண்டனக்கா சாங் கேட்டு இருக்கீங்க? ஆமாங்க, ஒரே ஸ்மைல் தான், சிரிப்பு. இந்த சிரிப்போடவே எப்பவும் இருங்க சந்தோஷமா. நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: நேருக்கு நேர் பதில் சொல்றேன் தமிழையா.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: 8:20 ஆயிட்டு வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சேதுராமன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: எட்டு மணி 25 நிமிடம் ஆயிற்றுக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
2: வணக்கம் முத்துக்கண்ணன், பேங்காலின் நாராயணபுரம் மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம்.
1: முத்துக்கண்ணன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து சித்தா படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருங்க. நன்றி.
1: ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: 8:31 ஆயிட்டு இருக்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். FM ரெயின்போ
3: மேடம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன் மேடம்.
2: ஓகே, மணிமாறனுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: நாட்டுக்குத்துன்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு
2: போட்டிருக்கோம். நிறைய பாட்டுல அந்த ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, அதுக்கு நன்றி.

0: 8:35 ஆயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். மதுரை மாவட்டத்தில இருந்து அப்படி நேயர்கள்லாம் ஓடோடி வந்துட்டு இருக்காங்க. இதோ எனக்கான பாட்டு எனக்கான பாட்டுன்னு அப்படியே வந்துட்டு போன்ஸ் அடிச்சு தள்ளுது அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவல்ல வந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதுல அடுத்த லக்கி காலர் யார் அப்படிங்கறத பாத்துருவோம். வணக்கம்.
1: வணக்கம். உண்மையிலே நான் லக்கி காலர்
0: தான். சிறப்பு, சூப்பருங்க. சொல்லுங்க உங்க பேரு.
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
0: ஓகே, மஞ்சுளா தங்கராஜுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து வேங்கை படத்துல இருந்து ஏதாவது ஒரு ஹிட் சாங் போட்டுருங்க.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு. நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: 8:40 ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வந்துட்டு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்காக வெயிட்டிஸ்ல இருந்துகிட்டே இருந்தாலும் அப்படி மத்தியானத்துல போகணும் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஏதோ காலேஜ் ப்ரோக்ராம் இருக்கிறதா சொன்னீங்களே. எஸ், இன்னைக்கு வந்துட்டு காரைக்குடி அமராவதி புதூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தினுடைய அசத்தல் சந்திப்பு இருக்கு. கண்டிப்பா நிகழ்ச்சி வந்து கேளுங்க. தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இருக்கு. அடுத்ததா நிகழ்ச்சியில இப்ப நம்ம பாட்டு வேணுமால மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணிருக்க நேயர் யாருன்னு பாத்துருவோமா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சிறப்பா இருக்கும். என்ன பாட்டு வேணும்? பாருங்க, நாங்க இந்த பாட்டு உங்க வாயிலேயே கேட்டுட்டுமே, அப்புறம் எதுக்கு அங்க பாட்டு கேட்டுக்கிட்டு விட்டுலாமா? ஓகே, நீங்க பாடினதும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நிந்திருங்கள்.
2: பட்டாம்பூச்சி காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: 8:45 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில வந்திருக்க நிறைவு நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஏ மல்லபுரத்துல இருந்து தேவதாஸ்.
3: தேவதாஸ்க்கு என்ன பாட்டு வேணும்? மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் அன்னவ்யா.

0: நேரம் 8:50 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: காலை நேரம், கடற்கரை ஓரம், ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல. அவ்வளவு கஷ்டம், மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டுருக்கிறார். எங்கே பேசுறது? கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ? உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளோ வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்றைக்கி சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40 மேலேயா? உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம்.

0: அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க, முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள், அந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல் திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பலவிதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயிறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேரம் இனி 9 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட சற்று நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு திருச்சிமலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலேஜ் ஆஃபீஸ்னு எல்லா வேலைகளுக்குமே ஒரு ஹோல் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்த வீக்கெண்டுக்கெலாம் ஒரு பெரிய டாட்டா பை பை சொல்லிட்டு இன்னைக்கு திங்கக்கிழமைன்றனால எல்லாருமே அவங்களோட அன்றாட வேலைகளுக்கு

அகைன் ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டு எல்லாருமே வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி அவங்களோட அன்றாட வேலைகளுக்கு திரும்பின எல்லாருமே மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ரைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்குது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய குட்டி குட்டி தகவல்கள் அப்புறம் வந்து பீட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்க போறோங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கலாம் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அண்ணா நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. தினம்தோறும் நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு பிரதம மந்திரி நலத்திட்டம் பத்தி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆத்ம நிர்பர்

ஆயில் சீட்ஸ் அபியான் திட்டம், அதாவது எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் சமையல் எண்ணெயோட பயன்பாடும் தேவைகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால நம்மோட உள்நாட்டு உற்பத்தியை தாண்டி சமையல் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிற பங்கும் அதிகமாகவே இருக்கு. ஆனால் இந்த நிலையை மாற்றி நாட்டுக்கு தேவையான எண்ணெயை நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யணும் அப்படின்ற இலக்கோட தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வமான திட்டம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் எண்ணெய் வித்துக்கள், அதாவது நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் ஆயில் சீட்ஸ் திட்டம் மூலமாக தான் இந்த திட்டம் செயல்பட்டு வருது. இந்த திட்டத்தினால விவசாயிகளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் மதிப்பு சங்கிலி குழுக்கள் நிறையாவே வந்து உருவாயிருக்குங்க. இதன் மூலமாக தரமான விதைகள், வேளாண் பயிற்சிகள், வானிலை மற்றும் பூச்சி மேலாண்மை குறித்த எல்லா ஆலோசனைகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. கேட்டு இந்த தகவலோட அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம் கஜினி திரைப்படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல இதான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில அடுத்ததா இன்றைய நாளோட சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைய நாளோட ஒன் ஆஃப் தி சிறப்புகள் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ், இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ் கோஆபரேஷன். 2022 டிசம்பர் மாதத்துல நடந்த ஐக்கிய நாடுகள் பொது சபையில தான் இந்த நாள் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரி, இந்த நாள் எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டோட காவல்துறை தனிப்பட்டு மட்டும் செயல்படாம உலக நாடுகள்ல இருக்க எல்லா காவல்துறை அமைப்புகளையும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு தகவல்கள் பரிமாறி குற்றங்களை குறைச்சு மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக தாங்க இந்த நாள் கொண்டாடப்படுது. கேட்ட தகவலோட பாடல் கேட்கலாம்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்னொரு சிறப்பும் இருக்குங்க. இன்றைய நாள் டியூசேன் மஸ்குலர் வேர்ல்ட் டியூசேன் அவேர்னஸ் டே, அதாவது உலக டியூசைன் விழிப்புணர்வு நாளாக கொண்டாடுறாங்க. எதற்காக இந்த நோய்க்கு ஒரு அவேர்னஸ் டே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூசைன் மஸ்குலர் டைஸ்ட்ரோபி அப்படின்ற இந்த நோய் மரபணு மாற்றத்தினால தசைகளில் ஏற்படுற ஒரு அரிய வகை நோய்ங்க. இந்த நோய் பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் இந்த நாள் இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த டியூசைன் நோய் உடலில் இருக்க தசைகளை பலவீனப்படுத்தி ஒரு இந்த டியூசை நோய் தசைகளை வந்து பலவீனப்படுத்தும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன தான் வந்து நம்ம நடக்கிறதுக்கு சிரமம் ஏற்படுற மாதிரி இருந்தாலும், போக போக ஒட்டுமொத்த பாடி ஃபங்க்ஷன், ப்ரீத்திங், இன்னும் நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இந்த நோய்க்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல், இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சரியான அங்கீகாரம், ஆதரவு, மருத்துவ உதவி, உரிமைகள்னு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற செய்தியை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. கேட்ட தகவலோட அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து.

9:34 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. September 7th இன்னைக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்குங்க, அதை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் அப்படின்னு சிறப்பிக்கப்படுது இந்த நாள். இந்த நாளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்று மாசுபாடு அதாவது ஏர் பொல்யூஷன் மனிதர்களோட உடல் நலத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இன்னும் பல உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால காற்று மாசுபாட்டை குறைச்சு நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு தூய்மையான வானமும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் தரது தாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கான முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியே மனிதர்களான நம்ம கையில தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்க இடங்களுக்கெல்லாம் நடந்து போவோம், பொது இடங்கள்ல எந்த பொருளும் எரிக்காம இருப்போம், அண்ட் முக்கியமா எல்லாருமே செடி வளர்ப்போங்க. அப்படியே அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுட்டு கையில

0: காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
1: நேரம் 9:45.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குழந்தைகளுக்கான சத்துக்கள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள்.
3: குழந்தைகளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க தான் ஃபியூச்சர் ஃபேமிலிஸ். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் வச்சு அவங்கள டெவலப் பண்ணணும். இப்படி அவங்கள ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணணும், அவங்களோட ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணணும். காலையில் சீக்கிரமாகவே அவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் சாப்பிடாமல் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. வெளியில் கடைகளில் வாங்கிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க, பழங்கள் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணி ஹெல்ப் பண்ணோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் டைம், ஆக்டிவ் பிளேயிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பெரியவங்களுக்கு எப்படி வாக்கிங் முக்கியம், மற்ற எக்ஸசைஸ் முக்கியம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஆக்டிவ் பிளேயிங் முக்கியம். ஓடி விளையாடும் போது அவங்களோட உடல் உறுப்புகள் வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தவிர உணவு முறை முக்கியம். காலையில் உணவு சாப்பிடாம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்புறத தவிர்த்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட்ன்ற நேம்லே உங்களுக்கு தெரியும், பிரேக்கிங் த ஃபாஸ்டிங். ப்ரீவியஸ் டே நம்ம சாப்பிட்டதுலேருந்து மறுநாள் காலை வரைக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கு. அந்த இடைவெளியை பிரேக் பண்றதுனால தான் காலை உணவை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஸோ நீங்க அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம எந்த வயதினரா இருந்தாலும் அது அவங்க ஹெல்த்துக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுக்கும். 3 உணவு முக்கியம். நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைவா இருக்காங்க, அவங்க வயதுக்கு ஏற்ற எடை குறைவா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய நீங்க சாப்பிட வைக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். 3 உணவு விட 4 உணவா கொடுக்கலாம். காலை உணவு மதியம் ஸ்கூல்ல சாப்பிடுறாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே அதை வந்து அவங்களுக்கு ஃபுட்டாவே கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம பழைய முறைப்படி ஆப்பம், இடியாப்பம், பணியாரம், கொழுக்கட்டை வகைகள், அப்புறம் இந்த மாதிரி புட்டு, அப்புறம் சுண்டல் வகைகள், இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்காம அவங்களுக்கு ரெடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். சில குழந்தைகள் வந்து சாப்பாடே சாப்பிடறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு இட்லி தோசை பிடிக்கும் சாதத்தை விட அப்படின்னா சாயந்தரம் அவங்க வரும்போது ஒரு சின்ன தோசையோ மினி இட்லிஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ். காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு காய்கறிகளை எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தோசை கூடயே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சப்பாத்தி வந்து பிளெயினா பண்ணாம கீரையை நல்லா கிளீன் பண்ணி சாப் பண்ணி வதக்குனதுக்கு அப்புறம் நீங்க மாவு பிசையும் போதே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரத்த சோகை அனீமியா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரத்தத்துல ஹீமோகுளோபினோட அளவு குறைவா இருக்கிறது எந்த வயதினருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண் குழந்தைகள் அடாலசன்ட் ஏஜ் குரூப்ல மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ல வந்து ரத்தப்போக்கு இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை அவங்க சேர்த்துக்கணும். நம்ம இரும்புச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டா மட்டும் போதாது, அது நம்ம உடல்ல சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடுற கீரை வகைகள் சட்னிஸ்ல புதினா சட்னி, மல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி அதுவும் ஒரு கீரை வகையில தான் வருது. டைகோஸ் கூட கீரை வகையில தான் வருது. ஸோ கீரை வகைகள்ல நிறைய இரும்புச்சத்து இருக்கு. அப்புறம் பழங்கள்ல எதுல இரும்புச்சத்து இருக்கு அப்படின்னா தர்பூசணி. இந்த சீசன்ல நல்ல ஹாட் கிளைமேட்ல நமக்கு அந்த சீசன்

ஏத்த உணவு தான் நமக்கு பழங்கள் கிடைக்குது. சோ நீங்க தர்பூசணி வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 100 கிராம்ல 7 கிராம் வரைக்கும் நமக்கு இரும்புச்சத்து கிடைக்கும். இரும்புச்சத்துள்ள உணவு சேர்க்கும் போது சாத்துக்குடி அல்லது கொடை ஆரஞ்சு இல்லைன்னா நெல்லிக்காய், இது வந்து விட்டமின் சி அதிகம் உள்ளது, எலுமிச்சையிலையும் இருக்கு. சோ இந்த மாதிரி விட்டமின் சி இருந்தாதான் சாப்பிடுற அயன் இரும்புச்சத்து நம்ம உடல்ல சேரும். வைட்டமின் டி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வைட்டமின் டி அப்படிங்கிறது நம்ம உணவு முறையிலேயோ இல்ல வெளியில இருந்தோ நம்ம சப்ளிமெண்டாவோ எடுத்துக்கிறத விட சூரிய ஒளி நம்ம உடல்ல பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து அந்த விட்டமின் டி சிந்தசைஸ் பண்ணும். இப்ப நம்ம யாருமே வந்து வெளியில சூரிய ஒளி படுற மாதிரி வெளியில வர்றதே கிடையாது. அதனால விட்டமின் டி டெபிஷியன்சி அதிகமா எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கவும் இருக்கு. சோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த விட்டமின் டி வந்து இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிற கால்சியம் சத்து நம்ம உடல்ல சேரும். நிறைய பேருக்கு எலும்பு வந்து வலிமை இல்லாம இருக்கு, கால்சியம் வந்து லோவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா கால்சியம் எதுல எல்லாம் இருக்குன்னா பால் மற்றும் பால் சேர்ந்த பொருட்கள், அசைவ உணவுலையும் இருக்கு. சோ இது என் உடல்ல சேரணும்

0: இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிற கால்சியம் சத்து நம்ம உடல்ல சேரும். நிறைய பேருக்கு எலும்பு வந்து வலிமை இல்லாம இருக்கு, கால்சியம் வந்து லோவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா கால்சியம் எதுல எல்லாம் இருக்குன்னா பால் மற்றும் பால் சேர்ந்த பொருட்கள், அசைவ உணவுலயும் இருக்கு. சோ இது என் உடல்ல சேரணும் அப்படின்னா நம்ம விட்டமின் டி எடுத்துக்கணும். விட்டமின் டி நம்ம உடல்ல இருந்தா மட்டும்தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கும். சோ அதுக்கு நம்ம வந்து வெளியில சன்லைட் படுற மாதிரி 10-15 நிமிஷம், எந்த டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஒரு 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள ஒரு 10 நிமிஷமாவது நம்ம உடல்ல வெயில் பட்டா நல்லது.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்டு குழந்தைகளுக்கான சத்துக்கள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் பற்றி நமக்காக விளக்கம் அளித்தார் மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் வி. சுகன்யா அவர்கள். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேயர்களின் நினைவிற்கு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினம்தோறும் 11:02 காற்றாலைகளில் வளம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு நான் விரும்பும் சுற்றுலா. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு நான் விரும்பும் சுற்றுலா. நிகழ்ச்சியில நேயர்களும் பங்கு பெறலாம். பங்கு பெற்று உங்களோட அனுபவங்கள் கருத்துக்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 அல்லது 25 30 171 ஆகிய எண்களில்

ஆகாஷ்வாணியா ஃப்ரம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான தகவல் கேட்கலாம் நேர்களே. சோலார் சிஸ்டம்ல இருக்க சாட்டன், அதாவது சனிக்கோள்ல வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. சனிக்கோளோட தென் துருவமான சவுத் போல்ல டெகாகன் வடிவத்துல ஒரு அமைப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. பல கேசஸ்னால உருவான சாட்டன் பிளானட்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிரியேட் ஆனதுனால இது கம்ப்ளீட்டாவே சோலார் சிஸ்டம்ல கிரியேட் ஆகியிருக்க ஒரு புதிய நிகழ்வா இருக்கலாம் அப்படின்னு நாசா சொல்றாங்க. கேட்ட இந்த தகவலோட ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லையில நிறைவு பாடலோடு நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் தற்போது உரையாற்றி வருகிறார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வடக்குடி ஊராட்சியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிங்கமா காளியம்மன் கோயில் பால்குட விழா இன்று நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:02.
2: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர் சித்ரா கணபதி அவர்களுடன் நிகழ்ச்சியின் இணைகிறோம். நேயர்களே வணக்கம்மா.
3: வணக்கம்.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான நினைவுகளையும் பத்தி தான் நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. உங்களுக்கு வானொலி கேட்கக்கூடிய பழக்கம் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
3: சின்ன வயதிலிருந்தே நான் வந்து பாடல்கள் நிறைய கேட்டிருக்கேன். எங்க அப்பா டிரான்சிஸ்டர் வாங்கும் போது எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். வாங்கி அதில் நிறைய எங்கள் அப்பா எப்போவுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நான் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படியே பழக்கமாகவே வந்தது. எங்கள் அப்பா நல்லா பாடவும் செய்வாங்க, பாடல்கள்லாம் நிறைய கேட்பாங்க. அதனால நானும் அதே மாதிரி பாடல்களை விரும்பி கேட்க ஆரம்பித்தேன். இப்போ நான் முதலாவதாக நான் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் மகாராஜாவன் ஒரு படம். அந்த படத்தில் பல்லவ மன்னர்கள் கட்டிய அந்த சிற்பங்கள், அந்த எழுப்பிய கோவில், அந்த சிற்பங்கள் அதையெல்லாம் சுற்றி காட்டக்கூடிய ஒரு சிறுவன் பாடுவதாக ஒரு பாடல். இந்த பாடலில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒட்டுக்கல்ல சேர்க்காம ஒரே கல்ல குடஞ்செடுத்து கட்டி வச்சா மண்டபத்தை பல்லவராஜா, ஒரே கல்ல அதெல்லாம் உருவாக்குறத ரொம்ப அருமையா அந்த கவிஞர் சொல்லி
2: சிற்பக்கலைகளை பத்தி

0: ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடல். அந்த பாடல் நான் விரும்பி கேட்கிறேன். இந்த பாடலை கவிஞர் வள்ளியப்பா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான பாடல் அது. பாடலை எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கிறாங்க.
1: நேயர்களே, நம்மோட விருந்தினர் கேட்ட விருப்ப பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: உங்களோட குழந்தை பருவம் அது எங்கே, எந்த ஊரில் பிறந்தீங்க, எப்படி அது உங்களை பற்றின சிறிய?
1: என்னுடைய பெயர் சித்ரா கணபதி. நான் முதுகலை பொருளாதாரம் படித்திருக்கிறேன். அதோடு என்னோட 50வது வயதில் சமூகவியல் அதிலேயும் முதுகலை படித்திருக்கிறேன். இந்த முதுகலை பொருளாதாரம் முடித்த பிறகு இளங்கலை கல்வியியலும் முடிச்சிருக்கேன். அதோடு அலுவலக மேலாண்மை பட்டய படிப்பும் படிச்சிருக்கிறேன். அதோடு நான் வந்து ஒரு பெண்கள் குழந்தைகளுக்கான ஒரு அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராக இருக்கிறேன். பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள் இதிலெல்லாம் பேசி வருகிறேன். ஆன்மீக சொற்பொழிவுகள், இலக்கிய சொற்பொழிவுகள்லாம் ஆற்றி வருகிறேன். இப்போ எழுத ஆரம்பித்தது எப்படின்னா, ஒரு 3 ஆண்டுகளாக தான் எழுதிட்டு இருக்கேன். நான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் பஞ்சாயத்து வெள்ளலூர் நாடு என்று இருக்கக்கூடிய கிராமிய கட்டமைப்புள்ள அந்த பகுதியில் கட்டச்சொல்லப்பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்தேன்.
2: இந்த ஊர் வந்து ரொம்ப இயற்கை எழில் அதிகம் உண்டு. நடுவில் ஒரு கோவில், சுற்றிலும் வந்து குளம், சுற்றிலும் வயல்வெளிகள், அதில் தான் அந்த வீடுகள்லாம் இருக்கும். அப்போ ரொம்ப அருமையாக அந்த இயற்கை வளத்தோடு வளர்ந்ததுனால அந்த கற்பனா சக்தியும் இந்த பாடல்களை கேட்கும்போது அதோடு இணைக்கக்கூடிய அந்த இதுவும் எனக்கு அப்போ தான் கிடச்சிது.
0: அந்த இயற்கை சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன பாடல் நீங்கள் அந்த நேரத்தில் விரும்பி கேட்டிருப்பீங்க?
2: செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். இயற்கை மலைகளுக்கிடையே போகிற மாதிரி நம்ம கற்பனைக்கு கொண்டு வர மாதிரி அந்த பாடலை ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார் கவிஞர். அந்த பாட்டு ஜெயஸ்தாஸ் பாடிய செந்தாளம் பூவில் வந்த

0: உங்களோட பள்ளி பருவ காலத்துல என்னென்ன பாடல் நீங்க விரும்பி கேட்டுட்டு இருந்தீங்க தோழிகளோட?
1: பொதுவா அந்த குழந்தைகள், அந்த வயதுல வந்து குழந்தைகள் பாடுற மாதிரி இருக்கிற பாடல்கள் எல்லாம் நமக்கு பிடிக்கும். அதுல இந்த கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, அது ரெண்டு குழந்தைங்க பாடுற மாதிரியே இருக்கும் மாறி. அதனால அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்போ அன்பில்லாத காட்டிலே.
0: குழந்தையும் தெய்வம்,
1: குழந்தையும் தெய்வம் படம், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடின பாடல், ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க அதுல.

குழந்தை அந்த குரல்லே இருக்கும். அம்மா அப்பா இல்லாமல் அந்த குழந்தைங்க எப்படி தவிக்கிறாங்க. அடுத்த வீட்டு பாப்பா இப்போ அம்மா அப்பா மடியிலே, அதை பார்த்து அந்த குழந்தை ஏங்குற மாதிரி அந்த பாடல் இருக்கும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்களே.
1: அதுக்கப்புறம் வந்து நான் பள்ளி பருவம் முடிந்து கல்லூரிக்கு வந்த பிறகு நிறைய பாடல்கள் நான் விரும்பி கேட்டிருக்கிறேன். அதில் பழைய பாடல்கள்ல அந்த இலக்கியமும் காதலும் இணைந்த சில பாடல்கள் வரும். அதில் வீர அபிமன்யுங்கிற படத்தில் கவிஞர் கண்ணதாசன் தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். அந்த பாட்டு பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன், பாடியது பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன், மலைத்தேன் உனைத்தேன் என நான் அழைத்தேன், மலைத்தேன் இவளன
0: நேயர்களே, நேயர் கேட்ட பாடல் இதோ காட்டாளிகளில்.

0: திருமண வாழ்க்கையில உங்க கணவருக்காக இந்த நேரத்தில் ஏதோ பாடல் நீங்க
1: இந்த பாடலும் படமும் படத்துல இருந்து பிரிவின் தாக்கத்தை சொல்லக்கூடிய பாடல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா காதல் சிறகை காற்றினில்
0: விரித்து
1: சுசிலாமா பாடின பாட்டு. இந்த பாடல் வந்து அதுவும் கண்ணதாசன் எழுதின பாட்டு தான். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிற வரிகள்.

0: உங்கள் குடும்பத்தை பற்றின ஒரு.
1: என்னோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய கணவர் ஜெயகணபதி, அவர் எழுத்தாளர், நிறைய வானொலி நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு. திருச்சி வானொலி நிலையம் இருந்தபோது அங்கே அவருடைய நாடகங்கள் நிறைய ஒளிபரப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு மகன். பெண் பேர் வந்து அபிநய பைரவி. அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. அவங்க மனோதத்துவம் படிச்சிருக்காங்க. மருமகன் வந்து செந்தில்குமார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அவர்களுக்கு ஒரு பையன், பேரை பேர் ராம் பிரபாகர் பாண்டி, படிச்சுட்டு இருக்காரு. அடுத்து என்னுடைய மகனுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க. பையன் பேர் பிரசன்னா நாகராஜ், விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சு. அடுத்து என்னோட மருமகள் ஜனனி, அவங்க டயட்டிஷியன். பேர பிள்ளைங்க சேயோன், மாயா. மாயாவுக்கு 10 வயசு ஆச்சு, சேயோன் வந்து 6 வயசு ஆகுது. ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. இது என்னோட குடும்பம். என்னுடைய குடும்பத்துக்காக இந்த பாடல் வந்து நான் விரும்பி கேட்கிறேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்ங்கிற அந்த பாடல், தங்கப்பதக்கம் படத்திலிருந்து அந்த பாட்டை நம்ம எல்லாரும் கேட்போம்.

0: வழங்கும் சுரங்கம்.
1: இதுவரை விருந்தினர் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் சித்ரா கணபதி அவர்களுடன் விருப்ப பாடலாக கேட்டோம் நேயர்களே. இதன் தொடர்ச்சியை நாளை காலை மணி 10:02 கேட்கலாம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஒரு படம் என்னதான் ஒரு கதையால் உருவாகியிருந்தாலும் அதை பார்க்குற நமக்கு அந்த படத்தோட கதை, கேரக்டர்ஸ், டயலாக், அப்புறம் முக்கியமாக அந்த படத்தோட பாடல்களோட பல நினைவுகள் இருக்குங்க. அப்படி இருக்க நினைவுகளை மீட்டெடுக்க நம்மளை உற்சாகமாக மாத்துறதுக்கு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்க போகிறோம் இரு பட பாடல்கள். இன்னைக்கு இருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில லவ் மேரேஜ் மற்றும் ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்க போறோம். 2025 இயக்குனர் சண்முகப்பிரியன் இயக்கத்திலையும் ஷான் ரால்டன் இசையிலையும் வெளிவந்த ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படம் தான் லவ் மேரேஜ். அந்த படத்துல இருந்து முதல் பாடல் கேட்கலாம். ஷான் ரால்டன் குரலில்

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது இருபட பாடல்கள். இன்னைக்கு இருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் லவ் மேரேஜ் அப்புறம் ஓஹோ அண்ட் தென் பேபி திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்க போகிறோம். முதல்ல லவ் மேரேஜ் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஷான் ரால்டன் எம் லலிதா சுதா ஆகியோர் குரல்களில், ஷான் ரால்டோன் வரிகளில், இதோ பாடல் காற்றலைகளில்.

நேரம் 10:39 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் திரைப்படமா லவ் மேரேஜ் திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக கேட்கலாம் அந்தோனி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து நம்ம ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்க போறோம். 2025 கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்கத்துல ஜென் மார்டின் மற்றும் வேத் சங்கர் ஆகியோர் இசையமைப்புல வெளிவந்த திரைப்படம் தாங்க இது. அந்த திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் இதோ காற்றலைகளில்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

ஏஷ்வரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்து ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் பிரியா மாலி, அபிஷேக் சுரேஷ் மற்றும் சத்யநாராயணன் குரல்களில் ஜே எம் மார்டின் இசையில் பாடல்.

இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில ஓஹோ அண்ட் தென் பேபி திரைப்படத்தோட பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். வந்த வரிசையில் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஜென் மார்ட்டின் இசையில் மற்றும் குரலில் ஆஷிக் ஏஆர் வரிகளில் பாடல்.

வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள்ங்க. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் லவ் மேரேஜ் அப்புறம் ஓஹோ அண்ட் தென் பேபி திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்டோம். அந்த வரிசையில் ஓஹோ அண்ட் தென் பேபி படத்திலிருந்து லியோன் ஜேம்ஸ் மற்றும் ஜென் மார்ட்டின் குரல்களில், விஷ்ணு எடாவன் வரிகளில், ஜென் மார்ட்டின் இசையில் வர பாடலோடு நிறைவு பெறுகிறது இருபட பாடல்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2ம் நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் இனி கேட்க போகிறோம் கண்ணாடி மாளிகை. நம்மளோட வாழ்க்கையில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஊர் சுற்றுறது, வெளியே போகிறது, இன்னும் புதிய மனிதர்களை பார்க்கறத தாங்க இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் எப்பயாச்சும் நமக்கு ஒரு லெஷர் டைம் கிடச்சிடாதப்பா, நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஊர் சுற்றி பார்த்து அப்போலாம் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டோமா அப்படின்னு நிறையா பேர் ஏங்கிட்டிருப்பாங்க. அப்படி ஒரு தலைப்பாக தாங்க வந்து நான் விரும்பும் சுற்றுலா, அந்த தலைப்பில் தான் இன்னைக்கு பேசப்படும். நீங்கள் வந்து போன சுற்றுலா பற்றியோ இல்லை போகணும்னு ஆசைப்படுற சுற்றுலா தளத்தை பற்றியோ எதை பற்றினாலும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள்
1: 25 30 170, 25 30 171. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கூப்பிடுறவங்க 04 52 அப்படிங்கிற இணைப்பினையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏ ஸோ சுற்றுலா அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வெளியில் எங்கே போனாலுமே வந்து அந்த இடத்துக்கான ஃபோட்டோஸ் மட்டும் அது கொடுக்கறது கிடையாது, அது வந்து ஏகப்பட்ட மெமரிஸும் நமக்கு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: கண்டிப்பாக அது வந்து நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம எப்போ அந்த மொமெண்ட்டை வந்து யோசித்து செரிஷ் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ஒரு கோல்டன் மெமரிஸாக தான் இருக்கும். முதல்ல நிகழ்ச்சியில் வந்து நம்ம யார் யார் இணைந்திருக்கோம் நேர்களுக்கு சொல்லிடலாமா?
1: ஆல்வேஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹரிணி மற்றும் நிவ்யா தான் அப்படிங்கிறது, பட் இருந்தாலும்
0: மறுபடியும் மென்ஷன் பண்ணிடலாம். சரி ஓகே.

0: ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு நேராக வந்து நான் உங்ககிட்ட வந்து என்னோட அனுபவம் பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் வந்திருக்காரு, பேசிடலாமா? வணக்கம். வணக்கம்.
1: சுவாமிநாதன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கீங்க?
2: கொஞ்சம் திறந்து விட்டுருப்பாங்க மேட்டூர் டேமுக்கு வர்ற தண்ணி, அங்க வந்து மேட்டூர் டேமுக்கே வரும். நம்ம நடந்து போற பாலத்தெல்லாம் தாண்டி தண்ணி வருது. போலீஸ்காரங்க அங்க வந்து விடல. ஆனா நாங்க அங்க சுத்தியே பாத்துட்டு வீடு பண்ணிட்டு நல்லா அருமையா இருந்துச்சு. அங்கிட்டு சாப்பாடுலாம் ஆக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நல்லா அருமையா இருந்துச்சு. அங்க போனாலே ஒரு நல்ல ஒரு சொந்த வீட்டுக்கு போன மாதிரியா இருக்கு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு.
0: வணக்கம்.
1: யோசிச்சு சொல்றீங்களே, நல்லா பேசலாம், சத்தமா.
0: சில சமயம் கோவிலுக்கே போனாலும் கூட அந்த கசின்ஸ் கூட வந்து சேர்ந்து உட்காந்துட்டு அரட்ட அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஜூனியர் ஜென்ரேஷனாக தான் இருப்போம். ஆனாலும் அந்த சீனியர் ஜென்ரேஷன் வந்து நல்லா கலாய்ச்சிட்டு அவங்கள வந்து வெறுப்பேத்திட்டு முக்கியமாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஒரு மாதிரி நல்ல வைப் தான். எப்பனாலும் ஒரு தூக்கு சட்டியில் வந்து ஒரு புளிசோறு தான் கட்டி கொண்டு போக போகிறோம். ஆனாலும் அது வந்து நம்ம பாட்டி கையாலையோ தாத்தா கையாலையோ அந்த பிடிச்சி கொடுத்து சாப்பிட்ற அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மெமரிஸாக எப்பயுமே இருக்கும்.
1: எஸ் கண்டிப்பாக, அதுவுமே வந்து வீட்டில் யூஸ்வலாக செய்யக்கூடிய அதே சாதம் தான். அது என்னமோ தெரியாத அந்த ட்ரிப்புன்னு வெளியில் போயிட்டு இல்லை டூர்னு வெளியில் போயிட்டு நம்ம வந்து அதை சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா வந்து அது நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும், ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்டாக வேறு இருக்கும்ல.
0: ஆமாம், அதுலேயும் அவங்க நம்ம பெரியவங்க வந்து அதை கையில் பிடிச்சி கொடுக்கும்போதோ இல்லை ஊட்டி விடும்போதோ அதோட டேஸ்ட் தனி தான் கண்டிப்பாக.
1: அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம். மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க இன்னைக்கு வந்து எந்த சுற்றுலா தலத்துல நீங்க போன அனுபவம் பத்தி ஷேர் பண்ண போறீங்க?
3: சுற்றுலா தலம் வந்து புள்ளையார்பட்டி போயிருந்தேன். போன வருஷம் புள்ளையார்பட்டி, போன வருஷம் திருவண்ணாமலை போயிருந்தேன். திருவண்ணாமலைக்கு போகும்போது

0: நம்ம நல்லா இருந்துச்சு. மக்கள் கூட்டம் போற வரிசையில போறது, வரும்போது இந்த முறுக்கு அதிரசம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். லட்டு ஒண்ணு கொடுத்தாங்க கோயில இருந்து,
1: சரி எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க,
0: லட்டு எல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கிரிவலம் பார்த்தோம், கிரிவலம் போனோம், கார்லயே போனோம் கிரிவலம்.
2: கார்ல கிரிவலமா? இது என்ன புது டாபிக்கா இருக்கு.
1: அவர் என்ஜாய் பண்ணிருக்காரு. அடுத்தது
0: கார்ல கிரிவலம் போனோம். அந்த பௌர்ணமிக்கு தானே கிரிவலம் நிறைய நடப்பாங்க.
1: ஆமா, நம்ம ஏன் நடந்துகிட்டு ஜாலியா கார்ல சுத்தி பாப்போம்னு நீங்க கிளம்பிட்டீங்க.
0: ஆமா, கார்ல போனா அப்படியே ஒரு காம நேரத்துல டகாட்டு சுத்தி வந்தாச்சு.
1: சூப்பர்.
0: நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும்.
1: நம்ம போவோம் சீக்கிரம். டைம் டைம் முக்கியம் இல்ல, அடுத்தடுத்து நம்ம நிறைய ஏரியாக்கள் பார்க்கணும் இல்லையா.
0: அப்புறம் பிள்ளையார்பட்டி போனோம். பிள்ளையார்பட்டி நல்லா அஞ்சு இடையில நிப்பாட்டி ஒரு இடத்துல உட்காந்து நம்ம டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம். புளியோதரை கொண்டு போயிருந்தோம், புளியோதரை வச்சு சுண்டல் சாப்பிட்டோம். வந்து அங்க ஒரு தென்னை மரம் பார்த்தோம், குட்டையா இருந்துச்சு. தென்னை மரம் ரொம்ப குட்டை, ஒரு அஞ்சு அடி தான் இருக்கும். அதுல அப்படியே இளநீர்லாம் வளர்ந்து இருந்துச்சு.
1: சரி சரி,
0: அதிசயமா நம்ம பார்த்தோம்.
1: சூப்பருங்க, சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததுக்கு. என்ன விஷயம் நீங்க சொன்னதுல வந்து மனசுல நினைச்சோ இல்லையோ, அந்த லட்டு அதிரசம் அதுக்கப்புறம் அந்த புளியோதரை, அது மட்டும் எங்க மனசுல அப்படியே நிக்குதுன்னா பாத்துக்கோங்க.
2: கண்டிப்பா, ஏன்னா நம்ம கரெக்டா அந்த டாபிக் தான் பேசிட்டு இருந்தோம். அவரும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சுல.
1: அடுத்த நேர் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, சொல்லுங்க யார் எங்க இருந்து?
3: நல்லா இருக்கீங்களா?
1: சிறப்பா இருக்கோம். எல்லாரும் அங்க எப்படி இருக்கீங்க?
2: ஆமா, உங்க பேரு மட்டும் திரும்ப சொல்றீங்களா?
3: இதுல ரைட் ஹவுஸ் இருக்கு வருங்க.
1: ஆமா,
3: அதுல மேல ஏறி போய் சுத்தி பாக்குறதுக்கு போயிருந்தோம்.
1: மகாபலிபுரம்ல லைட் ஹவுஸா?
3: லைட் ஹவுஸ் மேடம், கலைஞர விளக்கம் மாதிரி இருக்குல்ல?
1: சரி ஓகே,
3: மகாபலிபுரத்துல இருக்கு.
1: சரி,
3: அங்க போய் பார்க்க அவனை இடுப்பு வச்சுக்கிட்டே அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சு வந்துகிட்டே இருந்தேன் மேடம். அதையும் கைய பிடிச்சுதான் மேல கூப்பிட்டு போனேன். ஒன்றரை வயசா இருக்கும், என்ன கைய பிடிச்சி இழுத்து மேலேயே கூப்பிட்டு
1: போயிட்டியா?
3: அங்க போன நீ கீழே பார்த்தா வெறும்
1: பாறை.
3: அந்த செவுத்துல ஒரு எட்டு விட்டியா பாருங்க. அங்க இருந்து கவரு திரும்ப மேடமா, ஒரு கீழே பாறை, மறக்கவே முடியாது மேடம். அதனால அந்த வந்து இருக்க பிடிச்சி விட்டு இல்லாடி கவர்.
2: எல்லாருமே வந்து இவ்வளவு நேரம் வந்து அவ்வளவு லைக் குட் மெமரிஸா ஷேர் பண்ணாங்க, நீங்க தான் வந்து ஒரு த்ரில்லிங் மெமரியா ஷேர் பண்ணிருக்கீங்க.
1: வாழ்த்துக்கள், நன்றிங்க அழைத்ததற்கு. நம்ம இந்த ட்ரிப் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய குட் மெமரிஸ் அந்த மாதிரி மனசுல இருக்கிறதுங்க தாண்டி, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நிறைய வந்துட்டு ஒரு மாதிரி படபடப்பா
2: ஆக்கிரமான கண்டிப்பா இருக்கும்.
1: நிச்சயமா நிறைய இடங்கள்ல அதுலயும் ஈவன் நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம். நம்மளே ஏதாவது வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கேங்கா இருப்பாங்க, ரோட்ல நின்றுருப்பாங்க, எதுக்குதான் நின்றுருக்காங்க பார்த்தா பஸ் டயர் பஞ்சருங்க அப்படிம்போது வந்த வேன் ரிப்பேருங்க, எவ்வளவு ஆசையா கிளம்பணும் தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பட் அங்கேயுமே ஏதாவது ஒரு ஃபன் கிரியேட் ஆயிருக்கும்
2: கண்டிப்பா. அதுல அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட போனோம்னா என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து அங்க ஃபன்னுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது, அந்த மாதிரியே சொல்லலாம். அடுத்த நேயர் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார்?
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். இருவரும் நலமா இருக்கீங்களா?
2: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும்.
1: சொல்லுங்க.
4: அதாவது சுற்றுலா அப்படின்னு சொல்லும் போது மேடம், நான் வந்து பெரும்பான்மையா வந்து இந்த திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இதெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டேன். அடுத்தது குற்றாலம், திருநெல்வேலி இந்த பக்கம் எல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறது. சென்னையை பொறுத்த அளவுல மெரினா பீச், கோல்டன் பீச், வள்ளுவர் கோட்டம் இதையெல்லாம் சுத்தி பார்த்தேன். ஆனா இன்னமும் தென் மாவட்டங்கள்ல எல்லாம் நிறைய சுற்றுலா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. இங்க எங்க வேதாரண்யத்துல கோடியக்கரையில வந்து லைட் ஹவுஸ் இருக்குது, வன விலங்குகள் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நிறைய சுத்தி பார்த்தேன். அது சுத்தி பார்க்க

0: போது மேடம் இந்த கட்டி சோறுன்னு ஒண்ணு கட்டி கொடுப்பாங்க, அந்த கட்டி சோறை கொண்டு வச்சு அங்க வச்சு பிரிச்சிருந்தாதான் அதுல ஒரு டேஸ்ட் அருமையா இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் விட்டு விட்டுக்கிட்டு வரும்போது அது என்னமோ நம்ம வீட்டுல சாப்பிடறது விட அந்த இடத்துல சாப்பிட்டோம்னா மிக மகிழ்ச்சியாக இருக்கும். மற்ற நண்பர்களோட சேர்ந்து சாப்பிடுவதில் அது ஒரு மகிழ்ச்சி.
1: சூப்பருங்க, சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாரு. நம்ம வெளியில போறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடங்கள் எல்லாம் சுத்தி பாக்குறது யூஸ்வலாவே வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு இந்த நாட்டுக்கு போகணும் அந்த நாட்டுக்கு போகணும்னு. பட் எனக்கு உள்ளூர்க்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம நாட்டுக்குள்ளேயே இத்தனை இடங்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கறது அழகா பதிவு பண்ணியிருந்தாரு. அடுத்து இன்னும் யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
2: ஒரு விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு இணைவோம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கண்ணாடி மாளிகை இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் போனதுலேயே மறக்க முடியாத சுற்றுலா தலம் அப்படின்னா எது சொல்வீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்க இதெல்லாம் போயிருக்காங்க, எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்ததுங்கிறத வரைக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரிலே நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கால் பண்ணுங்கள் 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைலேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452 இணைப்பணியும் சேர்த்து கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: எஃப்எம் ரெயின்போ இணைப்பில் இருக்கீங்க, யாரு? ஓகே சொல்லுங்க, நீங்க போன சுற்றுலா தலத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா எது?
2: கன்னியாகுமரி போனாங்க. பாறை, காந்தி மண்டபம் இதெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கு பிறகு அந்த பாபநாசம், அந்த வந்து அருகில் பாபநாசம் பக்கத்துல, அதுக்கு பக்கத்துல பாபநாசம் அருகில போய் குளித்தோம்.
0: சரி,
2: எனக்கு ரொம்ப
0: சொல்லுங்க. ரொம்ப
2: வந்து மலை ரயில் வந்து போகணும்னு ஆசை இருக்கு.
0: ஓகே ஓகே.
2: ஊட்டியில அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சு வரமாட்டா ரொம்ப நாள் ஆசையா இருக்கு.
0: கண்டிப்பா போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள், நன்றி அளித்ததற்கு. ரொம்ப அழகா வந்துட்டு அவரு எனக்கு இதெல்லாம் பாத்திருக்கேன், இங்கேயும் போறதுக்கான ஆசை இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க.
1: ஒவ்வொரு லொகேஷன் நமக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு மூட் கொடுக்கும். நான் இந்த ஹில் ஸ்டேஷன் எப்பயுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் கொடுக்கும். அந்த பச்சை பசேர்னு இருக்கிறது, எங்கிட்ட திரும்பினாலும் அந்த வானமே வந்து என்னமோ நம்ம கை தொடர தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்கும்போது இதெல்லாமோ வாழ்க்கை அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுனே சொல்லலாம்.
0: டெஃபினட்டாக. ஸோ நம்ம இங்கே வெளியில் போனோம் அப்படினாலுமே பயங்கர ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனாலேயே வந்து சொல்லுவாங்க நிறைய இடங்கள்லாம் நம்ம நிறைய டாக்டர்ஸ் கிட்ட, அதுவும் இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்டலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாங்களே அப்படிம்பாங்க. நார்மலாவது வீட்டை விட்டு வெளியிலையாவது உங்கள் தெருவிலையாவது சுற்றிட்டு வாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நிஜமாவே உண்மைதான். நம்ம வந்து மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், அதை தாண்டி புதுசான விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும். நிறைய பர்சன்ஸ் இப்போ குறிப்பாக

0: நம்ம வந்துட்டு ட்ரிப்பு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலும் அந்த ட்ரிப் போய் இங்கே இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் நம்ம ரசிக்கிறது இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம், அவங்களோட கல்ச்சரை பார்க்குறோம், அவங்களோட ஃபுட் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம், அதை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்திருக்குல்ல.
1: முகம் தெரியாத நபர்களாக இருந்தாலுமே, நம்ம வேறு ஆளாக இருந்தாலுமே, அவங்க நம்மளை பார்த்து அந்த கெஸ்டர் கொடுப்பாங்க தெரியுமா. ஒரு சில நபர்கள்லாம் வந்து என்னமோ அவங்க வீட்டு பிள்ளையாகவே நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்ல பிளசண்டான ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக. இதுவும் தான் வந்து இந்த சுற்றுலாவில் வந்து ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும்.
0: கண்டிப்பாக வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊருக்கு போனாலுமே சரி, ஏதோ அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி நம்மளை பார்க்குறதாகட்டும், நம்மக்கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட இருக்கிறத திங்ஸ் எல்லாம் கூட சிலர்லாம் கொடுத்து விடுவாங்க.
1: முக்கியமாக வந்து ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க, இது வச்சுக்கோங்க, அது சாப்பிடுங்க, ட்ராவல் அப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த மாதிரி சில பேருக்குலாம் இந்த ட்ராவல் சிக்னஸ் இருக்கலாம், அப்போல்லாம் நம்ம இந்த பக்கத்தில் இருக்கவங்களோட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸ் கொடுக்கறது அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நிறையவே பண்ணுவாங்க.
0: எஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா போற இடங்கள்ல வந்துட்டு நம்ம அப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாம நாமளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்.
1: கண்டிப்பா, அதுவும் கரெக்ட் தான். சரி, அப்படியே அடுத்த நேயர் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, காசி மயன் குடுத்துறை.
1: சொல்லுங்கய்யா, நீங்க இன்னைக்கு வந்து உங்களோட எந்த சுற்றுலா தலம் அனுபவம் பத்தி ஷேர் பண்ண போறீங்க?
2: கர்நாடகாவில் முக்கால் வருஷம் இடம் பார்த்தாச்சு. நாங்கள் ஒரு 10 வருஷம் தும்கூரில் கம்பனில் வேலை பார்த்ததுனால மைசூர் பிறந்தானிலிருந்து பெல்லூர் வாடிவாடி கம்பனை ஒண்டி
0: இந்த தெருவுலதான் இருக்கு அப்படிங்கறது வரைக்கும் எக்ஸாக்ட்டா சொல்லுவீங்க போல இருக்கே. டோர் நம்பர் வரைக்கும்
2: நரசிம்மர் அவதாரம் எடுத்த இடம் போயிருக்கேன். நிறைய பார்த்துருக்கேன், நம்ம கர்நாடகாவில் முக்கால் வருஷம் இடம் பார்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் அங்கே கோயில் கட்டியிருக்காங்க. பிள்ளைகளோட தலக்காவரி எல்லாமே நம்ம தமிழில் போய் எழுத்தே இருக்கு அங்கே.
0: சரி, ஓகே, சூப்பருங்க. வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இங்கிருந்து போய் நம்ம ஆட்கள் தான் பாங்க எல்லாத்தையும் செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து போன பொக்கிஷங்கள் கூட நிறைய இடங்கள்ல வந்து பாதுகாப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: மேடம், வெற்றிகரமா லைன் கிடைச்சிருச்சு மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். மதுரையிலிருந்து மணிமாறன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மணிமாறன், நீங்க போன சுற்றுலா தலம் மறக்க முடியாத இடம் எது?
3: மறக்க முடியாத 4 இடங்கள் இருக்கு மேடம். ஒண்ணு வந்து நேபாள் வந்து போக்ரான்னு ஒரு இடம் மேடம்.
0: சரி,
3: அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வரும், அங்க இருந்து மலையெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அந்த நான் அந்த அந்த சிட்டிக்குள்ள ஒரு ஹோட்டல் பக்கத்துல போயிட்டேன்னா அது வந்து ஒரு நீரூற்று மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓட அந்த தண்ணி வந்து என்ன டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் சில்லுன்னு இருக்கும், -4 டிகிரியில இருக்கும் அந்த தண்ணி. அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நீச்சா, அதாவது எப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமநாதபுரம் டு மண்டபம் போற ரோட்ல வந்து அரியமான் பீச்னு ஒரு பீச் இருக்கும், ரொம்ப அருமையான பீச். ரொம்ப நாங்க ஒரே நான் 2-3 வாட்டி போயிருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இங்க தமிழா இது கேரளாவில வந்துட்டு இந்த புன்னகமணன் படம் எடுத்தாங்க, சால்குடி பக்கத்துல அதிரம்பள்ளி வாழைச்சான் சொல்லுவாங்க. அதுல வந்து நாங்க ஃபேமிலி 3 ஃபேமிலியோட போனோம், மலையோட போனோம். அந்த இடத்த மறக்கவே முடியாது,
0: அந்த இடத்த சும்மாவே மறக்க முடியாது. நீங்க ஃபேமிலியோட மலை பெய்யற டைம்ல வேற போயிருக்கீங்க.
3: ஆமாங்க மேடம்,
0: ஓகேங்க, சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப அழகா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து யாரெல்லாம் என்னென்னு சொல்ல போறாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
1: அப்படி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, நான் விரும்பும் சுற்றுலா. நீங்க போய் இல்ல போகணும்னு நினைக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு சுற்றுலா தலத்தோட அனுபவம் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: ஒரு ஒருத்தருமே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போனாங்க, என்ன பண்ணாங்கிறது வரைக்கும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்திருக்க அடுத்த நியர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ
2: இனிய முற்றோர்கள் வணக்கம். இருவருக்கும்
0: வணக்கம். சொல்வது யார்?
2: சசிகலா பேசுறேன்.
1: சசிகலா சொல்லுங்க, நீங்க போனதுலயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட், நாங்க போன சுற்றுலால பிடிச்சதுன்னா?
2: நான் போன சுற்றுலா வந்து ஆன்மீக சுற்றுலாப்பா, மகாராஷ்டிராவில சீரடி ஸ்தலத்துப்பா.
1: சூப்பர்.
2: 2016 ஜூன் 25 கிளம்பணம்ப்பா. நம்ம இருக்கிற மாவட்டம் தேனி மாவட்டம். நம்ம கடந்து செல்லக்கூடிய மாநிலங்கள் கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரம் பா. இந்த மூன்று மாநிலங்களை கடந்து 15 ஜூலை 25 கிளம்பி காலையில ஜூலை 26 காலையில
1: மட்டும்
2: கேளுங்க. அன்னைக்கு ஜூலை 26 என்னுடைய பிறந்த நாள்
0: பா.
2: அந்த பிறந்த நாள் பரிசாக என்னுடைய மகனும் மருமகளும் வந்து என்னை கூட்டு போனது வந்து சீரடி ஸ்தலம் பா. அந்த ஸ்தலத்தை பார்த்த உடனே உள்ள வந்து ஒரு ஆன்மீக அந்த வைப்ரேஷன் கிடைச்சிச்சுப்பா எங்களுக்கு. மக்கள் அலை கூட்டம் என்னப்பா ராத்திரியில வந்து இவ்வளவு கூட்டமா இருக்குதே அப்படி. 1 மணிக்கு இறங்கினப்பா சீரடிக்கு. மக்கள் அலை வந்து அதாவது அந்த சாயி பகவான வழிபடுவதற்கு எங்கெங்கிறது மக்கள் கூட்டம் வந்துச்சுப்பா. அது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத உருப்பா. காலை 4 மணிக்கு காத்தடி ஆரத்திக்கல சென்று அந்த ஸ்தலங்களை பூரா பார்த்துட்டு வந்து ஒரு நிறைவாக அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு நான் வந்து திருப்பி நான் வந்து பெங்களூர் போனேன். என் மகள் அங்க பெங்களூர் இருக்காங்க, அவங்க கூட்டு போனதுனால. அதாவது ஆன்மீக வந்து பார்க்கும் போல வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு கொடுத்துச்சுப்பா.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ.
1: ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிவைன் ஓரியன்டான ட்ரிப், இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கறதும் நமக்கு வந்து மனசுக்கு நிறைவா இருக்கும், நிறைய விஷயங்கள் அங்கேயும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருந்தாங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம்,
1: இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.

0: சரி, அவங்க இப்பவும் வந்துட்டு ட்ரிப்பு போறதுக்காக பிளான் பண்ண போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரிப் போறது அப்படிங்கறது வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் சிலருக்கெல்லாம் போகணும்னு ஆசை நிறையவே இருக்கும் இல்லையா ஹரிணி? ஆனா போகணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையில இருப்பாங்க. இன்னும் சிலர்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா, நானும் வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டேன், எனக்கு எங்கேயும் போக வேணாம், நான் வீட்டுக்குள்ளேயேதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லாம ஜஸ்ட் நமக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி நம்ம வெளியில போய் பார்த்துட்டு வரணும்.
1: வெளியில பார்க்கும் போது நம்ம வந்து நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். நம்ம பார்க்குற மனுஷங்க, முக்கியமாக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஃபுட்டு, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அடுத்து நம்ம வந்து ஒரு 10 வருஷம் கழித்து எங்கேயோ வெளியே போனால் கூட அந்த இடத்துக்கு நம்ம போனேன்ப்பா, அது அப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற போது அது நல்லாயிருக்கும்.
0: கண்டிப்பாக. ஸோ அதனாலேயே வந்துட்டு வெளியில் போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையும் என்கரேஜ் பண்ணும். அதை தாண்டி நம்ம போகக்கூடிய சுற்றுலா தலங்களையுமே நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம்.
1: இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பிகாஸ் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போகிறோம், அதுக்கு நம்ம அந்த இடத்துல போய் வேஸ்ட் போட்டு அந்த இடத்த டர்ட்டி ஆக்கிடக்கூடாது. இல்லை அதையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அதே சமயத்தில் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றத நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும்.
0: அதனால அதுக்காக அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மக்களும் வந்து வெளியில் போய் சுற்றி பார்க்கணும், அடுத்தடுத்து அங்கங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு வருஷமே செப்டம்பர் 27 வந்து நம்ம சுற்றுலா தினமாகவே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இனி தான் வரப்போது இல்லை செப்டம்பரில், அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பேசிட்டோம். பட் இருந்தாலுமே நேயர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் போயிட்டு சுற்றுலா சுத்தி பார்த்திருக்கோம், இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத. அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஜெய மலைப்பட்டி ஜிதாவதாஸ் மேடம்.
1: சொல்லுங்கய்யா, நீங்க போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுற்றுலா தலம்னா இது?
2: நான் வந்து அதிகமா வந்து போன இடம் வந்து இது மேடம், வைய டைம் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் போயிருக்கேன் மேடம். அதிகமா வைய டைம் போயிருக்கேன், மதுரைக்குள்ள திருமலா நாக்கிற காந்திஜி காந்தி இது, அதே மாதிரி வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது இதுக்கு போயிருக்கேன் மேடம், இது மண் இது ராம்நாத் கோவில், அதே மாதிரி வந்து அதே மாதிரி கன்னியாகுமரி, இதுக்குதான் மேடம் அதிகமா நான் போயிருக்கேன்.
1: அப்படியே வந்து தமிழ்நாடே வந்து ஒரு டூர் போயிருக்கீங்கன்னு சொல்லலாம். நன்றிங்கய்யா இனிப்புள் வந்ததுக்கு.
0: ஒரு ஒருத்தரும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க வெளியில அடுத்ததா வந்திருக்க நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டத்துல இப்ப வர்ற எதிர்வரும் 17ஆம் தேதி கும்பாசம் நடக்குது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு பிடிச்ச தலம் அதுதான் இல்லீங்களா? ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. ஒரு ஒருத்தரும் ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாருக்காகவும் பாடல் வந்து வெயிட்டிஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: மலை பிரதேசம் போறது பிடிக்கும், சிலருக்கு கடற்கரைகளை பாக்குறது பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கோவில்களுக்கு போறதுங்கிறது பிடிக்கும். அப்படி என்ன இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது பிடிக்குது அப்படிங்கறத நீங்க கால் பண்ணி நீங்க போன சுற்றுலா தளம் பத்தி பேசிட்டே இருக்கீங்க. அப்படி நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் யாருங்கிறது பாத்துருவோமா?
4: வணக்கம்,

0: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யார்?
0: நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன்.
1: உங்க பேருமா?
0: லட்சுமி மேடம்.
1: சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட அனுபவம் பகிர்ந்துக்கோங்க.
0: முக்கியமா நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போற பேரு மேடம். அழகர் கோயிலு, மேல பழமுதிர் சோலை ராக்காய் கோயிலு, மீனாட்சி அம்மன்.
1: இந்த கோயிலுக்குலாம் போறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: குடி, பிள்ளையார்பட்டி, ராமேஸ்வரம் எல்லாமே பேருவேன் மேடம். லீவ் லீவுக்கு
2: பாருங்க. வாழ்த்துக்கள்.
0: ஐஸ்கிரீம், பனங்கிழங்கு, மாங்காய்,
2: வெளியில எல்லாம் போறது ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கோவில்களை போய் பாக்குறது அப்படிங்கறது இன்னும் தனியான ஒரு சந்தோஷம் அப்படிங்கறத பதிவு பண்ணிருந்தாங்க.
1: அதுலயும் அந்த லோக்கல் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டே போறது, அதுலயும் அழகர் கோயில் அப்படின்னு பாத்துட்டீங்களானாலே வந்து குரங்குகள் நிறையாவே இருக்கும். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நம்ம சாப்பாடு சாப்பிடுறது, அது கூட வந்து ஒரு ஜாலியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
2: நல்லது. அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்துருவோமா?
1: வணக்கம்.
2: என்னங்க சிரிக்கிறீங்களா?
1: லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன்.
2: ரொம்ப அதிகமா பேசணும்னு நினைச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அவங்களோட லைன்ல ஏதோ ப்ராப்ளம். அடுத்த நேர் யாருங்கிறது பாக்கலாம். வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம். சொல்வது யார்?
3: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன். ஒரு தடவை லைன் கட் ஆகி இப்போ ரெண்டாவது தான் வந்துட்டேன்.
1: அப்படியா? இப்போ எப்படியோ கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
3: நாங்கள் வந்து எங்களுக்கு ராமேஸ்வரம் ரொம்ப பக்கம், அதனால நிறைய தடவை போயிருக்கோம் ராமேஸ்வரம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேரளாவில் ஆலப்புழான்ற ஊரில் போட்டிங் போயிருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக கப்பல்லே இருந்தோம், போட்டிலே.
1: அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா?
3: மறக்க முடியாத ஒரு அனுபவம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு தடவை எப்போ போவோம்னு இருக்கு.
2: நல்ல விஷயம். வாழ்த்துக்கள்.
1: நீங்க கூடிய சீக்கிரத்துல போகணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்றோம். இனிமேல் வந்ததுக்கு நன்றிமா.
2: ஒரு ஒருத்தரும் வந்துட்டு அவங்க போன சுற்றுலா தலங்கள்ல அவங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படிங்கறத அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்றவங்க 0452 இணைப்பெண்ண சேர்த்துக்கலாம். அப்படி வந்திருக்க நேயர்
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நீங்க வந்து வானொலி கிட்ட இருந்து அப்படியே பக்கத்துல நின்னு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுறது நமக்கு திரும்ப கேக்குது, அதனால கொஞ்சம் தள்ளி வந்துக்கலாமா? இப்ப சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க, நீங்க உங்க போன சுற்றுலா தலங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடம்னா எது சொல்லுவீங்க?
4: வயநாடு கிழக்கு 6 கிலோமீட்டர்ல ஆனா அடிப்பட்டின் ஒரு ஊர் மேடம். அங்க நல்லா இருக்கு மேடம், பசுமை வாய்ந்த இடங்கள்,
2: நல்ல விஷயம். நன்றி. எங்க ஊருக்கும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு இந்த ஊர்ல நல்லா இருக்கு, போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓடக்கூடிய தண்ணீரே வந்துட்டு தேன் பால் அந்த மாதிரி தான் இருக்கும், அமிர்தமா இருக்கும் அப்படிங்கறது எவ்வளவு அழகா அப்படி நான் சுக்கா சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா?
1: அவர் ஊரை பத்தியும் சொல்லிட்டாரு, ஒரு சுற்றுலா தளத்தை பத்தியுமே சொல்லிட்டாருனே சொல்லலாம். அடுத்து இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஓகே, இணைப்புல வந்துட்டு ஒரு ஒருத்தரும் அவங்க சுற்றுலா தலங்கள் பத்தி நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய நேர்களும் வந்து எனக்கு இந்த இடங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கறது வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்ப ஒரு பாடல் வைத்தியஸ்ல இருக்க பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 11:53 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நிறைவு பகுதியை நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் யாருங்கிறது பார்ப்போம். வணக்கம். சுற்றுலா அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு கூடுதலான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் போன சுற்றுலா தளம் எது, உங்களுக்கு அங்கே என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய வீடுகள்லாம் வந்துட்டு சுற்றுலா அப்படிங்கிற விஷயம் போகணும் அப்படின்னு நினைப்போம். நிறையா கசின்ஸ் வீட்டுக்கு போகிறது, நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, போய் பார்த்துட்டு வர்றது, திருவிழாக்களுக்கு போகிறது அப்படிங்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை கூட எங்களுக்கு வந்து சுற்றுலா போன மாதிரி தான் பா.
1: கண்டிப்பாக அதெல்லாம் இந்த வெக்கேஷன் டைமில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கிராமங்களில் வந்து திருவிழா நடக்கும். ஸோ இப்ப இருக்க கிட்ஸுக்கு அந்த திருவிழாவோட எக்ஸ்போஷர் அதெல்லாம் கிடைக்கிறது வந்து லைக் அது வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ரேராகவே ஆயிடுச்சு. ஏன்னா கிராமத்துக்கு போகணுமா அந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
0: அந்த மாதிரியும் நம்ம சொல்லிட முடியாது. அவங்க எப்படின்னா லைக் கிராமத்துக்கு போகிறோமாங்கிற மைண்ட் செட்டை தாண்டி இன்னைக்கு லீவ் போடணுமா, இவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் அலைச்சல் நிறைய இருக்குமே, அந்த மாதிரி வேணா மேபி யூஸ் இது பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே நம்மளோட பேசிக் கிராமங்கள் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதையும் தாண்டி இந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துல இருக்க குட்டி குட்டி தெரிவா தான் இருக்கும். ஆனால் அது பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ வந்து பெரிய மாடி கட்டமைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றது, அப்புறம் கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்க அந்த கலாச்சாரம், அதெல்லாம் அவங்க வந்து எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்.
0: கண்டிப்பாக. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு வீட்டில் இப்போ பிக்னிக் அப்படிங்கிறது கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, டூர் கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்காங்கங்கும் போது கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்கள், விழாக்கள் அதையுமே வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்னை தாண்டி இந்த சுற்றுலா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். மற்ற நபர்கள்கிட்ட எப்படி பேசணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது, இன்னும்
1: வந்து இந்த புதிய மனிதர்கள் நம்மளை வந்து எப்படி அணுகிறாங்க. நம்ம வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்து நம்மளை வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்ற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி புதிய மனிதர்களோட எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட நமக்கு நிறையவே கிடைக்கும்.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் போய் பாருங்க, நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு மாசத்துல அப்படிங்கிறது முடியலனாலும் 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடங்களுக்காவது குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேர்கள் பங்கேற்றுக்கிட்டீங்க, நிறைய உங்களுடைய சுற்றுலா அனுபவங்கள் பத்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள்.
1: அப்படி சொன்னவங்களுக்குலாம் வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த ஃபீலே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த மெமரிஸ்லாம் அவங்க வந்து அகைன் ரீகலெக்ட் பண்றதுனால அது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருக்கும். அடுத்து நம்ம ஒரு ட்ரிப் போடணும் அப்படின்றதையும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்லலாம்.
0: போகாம இருக்கிறவங்களுக்குமே நாமளும் கூட போலாம் போலையேப்பா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை நிறைவேற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு

0: லைன் கிடைக்காத நேயர்களுக்கு வந்துட்டு இன்னும் நம்மளை பற்றி ஷேர் பண்ண முடியலன்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் நினச்சிருப்பீங்களா, அதே எங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் பேசின மாதிரி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
1: உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஹரிணி மற்றும்
0: மகிழ்வுப்போம் மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி

முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். நாட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று தென் மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்யும் கிழக்கு மண்டல அணி சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 490 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மணி 3 நிமிஷம் ஆயிட்டிருக்க வெளியில் ஸ்நேகதியை நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். எஸ், ஒரு ஸ்நேகதியும் ரெடி ஆகிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, டெய்லியும் வந்து வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு சமைக்க செய்வோம், சாப்பிடவும் செய்வோம் தான். பட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் கூட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது இடத்துல இந்த கூட்டாஞ்சோறு செய்கிறது அப்படிங்கிற ஒரு அனுபவம் நிச்சயமாக ஒரு ஒருத்தருக்குமே இருந்திருக்கும் தான் இல்லையா? அதை பற்றி தான் நீங்கள் எங்கிட்ட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. எஸ், என்ன தான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சாலுமே கூட நாங்கள் வந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்கேப்பா, அந்த டேஸ்லாம் வேறு மாதிரி அப்படிங்கிறது எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்கள் 2530170 அல்லது 2530171. நீங்கள் வெளியூர் மற்றும் மொபைலேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 0452 அப்படிங்கிற இணைப்பை நீங்கள் சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸ்நேகிதிகள் யாரெல்லாம் வந்துட்டு அவங்க கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ட அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாடல் காத்துட்ருக்கு பாடலை தொடர்ந்து.

0: சின்னமணி குயிலே.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது

0: மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
1: 1800-419-1800 and 1097.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: அனுபவம்
2: இருக்கா?
1: நாங்க அந்த ஏரிக்கிறதுக்கு குச்சிகளை பறக்கிருப்போம். ஒரு சட்டிய நாங்க ரெடி பண்ணி தருவோம்.
2: அது வந்து கூட்டு சோறு கிடையாது, கூட்டு பொங்கல் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. என்ன டிஷ் பண்ணாலுமே கூட அதை மொத்தமா சேர்ந்து பண்ணதாலும் கூட்டாஞ்சோருக்குள்ள அதை கொண்டு வந்துடலாம் இல்லையா? சரி, சிறப்பு சிறப்புங்க. என்ன பாட்டு வேணும் உனக்கு மல்லிகாக்கு?
1: நான் கேக்குற போற பாட்டு வந்து எங்க மகன் பாட்டுக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் தேசம் தெய்வம் படத்துல 100 ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல்.
2: ஓகேங்க, நன்றி நன்றி. பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: நேரம் 12:20.
6: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: 12:22 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா, இன்னைக்கு அதை யோசிச்சாலும் எப்படி இருக்கு அந்த மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வந்திருக்க நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மஞ்சுளா, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். சொல்லுங்க மஞ்சுளா, நீங்க கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் எல்லாம் இருக்கா? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். இப்ப அந்த அந்த அந்த டீம் இருப்பாங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட எல்லாம் இப்பவும் பேசுறீங்களா? பேசுவீங்க அவங்க கூட எல்லாரும்? அவங்களேதான் இப்பவுமா? சூப்பருங்க. சரி, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
3: உங்களுக்கு?
2: ஓகே, கண்டிப்பா வழங்கி எல்லாம் அழைத்ததற்கு நன்றி.

0: ரத்னவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சொல்லுங்க, கூட்டாஞ்சோறெல்லாம் சமைச்சு சாப்பிட்டிருப்ப அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அத பத்தி சொல்லுங்க.
1: எங்க அம்மா பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். நானும் பண்ணியிருக்கேன்.
0: எங்க கூட்டாஞ்சோறு, நான் குட்டி பசங்களா இருக்கிறப்ப எல்லாம்

0: சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அது கேக்குறேனா. கூட்டாஞ்சோறுனு ஒரு டிஷ்ஷே தனியா இருக்கா? அப்ப ரெசிபியே இருக்காது தனியா இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. அது இல்லாம கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி குட்டி வயசுல பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் இல்லையா, அதுதான் கேட்டுட்டு இருந்தோம். சரி ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? எனக்கு நான் அடிமை இல்லையிலிருந்து.
1: ஓகே,
0: நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: 6 நிமிஷம் ஆயிட்டு இருக்க வேலையில ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். ஸோ வீட்டில் வந்துட்டு தினசரி வந்துட்டு நம்ம சாப்பாடு செய்யறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் பிடிச்ச சாப்பாட்டை ஆக்கி போட்டுட்டுதான்ப்பா இருக்கேன். நானும் வீட்டில் பிடிச்ச சோறாக்குறதெல்லாம் விஷயம் இல்லை, சின்ன வயசுல நாங்கள் செஞ்ச கூட்டாஞ்ச ஒரு அனுபவம் இருக்கே அதை கேளு அப்படின்னு நீங்க சொல்ல ரெடியா இருக்கீங்கன்னா கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452 இணைப்பெண்ணோட கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: நீங்களே
0: சமைச்சுக்கிட்டீங்களா?
1: அந்த அக்காங்க எல்லாம் சேர்ந்து எங்க அக்கா கூட போயிருந்தேன், அவங்க சமைச்சு மறுசி எல்லாத்தையும் வட்டமா உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க.
0: சூப்பர். நம்ம போயிட்டு நம்ம பங்குக்கு சாப்பிட்டமா வந்தோமான்னு இருக்கணும், நம்ம சமைக்கலாம் கூடாது அப்படிதானே? ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு, அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள்.

0: நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் யாருங்கன்னு பாப்போமா. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்விக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து நெல்லிக்கனில இருந்து 400 கோயில் நீ ஒரு தெய்வம் அந்த பாட்டு அனைவருக்காகவும் கொடுங்கம்மா.
0: கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க இந்த கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு?
1: கண்டிப்பா நிறைய இருக்குங்கம்மா. அடியோ அடி சமையடி, உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல.
0: அப்படி அடி வாங்கினீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
1: அரிசி அள்ளி போகும்போது ஒரு முறை எல்லாம் கீழே சிந்திட்டேன். வந்து பாத்துட்டு இதெல்லாம் அரிசி எல்லாம் அப்படி கீழே சிந்திருக்கு அப்படின்ட்டு பாத்தாக்கா ஒரு இதுல ஒரு சின்ன பையில போட்டு எடுத்து ஓரமா பாவாடையில மறைச்சிக்கிட்டேன் நானு.
0: சரி,
1: அப்ப என்னது என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்புறமா பாத்து பிடிங்க பாத்துட்டு அரிசி எல்லாம் எங்க கொண்டுட்டு போறீங்க அப்படின்ட்டு அடி சமயம் அரிசி எடுத்ததுக்கு கூட இல்ல, கீழே சிந்துனதுக்கு சமாட்டி விழுந்துச்சு.
0: நீ எடுத்துட்டு போனது எனக்கு பிரச்சனை இல்ல, கீழே சிந்தி வச்சிருக்கேங்கிறதுக்காக
1: அதுக்கு விழுந்துச்சு. அப்புறம் உப்புங்கம்மா, உப்பு எடுக்கும் பொழுது உப்ப எல்லாம் கீழே கொட்டி விட்டேன்.
0: அதுக்கு அடி
1: சண்டைக்கு
0: வந்துருவாங்க. சரி, அழைத்ததற்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: நன்றி.

0: 8:48 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்நேகிதிகள் எல்லாம் கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: நீங்க நண்பர்கள் வணக்கம். சகோதரிக்கு
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோங்க. உங்க அன்புக்கு நன்றி. சொல்லுங்க, நீங்க இந்த கூட்டாஞ்சோறு எல்லாம் செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா உங்களுக்கு சின்ன பிள்ளைல?
1: அப்படி செஞ்சது இல்லப்பா. நாங்க சித்ரா அன்னைக்கு எங்க வீடு லைன் வீடா இருக்கும் சின்ன பிள்ளைல.
0: சரி,
1: ஒரு ஆறு வீட்டுக்காரங்க சேர்ந்து தனித்தனியா சாப்பாடு செஞ்சு மாடியில் போய் அந்த சித்ராவாமி அன்னைக்கு உட்காந்து சாப்பிடுவோம்ப்பா.
0: ஓ, இந்த நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல? அது சாப்பிடுவீங்க? ஓகே, சூப்பர் சூப்பர். அதுக்கு பாட்டு எல்லாம் ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கா?
1: பாட்டு
0: தெரியாத பலகாரங்கள் தான் தெரியும், நாங்க சாப்பிட்டுப்போம் அப்படிங்கறீங்களா? சூப்பர். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு முதல் வசந்தத்துல இருந்து மனாட கோடி பூவாடும் மலர் சோலை அந்த பாட்டு.
0: ஓகே, நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் எல்லாரும்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன
0: பாட்டு வேணும்? சரி, ஓகே. நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு பிரியமான வெளிப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். நீங்க உங்களுக்கு இந்த கூட்டாஞ்சோர்லாம் செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. கண்டிப்பாக உங்களுக்காக வந்து பாடல் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் பற்றி. என்ன தான் வந்து விதவிதமாக வகை வகையாக வந்து இன்றைக்கி நம்ம சமைக்கிறோம் இல்லை சமைக்கிறது சாப்பிட்றோம் அப்படின்னாலும், அந்த குட்டி வயசில் என்ன எது எப்படி பண்ணணும்னே தெரியாமல் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும், பெரிய ஹாப்பினஸும் கூடாது. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, அது ரஹ்மானாக இருந்தாலும் சரி, இல்லை விவேக்காக இருந்தாலும் சரி, சீனிவாசனாக இருந்தாலும் சரிங்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாருமே கலந்து இருந்து, அதே போல் கேர்ள்ஸ் எல்லாருமே கலந்து இருந்து வந்துட்டு யாராக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு இந்த கூட்டாஞ்சோறுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக எடுத்து காமிக்கும் இல்லை. அப்படி நிறைய பேர் வந்து இன்றைக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் சொல்லித்தரீங்களான்னு தெரியல. சொல்லித்தராதவங்க சொல்லிக் கொடுங்க, விளையாடுறவங்க ஓகே தான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ட்ரை பண்ணமா லைன் கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் வருத்தப்படாதீங்க, நாளைக்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி இருக்குது, நாளைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றுக்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் நவ்யா.

எத்தனை வருடங்கள் ஆனாலும் இசைக்கு மட்டும் வயசே ஆகாதுன்னே சொல்லலாங்க. ஒரு படத்தில் வர பாடல் நம்ம கேட்கும்போது அது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும்னே சொல்லலாம். அது நம்ம எத்தனை தடவை கேட்டாலுமே வந்து அதே ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி காலத்தால் கூட அழிக்க முடியாத கானங்களை தான் கேட்க போகிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஜி ராமநாதன் இசையில், திருச்சி லோகநாதன் குரலில், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில், ஆரவழி சூரவழி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழிக்க முடியாத கானங்களாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா ஆகியோர் குரல்களில், ஆலக்குடி சோமு அவர்களின் வரிகளில், குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கேட்டலிகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கும் வசந்த கானங்கள்
2: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜி ராமநாதன் இசையில், டிஎம் சவுந்தரராஜன், ஏஆர் கோமலா, கே ஜமுனா ராணி மற்றும் ஜிக்கி ஆகியோர் குரல்களில். 1958 வெளிவந்த உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். காலத்தால் அழிக்க முடியாத காவிய கானங்களின் தொகுப்பான வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகியவற்றோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது வசந்த கானங்கள். தினம்தோறும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில வந்து மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்துல கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொல்றவங்களோட பேரெல்லாம் நம்ம வந்து நிகழ்ச்சியில வாசிப்போம் இல்லையா. அந்த வகையில நேத்து என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா, நீங்க வளர்க்குற செல்ல பிராணியோட பேரு அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அன்பிராணி அப்படின்றவங்க வந்து சென்னையில இருந்து லவ் பேர்ட்ஸ்க்கு ஸ்வீரின் பேர் வச்சிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அவங்க வந்து கோழி வளர்க்குறாங்க. எஸ்பி ரவி ராமேஸ்வரத்துலேருந்து ராமு சோமு அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிராணிகளுக்கு பேர் வச்சிருக்காங்களாம். கைதறி நகர்லேருந்து ஆர்எஸ் துவாரகன் வந்து ரொட்டி பாபு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம். ஏன்னா அவர் வந்து இந்த திருவிழா போகும்போது அந்த நாய்களுக்கு வந்து ரொட்டி போடுவாராம், அதனால அந்த நாய்க்கு வந்து ரொட்டி பாபு அப்படின்னு பேர் வச்சிருக்காராம். நல்ல பெருமாள் வந்து பூனை வளர்க்குறாராம். நாமக்கல் செல்வராஜ் வந்து நாய் வளர்க்குறாராம். கணேசன் வந்து 20 வருடமா ஒரு பிராணி வளர்க்குறாராம். அதோட செல்ல பேர் வந்து பிரௌனியா. குருபரன் அவர் வந்து கிளி கோழி நாய்னு எல்லாமே சின்ன வயசுல வளர்த்துருக்காராம். அதே மாதிரி ஜீவானந்தம் அவர்கள் வந்து பூனை வளர்க்குறாரா, அந்த பூனையோட பேர் வந்து புஷி.

அடுத்ததாக இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க, தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு. அதுக்காக வந்து அதுக்கான பதிலை வந்து மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம், ஜோதிலட்சுமி, கைத்தறி நகர்லேருந்து ஆர் எஸ் துவாரகன், என்ஆர் உபேந்திரன், வீரசுந்தரி, நல்ல பெருமாள், ராஜபாண்டியன், முள்ளக்காடு பாபு, புவனகிரி சுமதி பாபு, அன்புராணி, உஷா முத்துராமன், செல்வராஜ், சஹானா, ஜனார்தனன், எஸ் எம் சுமதி, சசிகலா, பரிமலா தமிழ் செல்வன், சூரியநாராயணன், கணேசன், ஜீவானந்தன், ஸ்ரீ சாய், தனிஷ்கா, ஆண்டனி ராஜ அப்படின்னு எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஒரு கேள்விக்கான பதிலும் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்கள் ABC இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்கள் செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போகிறோம் எங்களோட கம்பெனிலேருந்து.
1: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1 லட்ச ரூபா இப்போயே கொடுப்பீங்களா, பெட்டியில் கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்கில் போடுவீங்களா, இல்லை நானே நேரில் வரணுமா சொல்லுதாயி?
2: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாற்றி விட்டுருவோம்.
1: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல மாற்றி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேட்கறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஒன்பதுல கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். அடுத்ததா நம்ம மதுரை பண்பலை முகநூல் பக்கத்துல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நீங்க வயிறு குழுங்க குழுங்க சிரிச்சு பார்த்த ஒரு காமெடி திரைப்படம் என்னன்னு தாங்க கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து கைத்தறி நகர்ல இருந்து ஆர் எஸ் துவாரகன் வந்து மாயாபஜார்னு சொல்லியிருக்காரு, சண்முக சுந்தரம் வின்னர்னு சொல்லியிருக்காரு, சுந்தரி வந்து கரகாட்டக்காரன் திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க, ஜோதிலக்ஷ்மி ஃப்ரெண்ட்ஸ் படம் சொல்லியிருக்காங்க, உஷா வந்து மைக்கேல் மதன காமராஜர் படம் சொல்லியிருக்காங்க, சிவானி வந்து ரெட்டைவாயில் குருவி சொல்லியிருக்காங்க, ரவி ராமேஸ்வரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பேவா திரைப்படம் சொல்லியிருக்காரு, என்ஆர் உபேந்திரன் வந்து காதலி கண்ணீரமளி சொல்லியிருக்காரு, மதுரை முருகதாஸ் வந்து பொம்மலாட்டம் சொல்லியிருக்காரு, ஆண்டோனி அவர் வந்து கலகலப்பு 2 சொல்லியிருக்காரு, செந்தில்குமரன் தில்லுமுள்ளுன்னு சொல்லியிருக்காரு, ஜனார்தனன் பொம்மலாட்டம்னு சொல்லியிருக்காரு, பாபு முள்ளக்காடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் சொல்லியிருக்காரு, சஹானா அவங்க வந்து மைக்கேல் மதன காமராஜர் திரைப்படம் சொல்லியிருக்காங்க, புவனராகவன் வந்து வின்னர் திரைப்படம் சொல்லியிருக்காங்க, மணிகண்டன் நம்பி வந்து வின்னர் திரைப்படம் சொல்லியிருக்காரு, சந்திரசேகர் அவர் வந்து மெட்ராஸ் 2 பாண்டிச்சேரின்ற படம் சொல்லியிருக்காரு, பூவே அசோக் குமார் அவர்கள் வந்து மணல் கயிறு வீசா அப்படின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க, நளினி தர்ஷன் அப்படின்றவங்க வின்னர் திரைப்படம் சொல்லியிருக்காங்க, சசிகலா அப்படின்றவங்க வந்து 23 புலிகேசி திரைப்படம் சொல்லியிருக்காங்க, சூரியநாராயணன் அவர்கள் வந்து செல்வராஜ் ஐயசாமி அவர்கள் வந்து கல்யாண பரிசுன்னு சொல்லியிருக்காங்க, சுரேஷ் ராஜேந்திரன் வந்து சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சுளா கண்ணன் அவர்கள் வந்து காசேதான் கடவுளடா படம் சொல்லியிருக்காங்க, அஸ்வின் அவர்கள் வந்து உள்ளத்தை அளித்தா அப்படின்ற படம் சொல்லியிருக்காங்க, குருபரன் வந்து அன்பேவா திரைப்படம் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நம்ம போன கேள்வி கேட்டோம் இல்லையா, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்றது, அந்த கேள்விக்கான பதில் வந்து ஆணை முடிங்க. இந்த மாதிரி உங்களோட பேரும் வந்து வானொலியில ஒலிக்க நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்பவே முகநூல் பக்கம், அதாவது மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்துல போய் டெய்லியும் வந்து 3 கேள்வி கேட்போம், அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில்ஸ் வந்து கமெண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து உங்களோட பேர் வந்து இதே மாதிரி 1:30 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த காணங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம்.
1: வசந்த காலங்கள் நிகழ்ச்சி மட்டுமா கேட்டுகிட்டே இருக்கோம் சொல்லுங்கள் ஹரிணி.
0: இல்லையே, நம்ம வந்து இந்த முகநூல் பக்கத்தில் வந்து போட்ட கேள்விகளுக்கான பதில் சொல்கிறவங்களையும் வந்து நம்ம அந்ததும் சேர்த்துதான் கேட்டுட்ருக்கோம்.
1: கேட்டுகிட்டே இருக்கோம். சூப்பராக வந்து நேயர்கள் சூப்பராக ஆர்வமாக பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு நாளுமே நேயர்களோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம்.
0: ஆமாம், எல்லாரும் ஆர்வமாக வந்து எனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும்னா எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம நேயர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க.
1: சரி, அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து யார் யார் கமெண்ட்ஸில் பதிலெலாம் சொல்கிறாங்கன்னு நாளைக்கு நம்ம ஷோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம்.
1: அதாவது கேள்வி என்னென்னா, ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா பாடகர் மனு அவர்கள் பாடிய பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஒரு கேள்வி. அடுத்ததான் மூணாவதாக ஒரு கேள்வி அப்படின்னா, உங்களை பற்றி ஒரே வரியில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க, நேயர்கள் வந்து எப்படி சொல்றாங்கன்னு நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
0: நிறைய சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே நாளைக்கு வசந்த காணங்கள் நிகழ்ச்சியில கேட்க, அதுக்கான விடைகள் சொன்ன எல்லாரோட பேரும் வாசிக்க போறோம். அதனால உங்க பேரும் அதுல வரணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இப்போவே மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்துல போய் மறைக்காம இந்த போஸ்டுக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. வசந்த காணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ காற்றலிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நாங்கள் நிறைவு பாடலை தாங்க கேட்க போறோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பகல் நேர வணக்கம் நேர்களே, இன்னைக்கு திங்கக்கிழமை, வாரத்தோட முதல் நாள் ரொம்பவே உற்சாகமா துவங்கி கிட்டத்தட்ட 2:01 ஆயிருச்சுங்க. இந்த நாளை இன்னுமே உற்சாகப்படுத்த நம்ம ஆர்ஜேஸ் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அசத்தலா சந்திக்க போயிருக்காங்க. எங்கன்னு தானே கேக்குறீங்க, சொல்றேன். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க நம்ம நிலைய நண்பர்கள். யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பி கே அஜிதா, எம் முத்துசெல்வம், எஸ் ஸ்ரீநாத். நம்மளும் கல்லூரி வளாகத்துக்கு போயிடலாமா? வணக்கம்
2: நேயர்கள் அனைவருக்கும், அன்பான மதிய வணக்கம். வணக்கம் வணக்கம் நேயர்களே, நம்ம இப்ப எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்ட மயக்கத்தில் கொண்ட மகிழ்ச்சியில் இந்த அற்புதமான மதிய வேளையில், அதாவது இந்த ஊர் பேரை சொல்லும் போதே ஒரு மாசுதாங்க. பாரம்பரியத்தின் பண்பு பேசும் காரைக்குடி நகரம், இங்கு செல்லு தமிழ் கொஞ்சி பேசியே நாட்கள் நகரும். வீடுகளின் சுற்றி சுவர்கள் ஏறி நின்றாலும் இந்த ஊர் மக்கள் வரவேற்கும் கைகள் ஒருபோதும் குறைந்ததில்லை. நிறைந்திருக்கிறது இங்கு வீடுகளின் ஜன்னல்கள் 1000. அவற்றை கண்டுகளித்தாலே நம் கவலைகள் பறந்தே போயிரும். ஆத்தங்குடி டைல்ஸின் அழகு ஆத்தடி என வியக்க வைக்கும் மக்களின் மனசு, இந்த ஊருக்கு போகிறேன் என ஏஐ கிட்ட கேட்டாலும் ஏக்கத்தோடு சொல்லிவிடும், நானும் கூட வருகின்றேன் என்று. ஆம் நேயர்களே, நாம

0: எங்க நின்றுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரக்குடியிலதான். நேயர்களே, இந்த காரக்குடியில இன்னைக்கு அசத்தல் சந்திப்புல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் என்று திருக்குறள்ல சொல்லுவது போல, அறிவு எப்பவுமே நம்மள துன்பத்துல இருந்து பாதுகாக்கிற ஒரு கருவிதான். அதே போலதான் அறிவுடைமை, சான்றாண்மை, ஒழுக்கமுடைமை, இப்படி எல்லாத்துக்குமே காரக்குடி மண்ணுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவதுங்க, பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தன்னகத்தே கொண்ட இந்த காரைக்குடி மண்ணில் அறிவையும் கல்வியையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு அற்புதமான அறிவு பாலமாக திகழ்ந்து வருகிறது காரைக்குடி அமராவதி புது ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமம். அவங்க கூட தான் இப்ப நம்ம அசத்தல் சந்திப்புல இருக்கோம், தொடர்ந்து பேசலாம்.
1: ஆமநேயர்களே, அதாவது இப்ப நிகழ்ச்சியோட ஆரம்பமாவே அவங்களோட ஒரு இறை வணக்க பாடல சார் அருமையா பாடி கேட்க காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
2: எனது பெயர் கா பிரசாத். நான் ஸ்ரீ ராஜராஜன் கல்வியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன்.
1: வணக்கம் சார், இப்ப இறை வணக்க பாடல் எங்களுக்காக பாடி காட்ட போற இருக்கீங்க. அவங்க அருமையான குரல்ல பாடல் கேட்க நாங்க பெரிய ரெடியா இருக்கோம்.
2: மகிழ்ச்சி ஐயா. இறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.

0: மறையோர்கள் மானியர் மட்டுமே காண்பாய், குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
1: அதாவது ஒரு குழந்தையோட வாழ்க்கையில வந்து கல்வின்ற விஷயம் சரியா அமைஞ்சிட்டாலே அந்த வாழ்க்கையில வந்து அந்த குழந்தை வந்து குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் முக்கியமான மூன்று நபர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்படிப்பட்ட குருக்கள்ல தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இங்க என் முன்னாடி வந்து அவ்வளவு பேராசிரியர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது எங்கன்னா ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமம் அமராவதி புதூர் காரைக்குடியில தான் இருக்கும். இங்க இப்ப நம்ம கூட பேச ஒருத்தர் காத்துட்டே இருக்காரு. அவர் பேரு எம் சிவகுமார் அவர்கள், டாக்டர் எம் சிவகுமார், கரெக்டா சார். இவர் வந்து இங்க டீன் அகாடமிக்ஸ் பாத்துட்டு இருக்காரு. சோ அகாடமிக்ஸ்ன்றப்ப எல்லா வரைக்கும் விதமான பிள்ளைகளையும் நீங்க சந்திப்பீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா?
2: டாக்டர் எம் சிவகுமார், டீன் அகாடமிக். இந்த ஆசிரியர் தின விழாவை மதுரை எஃப்எம் உடன் கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கல்லூரியானது ஒரு 16 வருடங்களாக இயங்கி வருகிறது. ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் கல்லூரி வந்து ஒரு ஏழை மாணவர்களுக்கு இந்த கல்லூரியானது ஒரு வரப்பிரசாதம். வாட் இஸ் அ யூனிக்னஸ் ஆஃப் அவர் காலேஜ். இந்த கல்லூரியானது தமிழகத்தின் தலைசிறந்த கல்வியாளர் டாக்டர் ஏ சுப்பையா மேனால் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தரின் வழிகாட்டுதலின்படி நடந்து வருகிறது. எங்களது மாணவர்கள் கிராமப்புறத்திலிருந்து வந்தாலும் நகரத்தில் உள்ள கல்லூரிகளில் உள்ள வசதிகளை இது கொண்டுள்ளது. மிகச்சிறந்த ஆய்வகங்களையும் மிக திறமையான ஆசிரியர்கள், ஹைலி குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் இங்கே ஒர்க் பண்றாங்க. பிஹெச்டி பண்ண நிறைய பேராசிரியர்கள் இங்க வந்து துறை தலைவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்பு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு வருடமும் 80% மதிப்பெண்களுக்கு மேல எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு 60% கல்வி கட்டண சலுகை கொடுக்குறோம். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இங்க பயின்ற மாணவர்கள் மிகப்பெரிய பல்வேறு நிறுவனங்களில், எம்என்சி என்ற சொல்லக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள். வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி த குவாலிட்டி எஜுகேஷன், நாட் ஒன்லி த தியரி, வி ஹாவ் இன்க்ளூட் ஆல் த பிராக்டிகல்ஸ். வாட் ஆர் த எக்ஸ்பெக்டட் சிலபஸ் எக்ஸ்பெக்டட் கரிக்குலம் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரிஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு மோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ டிஃபரெண்ட் வே, தே ஹவ் டு சூட்டபிள் ஃபார் த எம்என்சி கம்பெனிஸ், தட் இஸ் அவர் மோட்டோ. லாஸ்ட் 15 இயர்ஸ் அவர்

0: ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் த வேரியஸ் கண்ட்ரிஸ் ஆர் ஆல்சோ. இந்த கல்லூரியானது மிகப்பெரிய ஒரு 16 அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக ரேங்க், யூனிவர்சிட்டி ரேங்க் பெற்றுள்ளது. ஒரு தமிழகத்தின் ஒரு தலை சிறந்த கல்லூரிகள் 50 எடுத்தோமானால் ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் கல்லூரியையும் அது ஒன்று உண்டு என்று சொல்ல பெருமை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அதாவது சொல்லுங்க, இப்ப நாங்க வரும்போதே உங்க காலேஜ் கேம்பஸ் தாண்டி வரும்போது மாணவர்கள் எல்லாமே ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காங்க, படிக்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. கிளாஸ் நடக்குது, நாங்க என்ன சைடு நடந்து வரோம், கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகல. அதை பார்க்கும் போதே தெரியுது நீங்க எந்த அளவு அகாடமிக் வைஸ் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது. இப்போ டீன் பேசிட்டாரு, அடுத்து யாரு பேச காத்திருக்காங்க?
0: அடுத்து இந்த காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் தான் பேச காத்திருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
0: இப்ப உங்க காலேஜ் பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: டீன் எதா சொன்னது போக தாண்டி என்னன்னா, எங்க காலேஜ் தன்னாட்சி, இட் இஸ் ஆல்ரெடி கன்ஃபர்ம்ட் அட்டானமஸ் பை யூஜிசி அஸ் வெல் அஸ் பை அண்ணா யூனிவர்சிட்டி இந்த இயர் ஆஃப் 2025. அதாவது 2025 தான் தன்னாட்சி பெற்றுச்சு. அதுக்கு வழிபோக்க என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிஓஏ செகண்ட் எல்லாம் நடத்தியாச்சு. இது அடுத்த தன்னாட்சினால என்ன பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் பி கோயின் டு ஃப்ரேம் ஒர்க் தரிப்போம், நாங்களே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்றது என்னன்னா, அண்ணாச்சி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம பி கோயின் டு ஃப்ரேம் அவர் சிலபஸ் ஒன்லி ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வி ஆர் இன்கார்பரேட்டிங் ஆல் த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், placement relevant courses, everything we are included in that one. From that one, the students will be able to crack the placement activities as well as they are able to learn the skill development course. Everything, இது எல்லாமே தொழில் பயிற்சிக்கான கரிக்குலம் எல்லாமே சிலபஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது போக வி ஆர் கண்டக்டிங் இன்டர்ன்ஷிப்ஸ், அதாவது நிறைய தொழில் நிறுவனங்களோட MOI சைன் பண்ணிட்டு, மெமரமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டு, இது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா, பையன் ஒரு கம்பெனியில போய் தியரிட்டிக்கலா படிக்கிறத பிராக்டிக்கலா ஒரு 15-20 days அப்சர்வ் பண்ணலாம், பண்ணி அந்த லேர்னிங்க பிராக்டிக்கல் லேர்னிங் செட் பண்ணலாம். அது கரிக்குலத்திலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடும். இது போக சில மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட் எல்லாமே கரிக்குலர். நாங்கள் புதுசாக ஒரு கம்யூனிட்டி ரிலவன்ட் ப்ராஜெக்ட்லையும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் சிலபஸ்ல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சொசைட்டி கம்யூனிட்டி நம்ம சமூகத்துக்கு போய் சேர்ந்துட்டு அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி டெக்னிக்கலா சால்வ் பண்ணலாம், அது ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி சர்வே பண்ணி சால்வ் பண்ணி பிரசன்ட் கரிக்குலம். இந்த கரிக்குலம் எல்லாம் நாங்கள் அண்ணாச்சி பண்ண முடியாது. வி ஆர் காட்டிங் த அட்டானமஸ் தட் வி ஆர் யூட்டிலைசிங் த அட்டானமஸ் செட். அபார்ட் ஃப்ரம் தட், ஒரு 8 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. இந்த வருஷம் புதுசாக ஐடி ஆரம்பிச்சிருக்கோம். தென் எம்பிஏ, 3 இன்ஜினியரிங் மாஸ்டர் இன்ஜினியரிங் கோர்ஸ், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி. placement இது வரைக்கும் nearly 40-50% of students we already placed in this academic year. Yet to remaining persons are waiting for their head of placement. Nearby all the companies are in the pipelining. They will be in the visiting our campus on with the stipulated time. That will be the process, be on the pipelining process. We are going on that way. Apart from that, infrastructure. Infrastructure will be good infrastructure. We already seen that one. When you entering into the campus, you know that main block, then one more block, MBA block is available, the hospital, everything should be incorporated. Then total campus should be planning, it will be in the Wi-Fi enabled one. So all the labs should be accommodated with all types of facilities. So this will be a specific and silent features of our college with the autonomous state. Thank you.
0: அதாவது ஒரு மாணவரோட கனவு எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்லாம் இருக்கு. இவங்க வந்து படிப்பு மட்டும் இல்லாம பிளேஸ் மட்டும் நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி சொன்னாரு. நாங்க என்ட்ரி ஆகும்போது இந்த காலேஜ் பார்த்தோம், அப்படியே கண்ணாடியில பல பலன் முன்னிச்சுன்னே சொல்லலாம். காலேஜுக்குள்ள என்ட்ரியா எப்படி உள்ள வர வர ஒவ்வொரு பிளாக்கா இருக்கு. ஏதோ ஏஐக்கு ஒரு தனி கிளாஸ் வச்சிருக்காங்க, லைப்ரரி ஒன்னு இருக்கு, கம்ப்யூட்டர் கிளாஸ் தனித்தனியா ஒவ்வொன்று ஸ்பெஷலா இருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறப்ப பரவாயில்ல, இப்படிலாம் இருக்கா, நம்மளாம் இந்த காலேஜ்ல படிக்கலையே அப்படின்னு தோன்ற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. தொடர்ந்து பேச காத்துட்டு இருக்காரு.
1: அதுவும் இல்லாம இங்க வெறும் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்ல, நர்சிங் காலேஜ் இருக்கு, பிஎட் காலேஜ் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. இப்போ நம்ம யார்கிட்ட பேச காத்திருக்கோம்?
3: அடுத்ததாக முதல்வர் அவர்கள் இருக்காங்க. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க உங்க ரோல்.
4: ஐ அம் வாசுகி, பிரின்சிபல் ஆஃப் பிரைமரி ஸ்கூல் ஸ்ரீ ராஜராஜன்.
3: இந்த பிரைமரி ஸ்கூல் சிபிஎஸ்இ லெவல் வரலாம், அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கல்வி, எந்த முறையில் வழங்கப்படுது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெளிவா இருக்கும்.
4: Good afternoon to all the wonderful listeners. I'm truly happy to connect with you all today. I'm Vasugi, principal of primary Sri Rajarajan School. I hold master degrees in English along with MEd and MPhil qualifications, which have strengthened my passion for education and child development. I have been working in the field of teaching since 2011.

0: over the years. Education today is not just about academics. It's about creating meaningful experiences that shapes a child's future. At our school, we take pride in doing things a little differently. We focus on activity-based learning, where children don't just study lessons, but experiences them through hands-on activities, projects, and real-life connections. We also strongly believe in learning beyond the classroom. Our students are taken on field trips and educational visits to places like markets, post office, railway stations, banks, and shopping areas. These real-life experiences help them understand how the world works and give them practical knowledge that stays with them for life. Another unique initiative in our school is the student profile system. Each child creates a personal profile where their ambition is highlighted, even with their dream role picture on the front page. To support this, we arrange interactive sessions and meetings with real professionals such as doctors, engineers, IPS, and IAS officers. This helps children clearly understand their goals and the path they need to follow to achieve their dreams. We also give importance to holistic development by organizing yoga sessions, sports activities, and awareness programs like dental camps and health initiatives. One of our strongest efforts is improving foundational skills like reading and language through special attention and guided practice for every child. We believe that every child can succeed with the right support. We maintain a close connection with parents through regular meetings and open communication because we believe education is a shared journey. To our dear students, explore, learn, and never stop asking questions. To parents, thank you for your trust. And to our dedicated teachers, your passion makes all the difference. Together, we are building not just a school, but a strong learning community. Thank you for listening. Have a wonderful day.
1: தேங்க்ஸ் மேம். அதாவது இப்ப மேம் சொன்ன பல விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு சூப்பரான விஷயம்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்டர் டாக்டர் இவங்க எல்லாம் வந்து மீட் பண்ணி பேசணும்னு சொன்னாங்க. அது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரோல் மாடல்ஸாவும் சில பேரை பார்ப்பாங்க. அவங்களை பாக்குறப்ப அவங்களுக்கு இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு இதுன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கூட பேச கத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம். ஐ எம் தனலட்சுமி, ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரின்சிபல். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் அவர் எஸ்டீம்டு லிசனர்ஸ் ஆஃப் மதுரை எஃப்எம். இட் இஸ் எ கிரேட் ப்ரெஷர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு ஷேர் எ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அவர் ஸ்கூல், ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்சி ஸ்கூல், அமராவதி புதூர், காரைக்குடி, அண்ட் த விஷன் பிஹைண்ட் அவர் எஜுகேஷனல் ஜேர்னி. அட் அவர் ஸ்கூல், வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் எஜுகேஷன் இஸ் நாட் மியர்லி அபவுட் மார்க்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன். எஜுகேஷன் இஸ் அபவுட் ப்ரிப்பேரிங் சில்ட்ரன் ஃபார் லைஃப். அவர் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் குவாலிட்டி எஜுகேஷன் while developing their knowledge, character, confidence, creativity, discipline, leadership quality, and social responsibility of every student. We believe that every child is unique and has a tremendous potential. Therefore, our teachers continuously guide and motivate students to identify their talents, overcome their knowledges, and achieve their goals. We put our vision into practice through activity-based learning, practical education and co-curricular activities, sports, competitions, special classes, leadership opportunities, educational programs, and experimental learning. We encourage our students not just to listen and learn, but to question, explore, experiment, think critically, and find solutions. One of the best examples of this approach was our International Conference of Science and Space Technology, where our students had the wonderful opportunity to interact with Dr. Don Thomas, NASA astronaut, USA. This was a truly inspiring experience for our students, meeting and interacting with a person who had actually traveled into space gave our children a new perspective on science, technology exploration, and the importance of dreaming big. Along with this, we also conduct science expo in our school. Through the science expo, students learn by doing. They develop scientific thinking, creativity, problem solving ability, teamwork, communication skill, and confidence. At the same time, academics alone are not enough. We teach our students the importance of discipline, punctuality, respect, kindness, and good values. We want our students to become successful professionals, but more importantly, we want them to become good human beings

0: and responsible citizens. All these initiatives are carried out with the continuous vision, guidance and encouragement of our respected chairman sir, Dr. S. Subbaiya. His commitment to education inspires our entire school team to provide our students with opportunities that go beyond the classroom. His vision encourages us to expose our children to science, technology, innovation and real world experience so that they can confidently face the challenges of tomorrow. Our students are not just listeners of today. They are the scientists, doctors, engineers, teachers, entrepreneurs, leaders, and the responsible citizens of tomorrow. Therefore, our goal is to give them knowledge in their mind, confidence in their heart, discipline in their life, and dream in their eyes. I sincerely thank our respected chairman, Dr. S. Subbaiya sir, our management, our dedicated teachers, supportive parents, and our wonderful students for being an important part of this journey. And I am extend my heartfelt thanks to Madurai FM for giving us this wonderful platform to share our school vision and educational practice with the commitment. I would like to conclude with a simple thought. Let us not educate children merely to face the future. Let us empower them to create the future. At Sri Rajarajan CBSE School, we are committed to educating, empowering, inspiring and guiding every child towards excellence. Thank you, Madurai FM, and thank you to all the wonderful listeners. Have a wonderful day.
1: சூப்பரா சொன்னீங்க மேம். எனக்கு இவங்க சொன்னதுல வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நாங்க வந்து ப்ரொஃபஷனலா அவங்களை சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறது முக்கியம் தான், அதை விட எங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்ஸா வந்து இந்த சொசைட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்ப இருக்க நாட்கள்ல வந்து ஹியூமானிட்டின்றது கம்மியாயிட்டு வர நேரத்துல இங்க இருக்க ஆசிரியர்கள் வந்து அதை வந்து சூப்பரா வந்து மக்களுக்கு சொல்லித்தராங்க. அவங்களோட சொந்த பிள்ளைகள் மாதிரி கருதி அவங்க ப்ரொஃபஷனலா சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் பத்தாது, பர்சனல் லைஃப்லயே அவங்க நல்ல மனிதர்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததை யார் நம்ம கூட பேச கத்துட்டு இருக்காங்க?
2: கண்டிப்பாக ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, காரைக்குடி அமராவதி பொது ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்புலா இன்னைக்கு பல்வேறு பேராசிரியர் பெருமக்கள் மத்தியில நான் நின்றுட்டு இருக்கும் ஒரு லெக்சர் அட்டன் பண்ற மாதிரி லைட்டா பலத்தமா தான் இருக்கு. இப்ப அடுத்ததா நம்ம கிட்ட பேச போறோங்க அகாடமிக் கோஆர்டினேட் அவர்கள், சொல்லுங்க மேம். இப்ப வந்து இவங்க சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, நாசா விஞ்ஞானி அவர்களோட கலந்துரையாததுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாணவர்கள் ஏற்படுது அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை மாணவர்கள் அடையும் போது அவங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க.
3: வணக்கம் மதுரை எஃப்எம். நாங்க ராஜராஜன் சிபிஎஸ்இ ஸ்கூல் அமராவதி புதூர் அகாடமிக் கோஆர்டினேட்டர் நான் பேசுறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் மிக்க அதற்கு தக அப்படிங்கிற திருவள்ளுவருடைய குரலுக்கு ஏற்ப, படிக்கும் போதே பிழை இல்லாம படிக்கணும், கத்துக்கும் போதே பிழை இல்லாம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டீச்சர்ஸ் இருக்காங்க, சொல்லிக் கொடுக்க தான் டீச்சர்ஸ் இருக்காங்க. அதனால இந்த ஒரு முயற்சியில டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருடைய கோஆபரேஷன் ரொம்ப நீடர். நம்மளோட ஸ்கூல்ல 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம காலையில ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ள வரும்போதே நாம அவங்கள வந்து அவங்களுடைய ஆம்பிஷனை சொல்லிதான் நம்ம கூப்பிடுறோம். அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன, இப்போ ஒரு குழந்தைக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா டாக்டர் ரித்திக், இல்ல டீச்சர் மது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆம்பிஷனை சொல்லி சொல்லியேதான் கிளாஸ்ல ஒரு அட்டெண்டன்ஸ் எடுக்கிற போதுல இருந்து ஒரு குழந்தைய கூப்பிடுற போதுல இருந்து நம்ம கூப்பிடுறோம். இதனால அவங்களோட ஆம்பிஷனை அவங்களால ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு நாம ஒரு நல்ல வழியா தினமும் செஞ்சு கொடுக்குறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜ் பேஸ்ட் லேர்னிங் மட்டும் இல்லாம ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கறத நம்ம ஸ்கூல்ல நாம ஒரு ஒரு நாளும் இன்சிஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ தட் வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் த ஹோலிஸ்டிக் learning for the teachers and for the students. அதே மாதிரி நம்ம ஸ்கூலோட அடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறத எவ்ரி இயர் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஒரு டேலண்ட்டையும் வெளியில கொண்டு வந்து நம்ம ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட இண்டிவிஜுவல் அச்சீவர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கறத நாங்க பெருமையாவே சொல்லிக்க முடியுது. A good communication only makes a student as a good leader. அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளோட ஸ்டூடெண்ட் தினமுமே காலையில நம்ம ஸ்கூலுக்கு வரும்போதே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். அன்னைக்கு அவங்க மேடையில ஏறி ஒரு மைக்கை பிடிச்சு ஒரு சின்ன கதை சொல்றதுக்கோ இல்லை ஒரு சின்னதா ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி பேசுறதுக்கோ நம்ம வாய்ப்புகள் கொடுக்குறோம். அதனால ஒரு குட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெவலப் ஆகுது. நல்ல ஃப்ரெண்ட்லி டீச்சர்ஸும்

0: குவாலிஃபைட் டீச்சர்ஸ் ஆஃப் சிபிஎஸ்இ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருக்கிறதுனால குட் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸும் நம்மளால ஒரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 100% ரிசல்ட்ஸ் இந்த போர்டு எக்ஸாம். நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்ல மேண்டேட்டரியாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃப்ரம் கிரேட் 6 to 12 எல்லா குழந்தைங்களுமே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல ஜூனியர் ஐஏஎஸ் கோச்சிங் அப்படிங்கறத நம்ம ஸ்கூல்ல கிரேட் 1 இருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எவ்ரி இயர். ஸோ ஆல் இண்டியா லெவல்ல ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கூலோட ரேங்க் அப்படிங்கறது 6th ரேங்க் பொசிஷன்ல நாம இருக்கோம். அதனால இந்த பசங்களுக்கு அவங்களுடைய ஆம்பிஷன் அச்சீவ் பண்றதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வி ஆர் ப்ரையாரிட்டி வி ஆர் கிவிங் ஃபார் தி ஸ்போர்ட்ஸ் லைக் ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால், ஹேண்ட்பால் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் லைக் ஆர்ச்சரி, ஸ்கேட்டிங், கராத்தே, சிலம்பம் இதெல்லாமும் நம்மளுடைய பசங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அச்சீவர்ஸ் தான் இருக்காங்க. எவ்ரி இயர் நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸ்போ அப்படிங்கறத நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆல் ஓவர் த டிஸ்ட்ரிக்ட் மெனி ஸ்கூல்ஸ் கம்ஸ் அண்ட் டேக்ஸ் பார்ட். ஸோ அதில் வின்னிங் சைல்டுக்கு எவ்ரி இயர் வி ஆர் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் விசிட் நாசா அட் அமெரிக்கா. இட் இஸ் அன் இன்டர்ன்ஷிப் ஆஃப் 2 days to 1 week ஆப்பர்ச்சுனிட்டி வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் ஆல் த சில்ட்ரன். ஸோ திஸ் இயர் ஆல்சோ ஃப்ரம் ஆர் ஸ்கூல் 2 children ஆர் கோயிங் டு விசிட் நாசா. நம்ம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, படிச்சுட்டும் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய பாட்டி சொல்றது மாதிரி நல்லா படிச்சு மார்க் வாங்கினா மட்டும் பத்தாது. எந்த ஒரு குழந்தை ஒழுக்கம், அறிவு, கலைகள், சிந்தனை, விளையாட்டு இது எல்லாத்துலயும் சிறந்த மாணவரா இருக்காங்களோ அவங்க தான் இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்க முடியும். அதனால இந்த ஒரு ஆசிரியர் தினத்துல எல்லா மாணவர்களும் நல்ல மாணவர்கள் அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். மதுரை எஃப்எம்க்கும் உங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கோம்.
1: ரொம்ப நன்றி மேம், ரொம்ப சூப்பராகவே பேசுனீங்க. அதாவது நிறைய ஆசிரியர்கள் இங்க நிரம்பி இருக்காங்க. ஆசிரியர்களை வந்து நம்ம வந்து சரஸ்வதி தேவியோட கம்பேர் பண்ணுவோம். வரும்போதே உங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தேன், ஒரு சிலை இருந்துச்சு. அதுவும் ஆல்ரெடி நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரி உங்க கல்வி குழுமத்துக்குள்ள நுழைஞ்சோடனே கண்ணாடி மாதிரி பல பல பல பலன் இருந்துச்சு. ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும். உங்க என்விரான்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னொன்னு நான் வந்தோடனே கவனிச்சேன்னா, நாங்க வந்ததுல இருந்து ஒரு 2 times பெல் ரிங் ஆச்சு. ஒருக்க நாங்க டைம் பார்த்தோம் 11:11, அடுத்த டைம் டைம் பார்த்தோம் 12:12. இப்ப நான் விபி சார் பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன், என்ன சார் இது பர்பஸா வந்து இந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் வச்சு? இல்ல மேம், நாங்க கேஷுவலா தான் இருக்கோம். சம்திங் இஸ் தேர் இல்ல, காட் வந்து குட் எஜுகேஷன் இருக்க இடத்துல காட் இருக்காருன்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஒரு மாணவர் வந்து எங்க ஆசிரியர்களை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு பாடல் பாடலாமான்னு கேட்டிருக்காரு. ஒரு பாடல் பாட வராரு 4th year ANDS மாணவர் ஞான சுஜீந்திரன் அவர்கள். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க, கேட்டுருவோம்.

0: சொல்லாத கதை கண்கள் இரண்டால், உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி தாய் தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய்.
1: சூப்பர் ப்ரோ, பயமா பண்ணீங்க. யார் நினைச்சு பாடுனீங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப அற்புதமா தன்னோட திறமை வந்து வெளிப்படுத்துறாங்க. காரைக்குடி அமராவதி புதூர் ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்புலதான் நம்ம இருக்கோம். நம்ம அசத்தல் சந்திப்புல சந்திச்சு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ள என்டர் ஆகும் போதே நாங்க பார்த்தோம் ஒரு நர்சிங் பிளாக் இருந்துச்சு. அந்த நர்சிங் பிளாக்கை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் ஒருத்தவங்கிட்ட பேச ரெடியா இருக்கும். வணக்கம் மேம்.
2: வணக்கம். ஐ அம் மிஸ்ஸஸ் செந்தமிழ் செல்வி, எம்எஸ்சி நர்சிங் பிஹெச்டி, பிரின்சிபல் ஆஃப் ராஜராஜன் காலேஜ் ஆஃப் நர்சிங். அவர் ராஜராஜன் காலேஜ் ஆஃப் வாஸ் ஸ்டார்டட் இன் தி அகடமிக் இயர் 25-26 வித் ஆனுவல் இன்டேக் ஆஃப் 60 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த ப்ரோக்ராம் ஆஃப் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். வி ஹவ் ஆல் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆஸ் பர் ஐஎம்சி நார்ம்ஸ், இன்க்ளூடிங் வெல் எக்யூப்டு லெபாரட்டரி, ஸ்பேசியஸ் கிளாஸ் ரூம், லைப்ரரி, ஓன் தட் இஸ் பேரண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கிளினிக்கல் ட்ரைனிங். We also provide safe and well-maintained hostels with adequate facilities for students. Our college is blessed to be guided and leading by our Honorable Chairman, former Vice-Chancellor of Alagappa University, who is

0: guiding us in all academic activities with his vast experience. He always says, education is not business, it is service, especially to the rural areas. He is not just our chairman, he is our teacher, our guide, our big talaivar. We dedicate this teacher's day to him. And also we have obtained all our affiliations orders from the government of Tamil Nadu, that is DME, and Dr. MGR Medical University and Tamil Nadu Nursing Council. Those who aspire to become a professional nurse are welcome to join our prestigious institution. Rajarajan College of Nursing, compassion meets competence. Admissions open. All the best for the joining of 26-27. Eligible for admission, minimum age 17 years completed, up to 35 years they can admit. Candidate with the science, with the 12th standard examination, minimum 45% in physics, chemistry, biology, English must be in PASS. Candidates are eligible from state government school, National Institute of Open School, that is recognized by central government, with the science and English subjects. Candidates blank to SC, ST, OBC, the mark is 40% instead of 45%. Candidates should be medically fit. Married candidates are also eligible for admission. Students shall be admitted once in a year.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம நர்சிங்க்கு என்னெல்லாம் தேவை எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 நம்ம ஆசிரியர் தினத்தை கொண்டாடணும். ஆசிரியர் தினத்துல ஆசிரியர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆசிரியர் எவ்வளவு முக்கியத்தானவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
0: எஸ், ரெஸ்பெக்டட் மேனேஜ்மெண்ட், பிலவர் டீச்சர்ஸ் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ராஜராஜன் காலேஜ் ஆஃப் நர்சிங், Happy Teachers Day to all. On this day, we remember Dr. Sarvapalli Radhakrishnan, a great teacher, philosopher, becoming second president of India. He got Bharat Ratna Award in 1954. He said, instead of celebrating my birthday, celebrate it as Teachers Day. Who says, teachers should be the best mind in the country. And his own powerful line says, true teachers are those who help us think for ourselves. In nursing, for nurses, teachers are first God to train all procedures and care. So today I want to tell all nursing students listening FM Panmalai, you should learn everything from your teachers and get blessing from them. They are the guiders and helpers for you. A doctor teaches you medicine, but a nursing teacher teaches you humanity. A book teaches you procedure, but a teacher teaches you compassion and care. In engineering, a mistake is a correction. In nursing, your teacher teaches you that mistakes can cost your life. So, see teachers with fitness and love. At Rajarajan College of Nursing, our teachers are not just taking classes. They are molding from a student to a professional nurse who will serve one day in India and abroad and all over the world. To my dear faculty, my heartfelt thanks. Whoever is joined in this institution, you have worked day and night to set up everything, to take our student class, clinical posting, as well as counseling the students. You are the pillars of Rajarajan College of Nursing. And to my dear students, the best gift you can give your teacher, punctuality in time, honesty in care. Wear your uniform with pride, study well, care your patients like your own family members. If you do this, your teacher will be proudest. On this Teacher's Day celebration, on behalf of Rajarajan Group of Institution and Rajarajan College of Nursing, I salute all teachers. Happy Teacher's Day to all.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது இப்பயும் மேம் சொல்லிட்டாங்க, உங்க டீச்சர்ஸ் மேலையும் கேர் வச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லயும் சொல்லிட்டாங்க நர்சிங் படிச்சா எப்படிலாம் பண்ணணும், எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க அருமையா சொன்னாங்க.
2: அதுவும் இல்லாம இன்னைக்கு இந்த கல்வி குழுமத்துல இன்னைக்குதான் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து ரொம்ப கோலாகலமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாணவர்களும் வந்து அவங்க ஆசிரியர்களையும் ப்ரொஃபசர்ஸையும் அவ்வளவு அருமையா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் லியோனா டி ரோஸ், ஆங்கிலோ இந்தியன் ஸ்டாஃப், சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து. வணக்கம் மேம், ஹவ் ஆர் யூ?
3: ஐ அம் ஃபைன் தேங்க் யூ, ஹவ் ஆர் யூ?
2: ஐ அம் டூயிங் குட்.
3: ஓகே ஃபைன். Hearty welcome to one and all. I am a teacher for 35.

0: 25 years, worked in the Gulf countries, and now I came to Karakudi to work with the CBSE school of Rajarajan. Dr. Subbiah, when he interviewed me, he just asked me 4 questions. How far did you study? I said, I finished my Oxford. Very good. And then, are you married? I said, yes. From where are you? I said, I'm from Cochin, Kerala. Today, our principal, Vasant ma'am, gave me the opportunity to give about our school a few lines to speak. First, giving a few words about my school and the teacher's day, I'm here to present my views about them. My school is my pride. I meet enlightened teachers who impart to me the light of knowledge and thus illumine my world so colorful and vibration. Education is the key to success. Builds character. It teaches us values and discipline. It makes us confident. Every child has the right to education. School years pass very fast. Our school has a reputation as one of the most prime educational institutes. I get exposed to participate in various clerical activities. Every year, when the school has the annual day, Dr. Subbiah, our chairman, is so proud to see me on the stage dancing and singing with all tiny tots. I feel so happy on that very day to show my parents that I am not old but a talented and a good teacher. Time is the precious gift is our life. Unlike money or other resources, one time comes and it never comes back. That is why people say, time and tide wait for none. If we use our time wisely, we can achieve success in study, work, and every part of life. But if we waste time, we will lose opportunities that will never return. Great people in history become successful because they have valued every single moment. A good teacher is a candle. It consumes itself to light the way for others. Thank you. God bless you all.
1: Thank you. Your talk was so emotional, so inspiring. Thank you for inspiring us and your students as well. இப்போ இங்கிலீஷ்லயே வந்து நிறைய பேர் பேசுறாங்களே, என்னப்பா தமிழே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, இங்க வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. யார் பேச காத்துட்டு இருக்காங்க முத்துசெல்வம்?
2: கேட்டுருவோம். வணக்கம் மேம், சொல்லுங்க.
3: காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியின் தமிழ் ஆசிரியை நான். எங்கள் பள்ளியை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பள்ளி என்பது மாணவர்களுக்கு பாடங்களை மட்டும் கற்றுக் கொடுக்கும் இடமாக இருக்கக்கூடாது. அவர்களின் எதிர்காலத்தை அவர்களே உருவாக்கிக் கொள்ளும் வகையில் சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய திறமைகளையும் லட்சியங்களையும் அடையாளம் காண்பதே ஒரு சிறந்த கல்வியின் நோக்கம் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் பள்ளியின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு, மாணவர்கள் சிறு வயதிலேயே நான் எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று தெளிவை பெறுவதற்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். அவர்களின் திறமை மற்றும் ஆர்வத்தை கண்டறிந்து அதற்கேற்ற இலக்கை உருவாக்குகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த இலக்கை அவர்கள் மனதில் ஆழமாக பதிய செய்வதற்காக அவர்களை அவர்கள் விரும்பும் எதிர்கால அடையாளத்துடனேயே அழைக்கிறோம். உதாரணமாக அவர்களின் பெயருடன் டாக்டர், ஐஏஎஸ், பிஎம், சிஎம் என்று அழைப்பதன் மூலம் அவர்கள் அடைய வேண்டிய இலக்கை தினமும் நினைவுபடுத்துகிறோம். இது அவர்களுடைய தன்னம்பிக்கையையும் லட்சியத்தை நோக்கிய பயணத்தையும் வலுப்படுத்துகிறது. எங்கள் பள்ளியில் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு விளையாட்டு, அறிவியல், கலை, வினாடி வினா மற்றும் பல்வேறு இணை செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்கும் தனி திறமையை வெளிக்கொணர்ந்து சாதனை படைக்கும் மாணவர்களுக்கு உருவாக்குவதே எங்கள் நோக்கம். அறிவியல் துறையிலும் எங்கள் மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று சிறப்பான சாதனைகளை படைத்துள்ளனர். வினாடி வினா உள்ளிட்ட அறிவியல் நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமெரிக்காவின் நாசாவிற்கு சென்று பயிற்சி பெறும் வாய்ப்பையும் எங்கள் பள்ளி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்பது எங்களுக்கு பெருமையான விஷயம். அதே போல் ஆசிரியர்களின் திறமையையும் உழைப்பையும் அங்கீகரிப்பதில் எங்கள் பள்ளி நிர்வாகம் தனி கவனம் செலுத்துகிறது.

0: நான் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்தினை பயிற்றுவித்து அவர்கள் அதிக மதிப்பெண்களையும் 100 மதிப்பெண் பெறுவதற்கு வழிகாட்டியதற்காக எங்கள் பள்ளி எனக்கு பொன் நாணயம் வழங்கி பாராட்டியது. அதே போல் தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்ற மாணவிக்கும் பொன் நாணயம் வழங்கி ஊக்கப்படுத்தியது. திறமையான ஆசிரியர்களையும் மாணவர்களையும் உரிய முறையில் பாராட்டி அங்கீகரிப்பது எங்கள் பள்ளியின் சிறப்பு. எங்கள் பள்ளியின் தாளாளர் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான உயர் திரு சுப்பையா அவர்கள் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பரந்த எண்ணம் கொண்டவர். சுயநலமின்றி பொதுநல எண்ணத்துடன் செயல்படுபவர். ஆசிரியர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதிலும் மாணவர்கள் தங்களுடைய லட்சியங்களை அடைய வேண்டும் என்பதிலும் தொடர்ந்து அக்கறை காட்டி வருகிறார். தேவையான நேரங்களில் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் பல்வேறு உதவிகளையும் வழங்கி அவர்களின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார். அதனால் ஸ்ரீ ராஜராஜன் CBSE பள்ளி என்பது கல்வியை மட்டும் வழங்கும் பள்ளி அல்ல. கனவுகளை உருவாக்கி அந்த கனவுகளை லட்சியமாக மாற்றி அந்த லட்சியத்தை நோக்கி மாணவர்களை அழைத்து செல்லும் பள்ளி. இன்றைய மாணவர்களிடம் நாளைய அடையாளத்தை உருவாக்குவோம். அவர்களின் கனவுகளுக்கு இன்றே பெயர் சூட்டுவோம். இதுதான் எங்கள் பள்ளியின் நோக்கமும் பெருமையும். என் பள்ளியை பற்றி பேசுவதற்கான இந்த வாய்ப்பை வழங்கிய FM வானொலிக்கும் அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: ரொம்ப நன்றிங்கம்மா. இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி இப்பதான் அவர்தான் ஒரு மெலடி சாங் மாதிரி ஆங்கிலோ இந்தியன் ஸ்டாஃப் வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே அவங்க சூப்பரா பேசிட்டாங்க. அதாவது CBSE ஸ்கூல்ல வந்து எப்படி இங்கிலீஷ் ஒரு பக்கம் ரொம்ப தரமாகவும் இங்கிட்டு தமிழ் அதே மாதிரி இன்னும் தரமாகவும் சொல்லி தரப்படுது அப்படின்னாங்க. காரைக்குடி அமராவதி புதூர் ராஜராஜன் கல்வி குழுமத்துல முதல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிடுமா?
2: முதல்ல வந்து CBSE ஸ்கூல் இங்க இருக்கு.
1: ஓகே.
2: நார்மல் ஸ்கூல் இருக்கு, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, நர்சிங் ஸ்கூல் இருக்கு. இது போக இந்த மாதிரி அருமையான டீச்சர்ஸ் உருவாக்கி கொடுக்கிற கல்வியல் கல்லூரி பிஎட் காலேஜும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யார்ட்ட பேச போறோம்? அடுத்து
1: அவர் என்ன சொல்ல காத்திருக்காருன்னா, இப்ப இந்த நம்ம என்ன சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொன்னாங்க, பண்ண சாதனைகள் இருக்கும், எப்படி இந்த கல்வி குழுமம் உருவாச்சு, இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதை பத்தி தான் சொல்ல சார் காத்திக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
3: டாக்டர் ஆர் சிவகுமார், முதல்வர் ஸ்ரீ ராஜராஜன் மகளிர் கல்வியல் கல்லூரி.
1: கல்வியா சார், கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்கள் எல்லாம் இவ்வளவு சாதனைகள் எல்லாம் புரிஞ்சிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க, எப்படி இந்த கல்வி குழுமம் உருவாச்சு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார்.
3: நிச்சயமா சார், உலக புகழ் பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவிலை வடிவமைத்து சாதனை படைத்த ராஜராஜ சோழனின் பெயரினிலே 2007 ஸ்ரீ ராஜராஜன் கல்வியல் கல்லூரி இருபாலர் கல்வியல் கல்லூரியானது 100 மாணவர்கள் பயிற்சி பெறும் வகையில் துவங்கப்பட்டது. பிறகு மகளிருக்கென்று தனி கல்வி வளாகத்தை உருவாக்கி 2008 ஸ்ரீ ராஜராஜன் மகளிர் கல்வியல் கல்லூரி என்று நமது நிர்வாகம் உருவாக்கியது. அதில் 100 மாணவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். பிறகு 2014 NAC அக்ரிடிசேஷன் தரச்சான்று பெற்ற பிறகு 2016 எம்மடு வகுப்புகளை துவங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அதில் 50 மாணவர்கள் பயிற்சி ஆசிரியர்கள் பயிற்சி பெறும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. பிறகு 2021 ஜெயராம் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரானது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய அங்கீகாரத்துடன் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 35 டிப்ளமா சர்டிபிகேட்ஸ் கோர்சஸ் மூலமாக மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு இப்போது இந்த ஆண்டு 2026 நமது மகளிர் கல்வியல் கல்லூரியில் PhD ரிசர்ச் சென்டரானது முனைவுப்பட்ட ஆய்வாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய மையம் ஆய்வு மையமானது துவங்கப்பட்டு 26 ஆசிரியர்கள் முனைவர்பட்ட ஆய்வை மேற்கொள்ளும் வகையான ஏற்பாட்டை நமது கல்வி நிர்வாகம் செய்து நமது கல்வியல் கல்லூரியானது மிகப்பெரிய அளவில் 2007 2026 வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சாதனை புரிந்து உயர்ந்து வளர்ந்து நிற்கிறது. அது மட்டுமின்றி நமது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனி சிறப்புடன் கூடிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. பள்ளி கல்லூரி படிக்க முடித்த பிறகு பள்ளிகளில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு விரைவாக ஏற்படக்கூடிய வகையில் நமது கல்வி நிர்வாகம் மாண்டசூரி ட்ரைனிங் என்கிற கோர்ஸை வழங்குகிறோம். அதே மாதிரி கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் கொடுக்குறோம், யோகா ட்ரைனிங் கொடுக்குறோம். இது போன்ற பயிற்சிகளை மட்டுமின்றி டெட் TRP போன்ற காம்படிட்டிவ் தேர்வுகளுக்கும் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி இதை முடித்த பிறகு மாணவர்கள் எளிமையாக பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நமது நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமின்றி நமது கல்வியல் கல்லூரிகளானது துவங்குவதிலிருந்து இதுவரை இப்போ 18 ஆண்டுகளை உச்சிகரமாக கடந்து தற்பொழுது 19ஆம் கல்வி ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. எனவே நமது கல்வியல் கல்லூரிகளில் வருடத்திற்கு 500 ஆசிரியர்கள் பயில்கிறார்கள், 26 ஆசிரியர்கள் முனைவர்பட்ட ஆய்வை மேற்கொள்கிறார்கள் என்பது தனிச்சு

0: சிறப்பானது. கடந்த 18 ஆண்டுகளில் நமது கல்வியியல் கல்லூரிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உருவாக்கியுள்ளோம். அவர்களில் பெரும்பாலானோர் அரசு பள்ளிகளில் ஆசிரியராகவும் மற்றவர்கள் தனியார் பள்ளிகளில் ஆசிரியராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி நமது கல்வியியல் கல்லூரியை பொறுத்தவரையில் நமது கல்லூரியை சேர்த்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 680 கல்வியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நமது மாணவர்கள் 20 மாணவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாடு அளவில் முதல் மதிப்பெண், பல்கலைக்கழக அளவில் முதல் மதிப்பெண் பெற்று மேலாக தமிழ்நாடு ஆளுநர் அவர்களிடம் தங்கப்பதக்கம் மற்றும் ரொக்கப்பரிசுகளை பெற்று நமது நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதுபோன்று பல்கலைக்கழக தரம் பெறும் மாணவர்களுக்கு நமது கல்லூரி சார்பில் அவங்களுக்கு பிஎட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எம்எட் படிப்பை இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கி வருகிறோம். கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் அவர்களுக்கு இலவசமாக வழங்கி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கிறோம். அதே போல எம்எட் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி படிப்பை படிக்கக்கூடிய விதத்தில் ₹1,00,000 வரைக்கும் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குகிறோம். அது மட்டுமின்றி நமது கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பிஎஸ்சி பயில வேண்டும் எனில் அவர்களுக்கு வருடத்திற்கு 25,000 வரைக்கும் கல்வி கட்டண சலுகை வழங்கி நமது நிர்வாகம் வழங்கியுள்ளார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. எனவே இது மட்டுமின்றி எமது மாணவர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் தான் அதிகமாக நமது கல்லூரியில் பயின்றார்கள். எனவே அவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் கட்டக்கூடிய நிலையில் சிரமங்கள் ஏற்படக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வருடத்திற்கு 25-30 மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகையை வழங்கி வருகிறோம். சிறப்புரிய மாணவர்களுக்கு இது மட்டுமின்றி வருடந்தோறும் உலக சாதனை நிகழ்ச்சிகளை நாங்கள் நிகழ்த்துகிறோம். இதன் மூலமாக சாதாரண மாணவர்களாக வருபவர்களை கூட நாங்கள் சாதனை ஆசிரியர்களாக உருவாக்கி வருகிறோம் என்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இது மட்டுமின்றி எங்களுடைய மாணவர்களிடத்தில் நாங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வியை தாண்டி அவர்களுக்கு மாணவர்களுக்கு ஆசிரியரை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று சொல்லுவார்கள், ஒரு சிறந்த ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைவதில்லை, மாறாக மாணவர்களின் இதயத்திற்கு நுழைகிறார் என்பார்கள். இதனை எமது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அது மட்டுமின்றி இவர்கள் பள்ளிக்கு நாளைக்கு செல்லும் பட்சத்தில் அவர்கள் மாணவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சியை வழங்குகிறோம். ஒரு மாணவரிடம் நாம் எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்போமானால் அவர்கள் நான் உங்களை போன்ற சிறந்த ஆசிரியராக உருவாக விரும்புகிறேன், அல்லது மருத்துவராக, விஞ்ஞானியாக, அல்லது பொறியாளராக, அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக, ஏன் அரசியல்வாதியாக கூட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்ற பட்சத்தில் அந்த இடத்தில் மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதே நேரத்தில் அந்த மாணவர்கள் இதுபோன்ற நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விதை போர்த்த ஆசிரியர்கள் இதுபோன்ற தருணங்களில் தான் அவர்கள் முழுமையான வெற்றியை அடைகிறார் என்ற கருத்தை மாணவர்கள் மத்தியில் வைத்து அவர்களுக்கு இதுபோன்ற பயிற்சிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இத்தருணத்தில் மாணவர்களுடைய சாதனைகளுக்காக உதவி பெறுகின்ற மாணவர்கள் வளர்ச்சியை உயரத்திற்கு ஏற்றுச் செல்லக்கூடிய ஏனியாக இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அருமையா சொல்லுகிறார் சார். அதாவது இந்த கல்வி குழுமத்தோட வரலாறு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது 1 நாள் 2 நாள் உழைப்பு இல்ல, கிட்டத்தட்ட 18 வருட உழைப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வெறும் 100 மாணவர்கள் இருந்து ஆரம்பிச்சு இப்ப இவ்வளவு பெரிய கல்வி குழுமம் மாறி இருக்குன்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய சாதனைன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கூட பேச ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், பாடி காட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காரைக்குடி அமராவதி புது ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்புல தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இப்ப நம்ம சந்திக்க போறவங்க, வணக்கம், உங்க பேரு என்ன?
2: ராஜேஸ்வரி, நான் ராஜராஜன் காலேஜ்ல பிஏ படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர்.
1: சரி, இப்ப எங்களுக்கு என்ன பாடி காட்ட போறீங்க?
2: கேட்டுக்கோங்க.
1: கேக்குறோம், பாடுங்க.

0: அதாவது ரொம்ப அருமையா பண்ணீங்க, குயில் பூன்னு சொன்ன மாதிரி அருமையா பாடியும் காமிச்சீங்க. அதாவது பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஆசை இருக்கும், படிக்கிறது போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வேணுமேனு. இப்ப பாடி கட்ட பத்தி தெரிஞ்சிருக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடுத்து நம்ம கூட பேச காத்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன சார், என்ன பண்றீங்க?
1: எனக்கு ப்ரொஃபசர் சின்னச்சடையன்.
0: ஓகே சார், இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: தமிழ்நாட்டுல வீட்டுக்கு ஒரு நர்சஸ் இருக்காங்க. அங்க எங்களோட ராஜராஜன் காலேஜ் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் நர்சிங் இல்ல, காலேஜ் ஆஃப் நர்சிங். காலேஜ் ஆஃப் நர்சிங் என்னன்னா பிஎஸ்சி நர்சிங் இருக்கு, 4 வருஷம் கோர்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஃபுல்லா கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க முன்னுரிமை தந்து அவங்களுக்கு தான் முன்னுரிமை தந்துட்டு இருக்கோம். ஸோ நர்சிங் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கோர்ஸ். இங்க நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா 4 வருஷம் கோர்ஸ் வந்துட்டு கிளினிக்கல்ஸ் பிளஸ் கிளாஸ் ரூம் டீச்சிங் ரெண்டுமே வந்துட்டு நம்ம சைட் பை சைட் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கிளினிக்கல்ஸ் போகும்போது பிள்ளைங்களை நல்லபடியாக பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு கிளினிக்கல் ட்ரைனிங் கொடுத்துட்டு திரும்ப கொண்டு நம்ம ஹாஸ்டல்லே விட்டுருவோம். அப்போ நம்ம நர்சிங் படித்தோன்னா வேர்ல்டு வைட் நம்ம எங்கனாலும் போய் வேலை பார்க்கலாம். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. வீட்டுக்கு ஒரு நர்சஸ் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு நர்சஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ தூரம் நம்மளோட ஹியூமனிட்டியோட அந்த சிக்னஸ் அந்த நீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நீடு இருக்க இருக்க நர்சஸ் நர்சஸோட ஸ்கோப்பும் நர்சஸோட வாய்ப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நர்சிங் படிக்க வாங்க, நல்லபடியாக இருங்க. தேங்க்யூ, ஹாப்பி டீச்சர்ஸ் டே.
2: இப்போ அடுத்து வந்து ஒரு பேராசிரியர் பட்டாளமே காத்துட்டு இருக்கு, வரிசையாக அவங்க பேர் சொல்லிடுறீங்களா? பேர் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன பண்ணுறீங்க?
3: நான் டாக்டர் செந்தாமரை, டீன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்.
2: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
4: ஐ எம் சுஜாதா, HOD, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்.
5: I am R. Sushil Kumar, Head of the Department, Computer Science Engineering, Sri Rajarajan College of Engineering.
6: I am Satya, Assistant Professor, Sri Rajarajan College of Engineering and Technology.
7: I am Kausalya, Assistant Professor, Sri Rajarajan College of Education.
8: I am Ruzo Husparaj, Angilathurai Perasriya.
2: Angilathurai Perasriya is Alagi Tamil. Now, மாணவர்களை மட்டும்தான் பாட வைப்பீங்களா? ஏன் பேராசிரியர்கள் நாங்க எங்களுக்குள்ளயும் பல திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப பாட ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. ஏன் இவரை பாட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, ஆல்ரெடி இதே கல்லூரிக்கு நாங்க ஒரு அசுத்த சந்திப்பு வந்தப்போ அவ்வளவு அருமையா பாடினாரு, அதனால அவரை பாட வைக்காம இன்னைக்கு நிகழ்ச்சி முழுமை பெறாது அப்படின்னு சொல்லிட்டு பாடிடுறீங்களா சார்?
5: பாடிடுறோம்.
2: ஸ்டார்ட் பண்ணுங்க.

நானே நீதான் சிந்தாமரை ஆரீராரோ வெற்றி மூன்றாம் பிறை

0: சார், எனக்கு இப்ப டவுட் வருது, நீங்க ஹெச்ஓடியா இல்ல பிளேபேக் சிங்கரான்னு.
1: தேங்க் யூ மேடம். அதாவது இப்ப சார் பாடும்போது மாணவர்களும் பாடிட்டுலாம் போனேன் கேட்டிருப்பீங்க. பிடி பீரியட்ல இதுவும் ஒரு பீரியட வச்சு பாட்டுக்கு பாட்டு போட்டு விளாடலாம் போல ஆசிரியர் மாணவர் அந்த அளவுக்கு அருமையா பாருங்க சார். அடுத்து நம்ம கூட பேச கத்துருக்காங்க. வணக்கம்.
2: Good afternoon all. I am Sujata, HOD, Artificial Intelligence and Data Science Department. It's my pleasure to speak about the infrastructure.

0: இன்ஸ்டிடியூஷன்ஸ். தேங்க் யூ. ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் த டீச்சர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட்.
1: அழகப்பா
0: பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் டாக்டர் சுப்பையா ஐயா அவர்களின் வழிகாட்டுதலோடும் ஆசீர்வாதங்களுடனும் கல்வி உலகில் வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இயந்திரவியல் துறையில் ஜீன் மற்றும் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் டாக்டர் கே செந்தாமரை எனும் நான் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினையும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது பொறியியல் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களும் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். அனைத்து துறைகளிலும் முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்கள் சேவை மற்றும் தாய்மை உணர்வுடன் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகிறோம். ஒவ்வொரு மாணவனுக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களது கல்வி கல்வி நலன் மற்றும் எதிர்காலம் சார்ந்த வகையில் அவர்களை ஊக்குவித்து வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதில் நாங்கள் முன்னோடியாக திகழ்கிறோம் என்பதில் ஐயமில்லை. எங்களது கல்லூரியில் கல்வி மட்டுமல்லாது விளையாட்டுத் துறை மற்றும் திறன் சார்ந்த கல்வி மற்றும் மேம்பட்ட கலைத்திறன் அனைத்திலும் எங்களது பேராசிரியர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் முழு மனதுடனும் பணியாற்றி எதிர்காலத்தை எளிதில் கையாளும் விதத்தில் நாங்கள் எங்களது மாணவ மாணவிகளை உருவாக்கி எமது கல்லூரிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கிறோம் என்று சொன்னால் அது நிறையாது. நன்றி.
2: ரொம்ப நன்றிங்கம்மா. அந்த துறையை பத்தி ரொம்ப அழகான விளக்கம் சொன்னாங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, காரைக்குடி அமராவதி பொது ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்புல இன்னைக்கு பல்வேறு பேராசிரியர் பெருமக்கள் வந்து எடுத்துரைத்தாங்க. இப்ப நிறைவா முத்தாய்ப்பாக
3: சொல்றத விட இந்த காலேஜை உருவாக்குன முத்து இந்த கல்லூரியின் சொத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல இருந்து எல்லா பேராசிரியர்களும் ஒரு பேர் சொல்ல நம்ம கேட்டுட்டே இருந்தோம், சுப்பையா ஐயா, சுப்பையா சார் அப்படின்னு. இந்த கல்வி குழுமத்தோட பவுண்டர் திரு சுப்பையா அவர்கள் தான் நம்ம கூட நிறைவா பேச காத்துட்டே இருக்காங்க. வணக்கம் சார், ஓரிரு வார்த்தைகள்.
4: ராஜராஜன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய சேர்மன் என்ற முறையில் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், இந்த சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆசிரியர்கள். எந்த ஒரு நாடு ஆசிரியர்களை மதித்திருக்கிறதோ அந்த நாடு உயர்ந்திருக்கிறது, சிறந்து விளங்கி இருக்கிறது. யார் ஆசிரியர்களை மதித்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிறரால் மதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர்களை பெரிதும் மதித்தார். ஆகவே உலகம் அவரை மதித்தது, இந்தியா அவரை கொண்டாடியது. அதேபோல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆசிரியர் மீது மிகுந்த பற்று வைத்திருந்தார். ஆகவே அவர் தன்னுடைய பெயரை ஆசிரியருடைய பெயரை தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டார். அவர் ஆசிரியரை மதித்ததால் உலகம் அவரை மதித்தது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ மாநாட்டில் பேசுகிற பொழுது சற்று ஆரம்பத்தில் பேசுவதற்கு தடுமாறினார். அப்பொழுது அவர் கடவுளையோ இறைவனையோ நினைத்து கொள்ளவில்லை, அவர் தன்னுடைய ஆசிரியரான திரு ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணர் அவர்களை நினைத்து கொண்டார். உடனடியாக அருமையாக பேசினார். இன்றளவும் மிகச்சிறந்த பேச்சுகளில் ஒன்றாக சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தால் மதிக்கப்பட வேண்டியவர்கள். எங்கள் கல்லூரியை பொறுத்தளவில் ஆசிரியர்களை நாங்கள் மிகவும் சிறப்பாக மதிக்கிறோம், நன்றாக நடத்துகிறோம். ஒரு நிறுவனம் என்றால் அந்த நிறுவனம் நன்றாக இருக்கிறது என்றால் அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்துதான். ஆகவே ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்களாக இருந்தால்தான் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும், நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும், சிறந்த இந்திய குடிமக்களை உருவாக்கக்கூடிய நிறுவனமாக எங்களுடைய ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமம் இருந்து வருகிறது, கல்வி நிறுவனங்கள் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் எங்களிடம் சிறந்த ஆசிரியர்கள் இருப்பதால் தான். அவர்களுக்கு என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
3: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். உங்க ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் பேசும்போதே தெரியுது இந்த கல்வி குழுமத்துல பேராசிரியர்களுக்கான சலுகைகள் எவ்வளவு இருக்கு, அவங்களை எவ்வளவு நீங்க நல்லா பாத்துக்கிறீங்கன்றது. அதற்கான முழு நன்றிகளும் பாராட்டுகளும் உங்களையே சேரும் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த அசத்தல் சந்திப்பு காரைக்குடி அமராவதி புது ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பாக வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம வந்து பேராசிரியர்களோட சேர்ந்து இந்த ஆசிரியர் தினத்தை ரொம்ப அருமையாவே கொண்டாடணும் இல்லையா?
2: ஆம் நேயர்களே, கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து மக்களும் மாணவர்களும், உங்களுக்கும் நல்ல கட்டணத்துல ஒரு நல்ல தரமான கல்வி வேணும் அப்படின்னா சிபிஎஸ்இ பள்ளி முதல் நமக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, நமக்கு பிஎட் காலேஜ் இருக்கு, அதே மாதிரி நர்சிங் இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் குறைந்த மதிப்பெண்ணே போதுமான அளவு

0: தகுதி அடைப்புல அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா மாணவர்களும்
1: மாணவர்களுக்கு வந்து கட்டண சலுகையும் நிறையவே கொடுக்கறாங்க அப்படினு சொல்லி எல்லா ஆசிரியர்களுமே சொன்னாங்க இல்லையா?
0: கண்டிப்பா, அதாவது செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை திருப்பி இன்னைக்கு கொண்டாடணுங்கிற மாதிரி எல்லா ஆசிரியரோடையும் சந்திச்சு ரொம்ப அருமையா பேசணும். கிட்டத்தட்ட 58 நிமிடங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாயிடுச்சு, போன நேரமே தெரியல, நிறைய பேர் பேச காத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் காலேஜோட வரலாறு அதிகமா இருந்தாலும் பேசுறதுக்கு நேரம் கம்மியா தான் இருக்கு. இத்துடன்
1: இந்த நிகழ்ச்சி அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு முடிக்க மனசு இல்ல, ஆனாலும் என்ன பண்ண, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வளம் வர காத்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9. இதுவரைக்கும் நம்ம கேட்டு நிகழ்ச்சி காரைக்குடி அமராவதி புதூர் ராஜராஜன் கல்வி குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியை நன்றி கூறி நிறைவு செய்வது அஜிதா
0: ஸ்ரீனா முத்துசெல்வம்
1: இளையன் திருமலாம். நன்றி நேர்களே.

0: படிச்சா ஜெயிப்ப, இல்லனா தவிப்ப. சொல்றேன் கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம்.
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் அசத்தல் சந்திப்பு. நன்றி நேயர்களே. தொடர்வது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02. இனி தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள்.

0: மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: எவ்வளோ ஜானர்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருந்தாலும் மெலோடி சாங்ஸ் கேட்கும்போது ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸ்டான ஃபீல் கிடைக்குங்க. நம்ம என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில் இருந்தாலும் நம்மளை நார்மலாக மாத்திர மேஜிக் வந்து மெலோடி சாங்ஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்க மெலோடி பாடல்களை தான் கேட்க போகிறோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், ஹரிணி குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், டார்லிங் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: ஆகாஷ்வாணி FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், ஹரிஹரன், வந்தனா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் குரல்களில், நாமுத்துக்குமார் வரிகளில் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி நடத்த பாடலாக கேட்கலாம் ஜிப்ரான் இசையில், ஸ்ரீராம் குரலில், விவேகா வரிகளில், கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் வெல்லவரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் கூச்சடையான் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ft ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. நானி திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடலோடு நிறைவு பெறுகிறது மெல்ல வரும் பாட்டு. நன்றி நேயர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத் துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03 இணைஞ்சிருக்கும் ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு.

0: ஷோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 4:05. இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நேர்கள் ரொம்பவே சுறுசுறுப்பா, விறுவிறுப்பா, பரபரப்பா, உற்சாகமா காத்துட்டே இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு களமாய் வளம் வரக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில விளையாடுறதுக்காக. காத்துட்டே இருக்காம உடனே போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற நிலையத்திற்கு பரிச்சயமான எல்லா நேயர்களுமே வரலாம். 04-52 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட விளையாட காத்துட்டே இருக்கோம்.
1: ஹரிணி மற்றும்
0: சுபத்ரா தேவி,
1: இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம என்ன கேம் விளையாட போறோம்?
0: என்ன கேம் விளையாட போறோம் சொல்லுங்க ஹரிணி, நீங்க தான் சொல்லணும்.
1: நான் தான் சொல்லணுமா? இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா, விட்டதை பிடிங்க.
0: விட்டதை பிடிக்கணும், அதாவது நேயர்கள் வந்து
1: ஆரம்பமே வா. சரி, இது சிம்பிளான கேம் தான், ஓகேவா? நேயர்களுக்கு வந்து நம்ம எஃப்எம் கேட்டு பாட்டு கட்டிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நாங்கள் வந்து இன் பிட்வீனில் இருக்க ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ண போகிறோம். அந்த ப்ளே பண்ண பிஜிஎம்லேருந்து அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சு முடிஞ்சால் நீங்கள் பாடியும் காட்ட போகிறீங்க. இதுதான்
2: இருக்கும்போது அவன் தம்பியாக இருந்தப்போ, அவன் தம்பியாக இருக்கும்போது அண்ணனாக இருந்தப்போ,
1: அப்படிலாம் சொல்ல மாட்டோம். பாட்டு மட்டும் தான் கண்டுபிடிக்கிறது,
0: இடையில உள்ள பிஜிஎம் சரியா, அதனை அதை கேட்டுட்டு அவங்க வந்து பாடணும்.
1: பாடணும், அதே தான்.
0: அதாவது இடையில இருந்தே பாடணுமா இல்ல முதல்ல இருந்து பாடணுமா?
1: முதல்ல இருந்து பாடணும். அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க.
0: நாங்க தான் இப்ப நேயர்கள் வந்து விளையாட காத்துட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். இணைப்பில் இணையக்கூடிய நேயர்
1: வணக்கம்.
3: வணக்கம் மேம், குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
0: ரம்யா மா முதல் இந்த மாதிரிதான் இருக்கு, நீங்க எவ்வளவு சோகமா பேசுறீங்க அதனாலதான் அப்படி கேக்குறாங்க அவங்க. முதல் நேரா வந்திருக்கீங்க, நல்லா உற்சாகமா பேசுங்க சரிங்களா?
3: சரிங்க.
0: உங்களுக்கான பிஜிஎம் கொடுத்துடலாமா?
3: கொடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களாம்மா?
1: பூங்காற்று புதிதானது அந்த
2: என்ன ஆச்சு? அதாவது ரெண்டு பெரிய நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, ஒரு க்ளூ வேற கொடுத்தாச்சு. முயற்சி பண்றீங்களா? நல்ல பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நன்றிமா, நன்றி. அழகா முயற்சி செஞ்சாங்க. முதல் நேயரா வந்து அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம்னு சொல்லிட்டாங்க. வழிவிட்டதோட நேயர் வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
3: யார்,
0: எங்கிருந்து பேசுறீங்க?
2: விக்னேஷ். முதன்முறையா நிகழ்ச்சியில பேசுறீங்களா?
3: ஆமா மேடம், நீங்க ரேங்க் எடுத்துருக்கீங்க.
2: ஓ சரி, நம்ம நிகழ்ச்சிகள்லாம் விரும்பி கேப்பீங்களா? என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: சோங் போடுற பாட்டு கேட்பேன்.
2: என்ன பதில்? சரி, உங்களுக்கான பிஜிஎம் கொடுத்துடலாமா? இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான தயாரா இருக்காங்க, பிஜிஎம் கொடுத்துடலாம்.

0: எளிமையான பிஜிஎம் உங்களுக்காக கொடுத்தாங்க, ஈஸியா சூப்பரா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேனே. இன்னொரு முறை முயற்சி பண்றீங்களா, கேக்குறீங்களா?
1: கேக்குறேன்.

0: ஐயா கேட்டிங்களா?
1: இப்ப
0: கரெக்டா பாடிடுவீங்க பாருங்க, இப்ப பாடுங்க.
2: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும்.
3: பிளான் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நீர் இருக்கு ஓடும் ஓடே நீயோ நான் அல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்.
4: ஊருக்கு புதுசா முல்ல
0: இல்லையா? இல்ல, ரொம்ப அருமையான முயற்சி பண்ணீங்க, நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு நேரம் நான்
3: ரொம்ப ஃபீல் பண்ணீங்க.
0: நேரம் 4:10 ஆயிடுச்சு. நேரத்துல இனிப்பில் இணையக்கூடிய நேயர்
3: வருக வணக்கம்.
5: வணக்கம், ஜெய்.
0: எல்லாருக்குமே வந்து கேட்டுட்டே இருக்காங்க, சரி அனைவருமே நலமா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட சொல்லுங்கயா, உங்களுக்கான பீஜம் கொடுத்துடலாமா?
6: வணக்கம் மேடம், நான் ஐஸ்வர்யா பேசுறேன்.
0: வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு நேயர் வந்து இணைப்புல இருக்காங்க, பீஜம் கேட்டுடலாமா?
6: கேட்கலாம் மேடம்.
0: ஐஸ்வர்யா எங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுரையில இருந்து.
0: சரி, உங்களுக்கான பீஜம் கேட்டுடலாமா?
6: கொஞ்சம்
0: கண்டிப்பா உங்களுக்காக எளிமையான ஒரு பிஜிஎம் தான் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: முன்னாடி ஒரு பீஜியம் போச்சு இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சா அந்த பாட்டு வேணா பாடுறீங்களா? ஒரு நேரு கேட்டோம்ல. சரி, மீண்டும் ஒரு முறை கேளுங்கம்மா, சரிங்களா?
2: ஓகே.

0: கேட்டீங்களா? கண்டுபிடிச்சாச்சா?
1: இல்ல, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுங்க, ட்ரை பண்ணி பாக்குறேன்.
0: இல்லம்மா, இந்த இது வந்து
2: தலை வெடிச்சிருந்தா துணி
0: பிளே பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிறது தான் கேமு. அதனால நீங்க நாளை மறுபடியும் முயற்சி செய்யுங்க, நம்ம அப்படி அடுத்த நேருக்கு வழி விட்டுலாம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வந்து ஆட்டக்களம் தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு வந்து என்ன நம்ம கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்,
3: விட்டதை புடிங்க,
0: அதான் விளையாண்டுட்டு இருக்கோம். அது விளையாடுறதுக்கு அடுத்த
2: நேரம் காரக்குடி பஸ் எப்போ வரும்னு காரக்குடியில
0: அது விளையாடுறதுக்காக அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
4: தங்கவேல் சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்துமா.
3: முதல் பாட்டு சூப்பரா பாடிட்டீங்க, இப்ப அடுத்து கேட்க போற பாட்டை நல்லா பாடிறீங்களான்னு கேட்போம். உங்களுக்கான பிஜிஎம் இதோ
4: ஓடுங்கம்மா.

0: தங்கவே இல்லையா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு இடைக்கால பாடலம்மா இது, கண்டுபிடிக்க.
0: அதுவரை சூப்பரா கண்டுபிடிச்சிங்க, இடைக்கால பாடல் தான் பாடுறீங்களா?
2: மக்கள்லாம் வேணாம்.
1: அதான் ஒரு பாட்டு நான் படிச்சிட்டேனாமா.
0: ஓ, அதுவே போதும். சரிங்க, அழகா பாடுனீங்க, ஆனா கொடுத்த பாட்டை பாடல. சரி, இப்ப வந்தமைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், விட்டத புடிங்க.

0: அப்படின்னு சொல்லி விளையாடிட்டே இருக்கோம். நேயர்கள் ரொம்பவே அழகா முயற்சி பண்றாங்க இல்லையா?
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: விட்டதை பிடிக்கணும்னா வந்து இணைப்பு கட் ஆயிடுச்சுமா? ஜெயகந்தபுரத்துல பாலசுப்ரமணியன்.
0: சரிங்க, இப்ப முயற்சி பண்ணுங்க சரிங்களா?
2: சார் போடுங்க
0: உங்களுக்கான பிஜிஎம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஜானகியம்மாவும் எஸ்பியம்மான்னு நான் அருகே வரும் நேரத்திலே. சோழையம்மா படத்துல உள்ள பாட்டு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அதோட முதல் வரியை கண்டுபிடிச்சிங்களா?
1: முதல் வரியா? இப்ப கண்டுபிடிச்சலாம். இன்னொரு தடவை பொறுங்க.
0: விட்டதை பிடிச்சிங்க, இருந்தாலும் அந்த முதல் வரியோட சேர்த்து அப்படி பாடினீங்கன்னா இனிமே நல்லா
1: இருக்கும். இப்பவே பாடிடுறேன், இப்பவே பாடிடுறேன்.
0: கண்டிப்பா இதோ உங்களுக்காக.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: குபுர கோயில் சேவலை பார்த்து படிக்கிறது பாட்டு.
0: அருமை அருமை
1: நீயும் பதில் சொல்லுங்க. நன்றிமா,
0: நன்றி. இணைப்பு வந்தமைக்கு. நேயர் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வர நேயர்களுமே கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: நேரம் 4:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.

வசந்த் அண்ட் கோ. 8-300-37-57

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன கேம்
3: விளையாண்டிருக்கோம் அழகா வந்து பாடிட்டே இருக்காங்க, சூப்பரா. அடுத்த இணைப்பில் வர நேயர் வந்து பாடுறாங்களான்னு கேட்டுவோமா. அவருக்கு வணக்கம்.
4: சொன்ன வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை, மீண்டும் ஒரு முறை சொல்.
2: விட்டதை புடிங்கதான் விளையாண்டு இருக்கோம். அடுத்தது விளையாடுறதுக்கு யார் வராங்க?
3: நேயர் வந்துட்டாங்க.
2: வணக்கம்.
3: வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் ரொம்ப சூப்பராக விளையாடிட்டே இருக்காங்க. அடுத்து விளையாடுறதுக்காக நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யாரு?
3: இதை அப்படியே திருப்பி பாடிட்டு போயிடக்கூடாது, சரிங்களா?
5: இல்லப்பா, இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். பழைய பாட்டா போடுங்க, பூஜை பாட்டா, அப்புறம் உள்ளதை விட்டு விட்டு தோத்துட்டு போக வேண்டிய.
2: இல்ல, நீங்க விட்டதை பிடிக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாம். உங்களுக்கான பிஜிஎம் கேட்டறலாங்க.
5: பழைய பாட்டுல போடுங்கப்பா.
3: கண்டிப்பாங்க ஐயா, உங்களுக்கான பிஜிஎம் வந்து வந்துட்டே இருக்கு. ஒரு பழைய பாடல் வந்து உங்களுக்காக தேர்ந்தெடுத்து

0: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: செந்தாளம் போதில் வந்தாடும் அந்த பாட்டாப்பா?
0: இல்லீங்களே.
2: செல்லம் நோட செல்லம்
0: கண்டுபிடிக்க முடியலையா? இடைக்கால பாடல் தான் இதுவும். இருந்தாலும் அருமையா முயற்சி பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நேரம் 4:24 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்
3: அனைவருக்கும்.

0: இனிய மாலை வணக்கம் சொல்வது ராமச்சந்திரன் பேசுறேன்.
1: தத்தனீர்ல
0: நலம்.
1: சரி, உங்களுக்கான பீஜியம் கொடுத்துடலாமா?
0: கேட்கலாம்.

0: கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடடா, ரொம்ப அழக பாடியும் காட்டிட்டீங்களே.
1: நன்றி. சொல்ல உனக்கு வார்த்தையில்லை, எனக்கு
2: கண்டிப்பா நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா வந்து இடையில இருந்து நம்ம போடுறோம், ஆனா அதையும் சூப்பரா கண்டுபிடிச்சு பாடிட்டாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வர நேயர்களும் முயற்சி செய்வாங்கன்னு நம்பலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டலாம் ஒரு சிறிய விளம்பரம். அடுத்தடுத்து நேயர்கள்,
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நிறையா நேயர்கள் வந்து வரிசையாக கால் பண்ணி கரெக்டான பதிலும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து?
1: இளவம் பஞ்சுங்கிற ஒரு மரத்தில் போய் தானே உட்காருமா?
0: கேட்டுடலாமா? வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அருணாமா, உங்களுக்கான பிஜிஎம் கொடுத்துடலாமா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மாநகர காவல்காரன் படம், வள்ளிக்கார சொந்த ஊரு
2: சண்டித்தனம் செய்யலாமா குதிரை அப்படியா பாடு பாடு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கண்டுபிடிச்சு வெற்றியாளரும் ஆயிட்டீங்க, நன்றி. இனிப்பு வந்ததுக்கு அடுத்து இணையக்கூடிய நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். சொல்வது யார்?
3: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
2: ஐயா
3: சொல்லுங்க.
2: சரி, உங்களுக்கான பேஜியம் கொடுத்துடலாமா?
0: உங்க இணைப்பு சரியா இல்ல, நீங்க பேசுறது கொஞ்சம் வந்து விட்டு விட்டு கேக்குது.
2: கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? இணைப்பு வந்து விட்டு விட்டு கிடைக்குதுங்க ஐயா. முயற்சி பண்ணுங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: அப்படி அடுத்த நேருக்கு நம்ம வழிவிட்டலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: ராமேஸ்வரத்துல இருந்து ரவி.
0: சரிங்க ஐயா.
2: ஐயா வானொலி பக்கத்துல இருக்கீங்களா? கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
4: வெளியா
2: பாட தயாரா இருக்கீங்க அப்படித்தானே?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கொஞ்சம் லென்தா போடுங்களா?
0: கொஞ்சம் லென்தா.
2: சரி மீண்டும் ஒரு
3: முறை கேளுங்க. நான் எங்க கட் பண்ணி விட்டேன்?
2: அவர் கட் பண்ணலையா? கேளுங்க, மீண்டும் ஒரு முறை கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இறைச்சலா இருக்கு.

இறைச்சலா இருக்கீங்களா? சரிங்கய்யா, நல்லதா இருந்தாலும் அழகா இணைப்புல வந்து முயற்சி பண்ணீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. மீண்டும் நாளைக்கு வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? நன்றி. இப்போ வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைப்போம் நேயர்களே.

நேரம் மாலை 4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
2: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மென்ட்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
2: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
2: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
2: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
3: நேரம் 4:37 ஆயிருக்க இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர்கள் ரொம்பவே உற்சாகமாக இணைந்திருப்பது ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து விளையாட நேயர் காத்துட்டே இருக்காங்க.
4: அம்மா, தாயே, அம்மா,
5: இந்த வந்துட்டேன்னு சொல்றயா? எந்த நேயர் வந்திருக்காங்க? வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம்.
6: சாந்திமா,
3: ஒரு சின்ன உதவி செய்யணுமே. நீங்க
5: இப்பதான் வந்திருக்காங்க, அதுக்குள்ள போதுமா? உங்களுக்கான பீஜியம் இதோ.

0: முடிச்சிருப்பாங்க சூப்பரா. சொல்லுங்கம்மா.
1: நினைக்கிறேன்
0: மீண்டும் ஒருவரை கேளுங்கம்மா, கேட்டுட்டு முயற்சி பண்ணுங்க சரிங்களா.

0: இந்த முடிகிற இடத்துல அப்படியே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே.
1: எது சம்பந்தம் இருக்கு, ரெண்டுக்கும் எது சம்பந்தம் இருக்கு மாதிரியே எனக்கு
2: தோணுது. தெரியல
0: இனமா, தெரியலையா, கண்டுபிடிக்க முடியலையா?
2: மத்தவங்களும் வரதெல்லாம் ஈஸியா இருந்தது, எனக்கு கஷ்டமா போச்சு.
0: அங்கதான இருக்கு ட்விஸ்ட். எல்லாருக்கும் வரும்போது நம்ம பாடிட்டே இருந்தோம், இப்ப நமக்கு வரும்போது
2: தெரியல.
0: குழுவா ஒரு டீமா இருந்து சூப்பரா முயற்சி பண்ணி

0: சொன்னீங்க, இது வந்து ஒரு காதல் தேவதை அப்படிங்கிற ஒரு
1: இந்த
0: அழகான
1: ரத்தவரி,
0: பாடல் தான்.
1: ஏ இந்த
0: ஓ,
1: ரத்தவரி.
0: இதே மாதிரி அடுத்தடுத்து வர நேயர்கள் வந்து முயற்சி செய்யறாங்களான்னு கேட்டுலாம். நேரம் 4:39 ஆயிற்று. நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயர்
2: வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம் சொல்றது யாரு?
2: பொட்டக்கடையிலிருந்து புஷ்புலதா பேசுறேன்.
3: சரிம்மா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
0: உங்களுக்கான பிஜிஎம் கேட்கலாம். உங்களுக்கான பிஜிஎம் இதோ
2: சொல்லுங்க.

0: பூ மாமா தள்ளாடும் தண்ணியில
1: இணைப்பில் வந்தமைக்கு நேரம் 4:40 ஆயிடுச்சு. நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு? விட்டதை பிடிக்க வந்துட்டாங்களா, பாடுறாங்களான்னு கேட்டுலாமா? வருக, வணக்கம்.
2: வணக்கம்
3: எல்லாருக்கும். மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் சொல்றீங்க?
3: மதுரை காமராஜபுரத்துல இருந்து முனீஸ்வரி
4: பேசுறேன்.
3: நலம் நலம் அறியா அவள்.
2: இங்கேயும் எல்லாருமே ரொம்பவே நலமா இருக்கும். சரி, உங்களுக்கான பிஜிஎம் கொடுக்கலாமா?
3: விட்டதை பிடிக்கணும்னா ரெண்டு பாட்டு மூணு பாட்டு தெரியும், ஆனா எனக்கு இன்னும் ஒரு பாட்டை கொடுங்க.
2: உங்களுக்கான பாட்டு தான், உங்களுக்கான பிஜிஎம்.

0: நீங்க கேட்ட மாதிரியே கொஞ்சம் கூட போட்டாச்சு. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: தெரியல, விட்ட பாட்டு இல்ல, ரெண்டு பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடவா?
1: அடுத்த நேயருக்கு கொடுத்த பீஜியம் வந்து சூப்பரா
0: கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: சரி, இவங்களும் வெற்றி பெற்றுட்டாங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: GRT Jewelers in இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: Yeah, Akashvani, that's lit.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் ஆட்டக்கலம் தாங்க விளையாண்டுட்ருக்கோம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கும் நிறையா நேயர்கள் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரப்போகிற நேயர்
1: பக்கத்தில் அடிக்குது,
0: என்ன அடிக்குது? சரி, அப்படி நேயர்கிட்ட பேசலாம். வருக வணக்கம்.
2: நேயர் வந்து இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்கிறது யாரு? முனிச்சாலையில இருந்து கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. இந்திராமா,
3: என்ன
0: பேசலாமே? சரி, உங்களுக்கான பிஜிஎம் கொடுத்துடலாமா? உங்களுக்கான பிஜிஎம் இதோ.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு தரம் போடுங்க.
2: மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: புது புது
0: அர்த்தங்கள்.
2: படம் முக்கியம் இல்ல, பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க, பாடுங்க.
0: அப்படி இன்னொரு சேர்த்து பாடலாமே.
1: நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி.
2: அருமை அருமை அருமை. அருமையா பாடிட்டாங்க. நல்லா
0: சைலண்டா வந்தாலும் ரொம்ப சூப்பராவே
2: பாடிட்டாங்க இல்லையா? சரியா, இதே மாதிரி அடுத்தடுத்து வர நேயர்களுமே பாடுறாங்களான்னு கேட்டுலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கவிதா பேசுறேன்.
0: எங்க இருந்து?
1: மதுரை. மதுரையில இருந்து கவிதா.
0: சரிம்மா, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா? பிஜிஎம் உங்களுக்கான பிஜிஎம் இதோ.
2: பிஜிஎம் கேக்குறீங்களா?

0: சூப்பரா பாடிட்டீங்களே, நன்றி நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. அதாவது டெய்லி வந்து மாலை 5:02 வந்து ஒளிபரப்பாக கூடிய ஆட்டக்கள கேட்டீங்கனாலே இந்த பாட்டு. சரி, நன்றி சொல்லியாச்சு. அடுத்ததான் இனிப்பில் வரக்கூடிய நேயர்.
1: வணக்கம்.
2: மாலை
1: வணக்கம் சொல்றது யாரு? சரி, உங்களுக்கான பிஜிஎம் கொடுத்துடலாமா? உங்களுக்கான பிஜிஎம் இதோ.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இப்ப
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஒரு பிஜிஎம் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்பணும். சரி, இன்னொரு கேக்குறீங்களா?

0: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அம்மா தாயே அம்மா
0: வந்துட்டேன். நாங்களுமே இந்த கிளம்பிட்டோம், அதாவது கிட்டத்தட்ட நிகழ்ச்சி வந்து நிறைவு பகுதிக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் வந்து ரொம்பவே சூப்பரா பங்கு பெற்று முயற்சி அழகா பண்ணாங்க. பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த மற்றும் கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்குமே நன்றிகளை. விடைபெறுவது வந்து நான் சுபத்ரா தேவி,
2: ஹரிணி மற்றும் அழைப்புகள் ஒருங்கிணைப்புல நமக்கு உதவி செய்த முத்துக்கருப்பன்.
0: தொழில்நுட்ப உதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயபால் சார் அவங்க தான், அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம்.

0: இணைப்பில் நமக்கு உதவி செய்த முத்துக்கருப்பன்.
1: தொழில்நுட்ப உதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயபால் சார் அவங்க தான். அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு பாடலை கேட்டு இணைந்தேருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
3: This is Dr. Chandramohan, Director of Surgical Gastroenterology at Madras Medical College. To quote Nelson Mandela, it is always seems impossible until it is done, that is to stop the habit of using drugs. We must keep working together until it is done. Please say no to drugs.

0: இன்னும் சில நூல்களை தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதிஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவிற்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வளம் வர இருக்கிறது ஒரு தாயின் சபதம் திரைப்படத்தில் இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து.

0: மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா,
1: ஒரு மணிக்கு வரும் மதியம்.
0: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா.
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது குரு திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சிகள் பாடல் வருகிறது பருவராகம் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது, நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் இருந்து.

0: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது அடுத்த வாரிசு திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது பிரியா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது மௌனராகும் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் क्वेश्चंस வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன क्वेश्चनலாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
3: தொடர்வது மாலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
4: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பிற்கு

0: இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் தயாரா என்று திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தவிக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது 2வது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின்

0: 10% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் மாலை 6:05. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய மாலை நேரத்தில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்களாய் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களுடன் இணைந்திருந்தீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று எமது பண்பலையில் தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து 6:30 அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி வளமர காத்துக் கொண்டிருக்கிறது. 7 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சியாக வளமர காத்துட்டே இருக்கு. 8:30 அறிவியல் மின்னல். எங்கும் ஏஐ, எதிலும் ஏஐ. விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி நேயர்களோட கடித வழி நிகழ்ச்சியாக வளமர காத்துட்டே இருக்கு. 9:00 இரவு 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம் சென்னையஞ்சலாக.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: கேளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வானம் தன் நிறங்களை மாற்றிக்கொள்ளும் அந்திசாயும் வேலை. மாலையின் அழகை மேலும் அழகாக்க இனிய இசையால் மேலும் மெருகூட்ட காற்றலைகளில் பாடல் பூக்களால் பூக்க காத்திருப்பது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்க போற முதல் பாடல்

நானவனிலை திரைப்படத்திலிருந்து காற்றலைகளில் பாடல் கேட்டு முடித்த நேரம் மாலை 6:37. அடுத்த பாடலாக கேட்கலாம். சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியில் போக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் புலிவால் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

நேரம் 6:50 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க அந்தி பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சூப்பரான பாடல்களாக கேட்டுட்டே இருக்கும் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில். அந்த வகையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வாழ்த்துக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 6:55 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது டிசி திரைப்படத்தில் இருந்து.

0: online.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
2: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
2: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
2: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
2: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது ஜனநாயகன் திரைப்படத்தில் இருந்து.

0: நமக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது ஆண் பாவம் பொல்லாத திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடல் வருகிறது வித் லவ் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடல் வருகிறது ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது. புஷ்பா 2 திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் பாடல் வருகிறது மதராசி திரைப்படத்திலிருந்து.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது தசரா திரைப்படத்திலிருந்து.

இன்றிரவு 8:05 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி வளமர காத்துட்டே இருக்கு. அதுக்கு குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக குழந்தைகளும் 25 30 171 மற்ற எல்லா குழந்தைகளும் வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு அதற்கும் முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கற்பித்தல் பணி ஒரு கலை என்று அமைச்சர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்றல் மற்றும் கற்பித்தலில் தேசிய கல்விக் கொள்கை எவ்வாறு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் திரு ஜெயந்த் சௌத்ரி அந்த கட்டுரையில் எழுதியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து

அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தமிழக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றி அமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் அட்டகம் உள்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கைரோவில் நவம்பர் 2 தொடங்கி 8 வரை நடைபெற உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. சிறகுகள் இருந்தால் மட்டுமே பறக்க முடியாது, பறக்க முடியும் என்ற நம்பிக்கையும் வேண்டும். வாழ்க்கையில் சில மாற்றம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்று எடுக்கும் ஒரு முயற்சி நாளைய வாழ்க்கையே மாற்றிவிடலாம். தோல்வியை பார்த்து நின்று விடாதீர்கள், அதை தாண்டி செல்லும் ஒவ்வொரு அடியும் உங்களை உங்கள் கனவுகளுக்கு இன்னும் அருகில் அழைத்து செல்லும். அதனால் கனவு காணுங்கள், நம்புங்கள், முயற்சி செய்யுங்கள், உங்கள் சிறகுகளை விரியுங்கள் என்ற சிந்தனை வரிகளை கூறி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைவது சுபத்ரா தேவி. நிகழ்ச்சியில குழந்தைகள் பங்கு பெற்று உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். குட்டி குட்டி கதைகள் சொல்லலாம்.

திருக்குறள் அப்புறமா ரைம்ஸ் எல்லாமே சொல்லலாம். அப்படி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு பட்டாம்பூச்சி லைன்ல காத்துட்டே இருக்காங்க. யாரு இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். இனிப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்ததா ஒரு குழந்தைய சந்திக்கலாம். அதற்கு முன்னதாக கேட்டு விடலாம் ஒரு பாடல்.

0: நேரம் 8:12 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள். உங்கள் கனவுகளுக்கும் உங்கள் நம்பிக்கைக்கும் உங்கள் அழகான எதிர்காலத்திற்கும் இசையோடு சிறகுகள் கொடுக்க வளம் வந்துட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. இப்ப அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக இனிப்புல ஒரு பட்டாம்பூச்சி காத்துட்டே இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? அஜித் பாண்டி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா? சரி, நம்ம நேயர்களுக்காக இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றீங்க?
1: ஒரு காலக்கோடு
0: சொல்லுங்க.
1: 1912 தன்னாட்சி.
0: என்னாச்சு, மறுபடியும் சொல்றீங்களா? வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தை பத்தி சொல்லுங்க. திருக்குறள் சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்றீங்களா? சீக்கிரம், நேரம் போயிட்டே இருக்கு இல்லையா? என்னாச்சு அஜித் பாண்டி? சரி, உங்களுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம் சொல்லுங்க. ஜனநாயகன்ல இருந்து. உங்களோட இணைப்பு வந்து சரியாவே கிடைக்கல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைவும் ஒரு பாடலை தொடர்ந்து.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார வந்த

0: எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயிர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும்.
1: எத்தான் நந்து வரா கேட்ட எல்லாம் கண்டு வரா. நான் வெளியே ஒண்ணு போட்டு சுருட்டி வரா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக இணைப்புல ஒரு குழந்தை காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கொடுக்கலாம்? அமரன் படத்துல இருந்து பாடல் கொடுத்துடலாமா? இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்பவே அழகா சொன்னாங்க. அவங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. அமரன் திரைப்படத்திலிருந்து இது பாடல்.

ஆகாஷ்மணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் வளம் வந்துட்டே இருக்கு. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி, அதாவது குழந்தைகளோட மழலை மொழியை கேட்கறதே ரொம்பவே ஒரு ஆனந்தமான அனுபவம் இல்லையா? அதுவுமே நம்ம எஃப்எம்ல கேட்கறது அப்படின்னா இன்னுமே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்காக குழந்தைகள் வந்து பங்கு பெற்று, நிறைய குழந்தைகள் வந்து பங்கு பெற்றாங்க, சூப்பரா பேசினாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து குழந்தைகள் வராங்களா அப்படின்னு கேட்கலாம் ஒரு பாடலை தொடர்ந்து.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த குழந்தைகளுக்கும் மற்றும் கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களை, நிறைவான பாடலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் இயங்கும் ஏஐ எதிலும் ஏஐ, விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
3: நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் அப்படின்றது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அனைத்து வகையான நிலைப்பாடு. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டாலே நாம் இந்த உலகை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது உண்மை. கற்காலம் தொடங்கி பல புரட்சிகள், தொழில் ரீதியான வளர்ச்சிகளை நாம் சந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது சமீப காலமாக மொத்த உலகையும் புரட்டி போட்ட ஒரு புரட்சியாக கருதப்படுகிறது. எது எடுத்தாலுமே நம்ம ஒரு ஏஐ, அதுக்கு ஒரு மாற்றாக கூட வந்து சொல்லலாம், மனிதன் வந்து ஒரு 3 நாட்களாக செய்யக்கூடிய ஒரு வேலையை வெறும் 3 வினாடிகளில் செய்து முடிக்கக்கூடிய அவ்வளவு அபரிதமான ஒரு ஆற்றலை மனிதனே உருவாக்கி கொடுத்து அது செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற ஒரு பெயரையும் வைத்து கொண்டுள்ளான் அப்படின்றது உண்மை.

0: சரி, இந்த ஏஐ அப்படின்ற இந்த வரவு இது நிறைய நன்மைகளையும் நமக்கு கொடுத்துருக்குது. எந்தெந்த துறைகளில் இதனுடைய அந்த ஆக்கிரமிப்பு வந்து வியாபித்து இருக்கின்றது அப்படின்ற ஒரு பல கோணங்களை நம்ம யோசித்தாலும், இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த ஏஐ எப்படி வளர்ச்சி இருக்குது, இந்த ஏஐ எவ்வாறு வந்து செயல்படுத்தப்படுகின்றது, இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்மோட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள நிலையத்திற்கு வந்திருக்கிறார் விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திரு பிரேம் சங்கர் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: இப்போ இன்றைய காலங்களில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஏஐ மாறிடுச்சு. இப்போ இந்த ஏஐ துறையில் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்கேன், உருவாகி இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரத்யேகமான படிப்புகள் இருக்கும் இல்லையா? இப்போ முன்னாடி பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ்னு உருவாச்சு. இப்போ ஏஐக்காகவே தனியாக பிரத்யேகமாக பல கல்லூரிகளில் வந்து பாடத்திட்டங்களே உருவாயிருக்கு. இந்த துறைகளில் வந்து மாணவர்கள் பயணிக்கணும் அப்படின்னா எந்த துறை சார்ந்த படிப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம்?
1: இல்லை, இதில் வந்து மக்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி வந்து எல்லா பெற்றோருமே நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, என் பையன் வந்து படித்து முடித்ததும் ஒரு நல்ல சேலரிக்கு உடனே வேலைக்கு போகணும், அப்போ இன்றைக்கி வந்து ஃபீல்டு வந்து ஏஐ இந்த செயற்கை நுண்ணறிவில் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஏஐ அப்படிங்கிற ஒன்று மட்டும் டெவலப் ஆகலை. அப்போ எல்லா துறையிலையும் ஏஐயுடைய தாக்கத்தினால எல்லா துறையுமே தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கணிப்பொறித்துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கணும், இல்லை ஒரு வெப்சைட் தயாரிக்கணும், இல்லை நம்ம மொபைலுக்கே ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளாக உட்காந்து அந்த முழு கோடையும் நம்ம உருவாக்க வேண்டியதில்லை.
0: சரி,
1: நமக்கு வந்து அந்த கோடை பற்றிய ஒரு சின்ன புரிதல் இருந்தால் போதும். நான் ஒரு லைன் எழுதுனேன் அப்படின்னா, அந்த செயற்கை நுண்ணறிவு என்ன கண்டுபிடிக்கணும்னா, நீ இந்த லைனை தான் எழுதுறேன்னா, இதுக்கு அடுத்து நீ என்ன 10 லைன் எழுத போகிறங்கிறத அதுவே எழுதுது,
0: கண்டுபிடிச்சிருது.
1: அப்போ நமக்கு வந்து அந்த வேலை வந்து எளிதாகுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த இடத்துல 10 டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா, 4 டெவலப்பர் வச்சே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால ஒரு 6 டெவலப்பருடைய வேலை வந்து அந்த இடத்துல தேவைப்படலை. அப்போ இந்த துறை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முன்னேறுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 மாதம் எடுத்துக்கோங்க இந்த ஆப்பை டெவலப் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ 10 நாள் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு கம்பெனியுமே என்ன ஆக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிது புதிதாக இன்னும் வேகமாக வந்து அவங்களுடைய வேலையை வந்து கூட்டுவாங்க.
0: சரி,
1: அப்போ உற்பத்தி கூடும். அப்போ துறை வந்து என்னாகும் அப்படின்னா, வேகமாக வளர்ச்சிக்கு வரும். ஆனால் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் பிள்ளை ஏஐ கற்றுக்கிட்டால் தான் பெரியால் ஆக முடியும், அப்போ ஏஐ படிக்க வைக்கணும்,
0: சரி
1: அப்போ நேராக வந்து ஏஐ கோர்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு. நீங்கள் அப்படி போனோம் அப்படின்னா யாராலையுமே வந்து முழுமையாக ஏஐலாம் படிக்க முடியாது.
0: இப்போ யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ்டு கோர்ஸாக ஏஐ வச்சுருக்கா?
1: இருக்குது.
0: சரி,
1: இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்கில் வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கோர்ஸ் கொண்டு வர்றாங்க, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றாங்க, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு.
0: ஓஹோ,
1: இன்னும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இதை பற்றி வந்து முழுசாக படிக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த கணிப்பொறி அறிவியலில் இருக்கக்கூடிய பேசிக் சப்ஜெக்ட்ஸை படிக்கணும். அது படிக்காமல் இதை நேரடியாக நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, நீச்சல் தெரியாமல் நேராக நான் வந்து 8 அடியில் குதிப்பேன் அப்படிங்கிறது சமம்.
0: சரி,
1: அப்போ நம்ம நீச்சலை கற்றுக்கிட்டு தான் ஒரு 8 அடிக்கு தைரியமாக நம்ம போக முடியும் அப்படிங்கிறது. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்குது நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸை நேரடியாக படிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டால், அந்த பேசிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த
0: அடிப்படை
1: ஃபண்டமெண்டல் வந்து வேணும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இது நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணதை வச்சு, நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு. இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, இல்லை பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா, மொதல் வந்து இன்னைக்கு தேதியில் +2 முடிச்சு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து என்ன மனநிலை அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அங்கே என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எதை பற்றி படிக்க போகிறோங்கிறத பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் தான் வருவாங்க. ஏன்னா பெற்றோர் தான் சேர்த்து விட்றாங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கான புரிதல்ங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ உதாரணத்துக்கு எல்லா மாணவர்களையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது இதை பற்றின ஒரு தெளிவான புரிதலில் அவங்க 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்து அந்த துறையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த படிப்பு தான் படிக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க தேர்ந்தெடுத்த துறைக்கும், கல்லூரியில் வரும்போது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: அந்த நேரத்தில் பெற்றோருடைய மனநிலையாக இருக்கலாம், இல்லை இந்த மாணவனுடைய மனநிலையாக இருக்கலாம், அந்த 12ஆம் வகுப்பில் அவங்க எடுத்த மதிப்பெண்ணும் என்னுடைய முடிவாக இருக்கலாம். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் மொதல் ஒரு புரிதல் கொடுப்போம், நீங்கள் வந்து இந்தந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் போகலாம், உங்களுக்கு இதற்கான துறைக்கெல்லாம் நீங்கள் போகலாம். அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் அப்போ நம்ம ஒரு துறைக்கு போகணுன்னா என்ன படிக்கணும், அதுக்கடுத்து என்ன படிக்கணும். அப்போ நான்

0: வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக படிக்க போகிறேன்னா அதுக்கான அடிப்படை சப்ஜெக்ட் வந்து இதில் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கும். அப்போ அவங்க ஒரு பிஜி படிக்கும்போது அதை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக எடுத்து படிக்கணும். டேட்டா சயின்ஸ் நான் எடுத்து படிக்கிறேன், இல்லைனா அதுக்கான கோர்ஸே இன்றைக்கி நிறையா ஆன்லைன்லேயே வந்துருச்சு, வெளியவுமே இருக்குது, அப்படி படிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏஐ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த ஒரு இதுக்கு போயிடலாம், அப்படி ஒரு எதிர்பார்ப்போட படிக்கிறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்தே வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இவங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே வர்றது, 2வது பேட்ச் வெளியே வர்றதே வந்து இப்போ தான் வந்திருக்கும். அப்போ இது இன்னும் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய தாக்கத்தை இனிமேல் தான் தெரிய வரும். இதை முழுமையாக படித்து வர்றவங்க எப்படி வர்றாங்க? என்றைக்குமே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத மட்டுமே படித்து வர்றவங்களுக்கும் வேறு துறையில் இன்ஜினியரிங் படித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு பார்ட்டாக படித்து வேலைக்கு வர்றவங்களுடைய அந்த
1: எஃபிகசி எப்படி இருக்கும்,
0: அந்த நாலேஜுமே வந்து வித்தியாசப்படும். கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டுமே இது இப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் எதை படித்தா வேலைக்கு போகலாங்கிறத தெரிஞ்சு படித்து வேலைக்கு போகிறவங்க வந்து வேகமாக போயிடுறாங்க. அப்போ அதுதான் அந்த ஏஐ பற்றின அந்த புரிதல், அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து இன்னும் வரல. இப்போ என் பிள்ளைங்க வந்து ஏஐ படிக்கணும், இல்லை இந்த மாணவர்களே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த ஃபோனில் சாட் ஜிபிடியில் வச்சு பண்ணுறாங்க, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி தான் அது இருக்கும்னு நினச்சி வந்துடுறாங்க. ஆனால் உண்மையான ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிப்பு வந்து அப்படி கிடையாது, அது வேற இது வேற, அதுக்கான புரிதல் வந்து இன்னும் வரல.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ அப்படின்னாலே ஏதோ ஒரு பயங்கரமான உயரிய ஒரு சொல் மாதிரி, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய நிறுவனங்களில் தான் அதனுடைய பயன்பாடுகள் இருக்கும், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் இருக்கும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் தான் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரியா அப்படின்னு ஒரு முதல் கேள்வி. அடிப்படையான இப்போ இந்த குடிசை தொழிலேருந்து கூட ஆரம்பிக்கலாமே, இந்த தொழில்கள்லையும் இந்த ஏஐயோடைய பங்கு இருக்குதா? அது ஏதாவது இப்போதைக்கு தயாரிப்பு இல்லை, அது வந்து அதனுடைய ஆக்கிரமிப்பு வந்திருக்குதா?
0: முதல் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும், பெரிய பெரிய தொழிற்சாலை, பெரிய பெரிய இடங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு சின்ன சின்ன இடங்கள்லையுமே அது வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கக்கூடியது நம்மளால் வந்து இந்த ஏஐ பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது. இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலைகளில் வந்து ஏஐ எப்படி பயன்படுத்துகிறாங்க, எந்த விதத்தில் இது வந்து உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லை வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, ஒரு மாலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடைகளுக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து பொருட்களை பூரா வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கான ஒரு காரணமும் இருக்கும், எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும், எந்த பொருளுக்கு அடுத்து எந்த பொருளை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு வியாபார யுக்தி இருக்கும். இது வந்து இது ஒரு டைப்பில் இருக்குது. அப்போ இதை நோக்கி தான் இன்றைக்கி மக்கள் போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எந்த பொருளோடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், எந்த பொருளுக்கான ஸ்டாக் வந்து எந்த நேரம் கூடும் அப்படிங்கிறதுடைய டிமாண்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸிப்பட்ட காரியம் கிடையாது. மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறதும் ஒவ்வொரு காலகட்டங்களில் மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, என்ன கலரில் மக்கள் விரும்புகிறாங்க, எந்த மாதிரியான வயதில் இருக்கவங்க என்ன பொருளை அதிகம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவால் தான். அப்போ இதை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் சாதாரணமாக வந்து இந்த ஏஐ பயன்படுத்திடுறாங்க. உதாரணத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த வருடம் தீபாவளிக்கோ இல்லை ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கோ நான் வந்து ஒரு பொருளை வந்து அறிமுகம் செய்யணும், இல்லை வந்து எந்த பொருளுடைய வருகையை வந்து அதிகப்படுத்தினா கடையில் வந்து சேல் அதிகமாகும், எந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு கடந்த ஒரு 5 வருடங்களாகவும் அவங்க வந்து அதோடைய ஒரு விற்பனையான ஒரு தரவுகளை வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஏஐ பண்ணிடும். இந்த பொருள் உங்கள் கடையில் அதிகமாக விற்கிது, இந்த பொருள் அதிகமாக விற்கிதுங்கிறதுக்காக அதை மட்டும் நம்ம வாங்கி வைக்க முடியாது, எந்த பொருள்னால அதிக லாபம் கிடைக்கிது, அந்த பொருள் நீங்கள் கம்மியாக வாங்கி வச்சாலே அதிக லாபம் ஈட்டலாம், எந்த வயதுடையவங்க உங்கள் கடையில் வந்து அதிக பொருட்கள் வாங்குறாங்க, நீங்கள் வந்து யாரை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும், எந்த மாதிரியான கஸ்டமரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சின்னதாக அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். இதையே நம்ம வந்து ஒரு சின்ன கடையில் வந்து பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு, ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பில் ஆரம்பித்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை வந்து அவங்களுக்கான தேவை முத வேணும், அதற்கான புரிதலும் வேணும். இப்போ நம்ம கடையில் வந்து எந்த பொருள் அதிகமாக விற்கிது அப்படிங்கிறத அவங்க வந்து முத பண்ண ஆரம்பிக்கணும், அதற்கான ஒரு ஆராய்ச்சி வந்து எடுக்கணும். ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இல்லை எனக்கு வந்து ஓடுற வரைக்கும் ஓடட்டும், எல்லா பொருளுடைய ஸ்டாக்கு நான் வந்து உட்காந்து கணக்கு பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட சூப்பர்வைசர்ஸ், ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய மேன் பவர் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை வந்து குறைச்சிடலாம். அதை குறைக்கும் போது அவங்களுக்கான சம்பளம் குறைஞ்சிரும். அப்போ நம்ம எந்த

0: பொருளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி கஸ்டமரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத அவங்க ஸ்டெப் எடுக்கலாம். அதுக்கு சின்ன கடைகளில் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க.
1: சரி,
0: இந்த ஏஐ பயன்படுத்தி எந்த பொருளில் வந்து அதிக லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க, எந்த பொருளுடைய இது வந்து கூடுது. அதுலேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு கஸ்டமருடைய பில்லை பார்த்தா ரெண்டு பொருள், இப்போ ஒரு 10 பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த செயற்கை நுண்ணறிவில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எந்த பொருள் வாங்கினா எந்த பொருள் சேர்ந்து வாங்குறாங்க, எந்த ரெண்டு பொருள் சேர்ந்து ஒரு பில்லில் வருது.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சமீபத்தில் நம்ம அந்த ஆன்லைன் ஆப்லாம் இருக்கு இல்லையா, சில தனியார் நிறுவனங்கள், இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருள் கூட ப்ளஸ்ன்னு போட்டு இது அதிகமான பெயரால் வாங்கப்படுகிறது அப்படின்னு அது ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இல்லையா,
0: கொண்டு வர்றாங்க. இது வந்து எப்படின்னா அதோடைய ஆராய்ச்சி தான். இப்போ உதாரணம் அப்படின்னா, ஒரு செல்ஃபோன் வாங்கினா செல்ஃபோன் வாங்கும்போது அதுக்கு அடுத்து சேர்த்து என்ன வாங்கும், அதோடைய கவர்ஸ் இல்லை ஒரு டெம்பர்டு கிளாஸ்ன்னு சொல்லி மேலே ஓட்டக்கூடியது. அப்போ இதுதான் அதற்கான சஜஸ்டட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி, ஃப்ரீக்வெண்ட்லி பையிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொண்டு வருவாங்க. அப்போ இந்த பொருள் வாங்கினா இந்த பொருள்லாம் சேர்ந்து வாங்குறாங்க.
1: சரி, இப்போ முக்கியமான நம்ம வந்து அறிவியல் ரீதியான ஒரு கேள்வியும் கேட்கலாம். இப்போ அந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஆப், இப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடியது எல்லாமே, இதெல்லாம் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்பிக்கை. இப்போ மனுஷங்களை நம்புகிறோமோ இல்லையோ, மிஷின் சொன்னால் சரியாக இருக்கும்ப்பா அப்படின்னு நம்புகிறோம். முன்னாடியெல்லாம் வந்து ஏடிஎம் போனோம்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோட்டை எண்ணுவோம். ஆனால் இப்போ எண்ணுறதில்லை, அது மேலே நம்பிக்கை வந்துருச்சு மக்களுக்கு. அப்போ இந்த நம்பிக்கை சரியானதானா, ஏஐ கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உண்மையானதா?
0: இல்லை, கண்டிப்பான முறையில் அது கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இந்த ஜிமினி இதாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் வரும்போது கீழேயும் சேர்த்து ஒரு சின்ன எழுத்தில் ஒரு வரி இருக்கும்.
1: ஆமாம், கொடுக்கக்கூடிய தகவல்கள்
0: வந்து அனைத்தும் உண்மை இல்லை.
1: ஆமாம்,
0: சாட் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக்ஸ்,
1: எஸ்
0: யூ கேன் வெரிஃபை ஒன்ஸ். அப்போ என்னென்னா, நம்ம கேட்குற விஷயங்களும் நம்ம கேட்கக்கூடிய அந்த வார்த்தை வடிவமைப்புகளும் தான் அந்த விடை வந்து சரியாக வருமா அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு, நாங்கள் படிக்கும்போது இல்லை ஒரு கணக்குகள் செய்யும்போது வந்து, கணக்கை வந்து முழுமையாக செஞ்சு அதோடைய விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை வந்து அப்படியே கொடுத்து கேட்போம்.
1: சரி,
0: நமக்கான விடை தெரியும், ஆனால் அந்த கணக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கேட்கும்போது இது விடையை தப்பாக கொடுக்கும். அப்போ ஒரு 4 விடையை கொடுத்து இதில் எது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அது தப்பான விடையை கொடுக்கும்போது நம்ம அதிட்ட இப்படி விடை வராதே, இந்த விடை வருமே அப்படின்னா, ஆமாம் நான் இந்த இடத்துல ஒரு தவறு செய்திருக்கேன், அப்போ இது வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் வரும். அப்போ நம்ம ஒரு சில ஸ்டெப்பு வந்து அந்த இடத்துல புரியல அப்படின்னா, இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான சரியான விளக்கம் வரும். அப்போ அது மொதல் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுக்கும் நமக்கான புரிதல் வந்து அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நமக்கு சரியான ரிசல்ட் வரும். ஆனால் இது வந்து ஒரு உதாரணமே என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஒரு புகைப்படம் கொடுத்து அந்த புகைப்படத்திலிருந்து ஒரு விளக்கம் கேட்குறோம், இல்லை வந்து அதற்கான ஒரு பதில் கேட்குறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த புகைப்படம் தெளிவாக இருக்கோ அதற்கேற்ப அதோடய பதிலும் தெளிவாக இருக்கும். உதாரணத்திற்கு, என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி வந்து என்னுடைய பையனுடைய டைம் டேபிளை கொடுக்குறாங்க. இந்த டைம் டேபிளை வந்து எனக்கு வந்து, அது வந்து சாதாரணமாக ஒரு பேப்பரில் ஒரு கருப்பு கலரில் எழுதி கட்டம் போட்டிருக்கக்கூடிய ஒரு டைம் டேபிள், இதை வந்து எனக்கு கொஞ்சம் பெருசுப்படுத்தி அழகாக தெளிவாக்கி கலராக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் உட்காந்து டேபிள் போட்டு அதில் ஒன்றொன்னா டைப் பண்ணி அதை அழகு பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் ஒட்டணும். அதை பண்ணாமல் சாட் ஜிபிடியில் கொடுத்து இதை எனக்கு கொஞ்சம் நீட்டாக மாற்றி கொடு அப்படின்னா, அது வந்து அந்த புகைப்படமுடைய கிளாரிட்டியை பொறுத்து அது பார்த்துட்டு ஒரு 2-3 சப்ஜெக்டுடைய அந்த டைமை மாற்றிடுச்சு. அப்போ டோட்டலாக டைம் டேபிள் மாறிடுச்சு, ஆனால் நான் அதை கவனிக்கல. பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன். அதை எடுத்து செக் பண்ணும்போது யதார்த்தமாக என் பையன் சொன்னால், நாளைக்கு இந்த தவறு வரவே வராது, இந்த சப்ஜெக்ட்டுக்கான பாடவிலை இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம போய் திருப்பி பார்க்கும்போது இருக்குது. அப்போ திருப்பி நம்ம சாட் ஜிபிடிட்டு, ஏய் இதில் நான் கொடுத்ததில் வந்து இப்படி தானே இருந்தது அப்படின்னு, ஆமாம் நான் இந்த இடத்துல தவறு பண்ணிட்டேன் இப்போ வருது.
1: அப்போ ஈஸியாக சொல்லிருச்சு,
0: அது ஈஸியாக சொல்லிருச்சு. ஆனால் என்றைக்குமே அதிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து 100% உண்மை கிடையாது. ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வெரிஃபை பண்ணணும், கண்டிப்பான முறையில் வெரிஃபை பண்ணணும். நான் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பி செய்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு வழி தெரியலை, பஸ்ஸுக்கு வந்து எப்படி போகணும், ட்ரெயினில் போகிறது பெஸ்ட்டா பஸ்ஸில் போகிறதா பெஸ்ட்டானா, அதுக்கான வரக்கூடிய வந்து பதில்கள் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்குது,
1: ஆப்டாக
0: இருக்குது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு, சென்னையில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு வழி அவ்வளோ ஈஸியாக தெரியல, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகலாம் அப்படின்னா, எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. நீங்கள் ஒரு கேபில் எடுத்தீங்கன்னா இவ்வளோ ரூபா ஆகும், இவ்வளோ நேரம் ஆகும், ட்ரெயின் ட்ரெயின்னா இவ்வளோ ரூபா தான் ஆகும், இவ்வளோ நேரத்தில் போயிடலாம். பஸ்ஸுனா இவ்வளோ ரூபா ஆகும், இவ்வளோ நேரம் ஆகும்.
1: டிராஃபிக்கும் காமிச்சிருது,
0: அதுவே சொல்லிடுது. அப்போ அது வந்து ஏற்கனவே வந்து அந்த இடத்த பற்றின புரிதல் எல்லாம் அது வச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எந்த பஸ் ரூட் நம்பர் முதற்கொண்டு சொல்லுது, இந்த இதை எடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வேகமாக போகலாம். இந்த முடிவுகள் வந்து

0: வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற ஒரு 10 பேர்கிட்ட கேட்டாலும் வெவ்வேறு முடிவுகள் சொல்லுவாங்க. ஆனால் கடைசி இறுதி முடிவு நம்ம எடுக்கணுங்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் வந்து இந்த இடத்துல இல்லை. ஒரு 3-4 ஆப்ஷன் சொல்லும் போதே, கேபு சொல்லுது, பஸ் சொல்லுது, ட்ரெயின் சொல்லும் போது நம்ம கேட்குறோம், நான் ஃபஸ்ட்டு டைம் சென்னையில் இது போகிறேன், நான் எது போனால் பெஸ்ட்டு, இன்னொன்று எனக்கு டைமும் சேவ் ஆகணும். அப்போ அது சொல்லுது நீ ட்ரெயின் எடுத்துக்கலாம், எந்த டிராஃபிக் இல்லை, நீ ஏறினா இறங்குறதுக்கு 1.5 மணி நேரத்தில் இறங்கிடலாம், 5 ரூபாயில் நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம், எக்கனாமிக்கலாகவும் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுது. அப்புறம் ஓ முடிவு பார்த்துக்கோ, பஸ்ஸுனா இப்படி இருக்கும், கேபுனா செலவு அதிகமாகும், நீ தனியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம், இறுதி முடிவு உன்னோடது அப்படிங்குது. அதோட ஒரு இறுதி முடிவும் சொல்லுது, நீ எப்பயும் ட்ரெயினில் ப்ரிஃபர் பண்ணியிருப்ப, நீ ட்ரெயினே எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும், நீ ஒரு டைமுக்கு போயிடலாம்.
1: ஆலோசனை மட்டும் என்கிட்ட கேட்டு,
0: ஆமாம், ஆலோசனை எடுக்க முடிவு எடுத்துக்கோண்ணா. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் எப்பயுமே அதோட இறுதி முடிவே எடுத்துக்கிறது, கரெக்டாக வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும்.
1: ரொம்ப இப்போ விளையாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம யூடியூப் அந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஒரு இடத்த கேட்குறப்ப வித்தியாசமான ரூட்டெல்லாம் காமிச்சிட்டு வேறு இடத்துல கொண்டு வந்தெல்லாம் நிப்பாட்டுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது நிறைய இடங்களில் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தடை இருக்குனால அது ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை உடனே காமிச்சிருது. இது எல்லாமே பதிவே படுகிறது, நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கிறோம், நம்ம திருப்பி அந்த ஊர் போனோம்னா வெல்கம் டு காஷ்மீர் சொல்கிற அளவுக்கு வந்துடுது, எல்லாமே டேட்டா வந்துடுது. இப்போ இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறப்ப மனிதனுடைய மூளை ஆராய்ச்சி வந்து இன்னும் முடிக்கவே முடியல. மனிதனுடைய மூளையில எத்தனை பயன்படுத்துறோம், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது எப்படி லைப்ரரி மாதிரி செயல்படுது, ஒரு மனிதன் உறக்கத் நிலையிலையும் எப்படி வந்து இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையா இமேஜின்லாம் பண்றான், அது உருவகப்படுத்துறது. அப்ப மனிதனுடைய புத்திசாலித்தனம் இங்க கேள்விக்குறி ஆகுதா? மனிதன் வெர்சஸ் AI, இதுக்கு என்ன அறிவியல் பதில்?
0: அதாவது இதில் வந்து ஆராய்ச்சி வந்து முடியலைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாள் அவங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் ஒரு முடிவு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு மனிதனுடைய மூளையுடைய செயல்பாடு, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இடத்துலேருந்து நமக்கு வருது, எந்த இடத்த நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த இடத்த பயன்படுத்தலை, நம்ம மூளையிலுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கும்போது, தூக்க நிலையில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏன் சில விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தித்த ஒரு விஷயத்துக்கு பதில் கிடைக்காமல் நம்ம தூங்கும் போது அதோடைய செயல்பாடு வரும். ரெண்டாவது, நம்ம கடைசியாக நம்ம தூங்குறதுக்கு அந்த 1 நிமிடத்துக்கு முன்னாடி என்ன நினச்சோம் அப்படிங்கிறது லாஸ்ட் சேவ்டு இன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி மூளையிலேருந்து திருப்பி ரீகால் ஆகலாம்.
1: கேட்சி ஃபைல்ஸ் மாதிரி உடனே எடுத்துகிட்டு வர்றது,
0: உடனே எடுத்துகிட்டு வர்றது. அது வந்து ஏன் இது நடக்குது அப்படின்னா, அதுக்கு பதில் இல்லைங்கும் போது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஃபிசிக்கலாக நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கும் மென்டலி நம்ம ஸ்லீப் போகிறது அப்படிங்கிறது. அப்போ ஃபிசிக்கலாக நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் மூளை வந்து ஆஃப் ஆகலை. மூளை ஆஃப் ஆகிறது தான் நம்ம டீப் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மூளை ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம படுத்ததும் தூங்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம். 1.5 மணி நேரம் நம்ம தூங்கியிருக்கும் போது திடீர்னு நம்ம எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது கை காலுக்கான அசைவு வந்து லேட்டாக தான் இருக்கும், கண்ணு தான் திறந்து பார்ப்போம், ஆனால் நம்ம எந்திரிக்க நினச்சாலும் முடியாதுன்ற மாதிரி சில நேரம் இருக்கும். நல்லா தூங்க ஆரம்பித்து 1.5 மணி நேரத்துக்கு கழிச்சு தான் மூளை செயல்பாடு நிற்கும். அது நம்ம மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லை, நம்ம இன்னைக்கு நம்ம நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா தான் அந்த மூளை ஆஃபுக்கே போகும். அப்போ அந்த மூளையில் கடைசியாக இருக்கிற விஷயம், நமக்கு ஏதோ பதில் கிடைக்காத விஷயமா இருக்கலாம், இல்லை இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், தீர்வு காண முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ஏன் வந்து மார்க் வரலன்னு நினைக்கலாம், இல்லை நாளைக்கு எனக்கு நல்ல மார்க் வரணும்னு நினச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டே படுத்தவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம பாஸை எப்படி சமாளிக்கிறது, இல்லை எப்படி அவங்கள வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு நினைக்கலாம், இல்லை ஏன் நமக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குதுன்னு நினச்சவங்களுக்கு ஒரு பதில் தூக்கத்தில் கூட கிடைக்கலாம். அப்போ இது வந்து மூளையோட செயல்பாடுல வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல நிலையில் இருந்தாலுமே நம்ம எப்படி யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம்னா, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இல்லை யாராவது நம்மளுடைய நண்பர்கள் யாராவது சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம ஒரு இறுதி முடிவு எடுப்போம். இதுதான் ஆக்சுவலாக செயற்கை நுண்ணறிவுலேயே நடக்கக்கூடியது. அப்போ மனிதனுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுக்கும் AI புத்திசாலித்தனத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வேகம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் AI எடுக்கக்கூடிய முடிவுக்கும் வேகம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் எடுப்போம். அப்போ AI வந்து கொஞ்சம் வேகமாக எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இது சரியா, அப்போ AI தான் வந்து இந்த இடத்துல ஜெயிக்குதா புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்டால், மனிதர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இன்னும் AIக்கு கிடையாது. அதில் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய AIக்கு வந்து நம்ம என்ன சிச்சுவேஷனில் இருக்கோம், மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அரிய குணங்கள்னு பார்த்திங்கன்னா, அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பொறுமை, மனசாட்சி, இதெல்லாம் வந்து AIக்கு இன்னும் வரலை, செயற்கை நுண்ணறிவுக்கு வரலை. அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம சொல்லலாம். இப்போது ஒரு மருத்துவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம போய் ஒரு டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் வருது, ஒரு நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இதே ஒரு ஏஐட்ட நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு

0: பார்த்தீங்கன்னா, நம்ம உதாரணம் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்து பிபி செக் பண்ணி சொல்லுது, ஸ்ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி சொல்லுது அப்படின்னா, கொஞ்சம் இருக்கிறது வந்து அதோடைய முடிவு வந்து எந்த அளவுக்கு துல்லியம்னு நம்ம சொல்ல முடியாது,
1: சொல்ல முடியாது.
0: அது நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை பொறுத்தது. இல்லை நம்ம ஒரு மருத்துவமனையிலே வந்து ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சுகர் டெஸ்ட்டே பார்த்தா லேபுக்கு லேபு மாறுபடுது. அப்போ நம்ம துல்லியம் நம்ம போகிறோம், இல்லை இவங்க வந்து செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் வந்து துல்லியமாக வந்து நாங்கள் முடிவு கொடுக்குறோம் அப்படின்னா, உனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஏஐ சொல்லிச்சுன்னா உனக்கு அந்த உண்மையிலே அந்த நோய் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே பளிச்சுன்னு
1: சொல்லுது.
0: இதே இது ஒரு மருத்துவர் அப்படின்னா நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து
1: மெதுவாக
0: அதை மெதுவாக எப்படி நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அதை ஒரு அன்போட கருணையோடு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். நம்ம என்ன மனநிலையில் இருக்கோங்கிறதையும் புரிஞ்சுக்கிடும். அது வந்து ஏஐக்கு வந்து கண்டிப்பாக இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வராது. அதை நம்ம வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதே தான் நான் சொல்லக்கூடியது ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு உரையாடல்லையுமே. ஒரு மாணவர் வந்து ஒரு மதிப்பெண் வந்து ரொம்ப குறைவாக எடுக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு வந்து என்ன பதில் நம்ம வந்து அந்த மாணவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஆசிரியர் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அறிவுரைகள் வந்து ஏஐயால் கொடுக்க முடியாது.
1: ஆசிரியர்
0: தான். அது ஏன் அப்படின்னா, ஒரு வகுப்பில் 50 மாணவர் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து நம்ம போய் இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும், நல்லா நம்ம நடத்தணும்னு நினச்சிருப்போம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அன்னைக்கு அந்த 50 மாணவர்களுடைய மனநிலை என்னங்கிறத முழுசாக புரிஞ்சா தான் அந்த ஆசிரியர்களோட அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த கான்செப்டை முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. அதற்கு முதல் வந்து அந்த ஆசிரியர் 50 மாணவர்களும் என்ன மனநிலையில் இந்த இன்னைக்கு வகுப்பில் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அப்போ இன்னைக்கு ஒரு மாணவருக்கு வந்து கவனிக்கிறவே மனநிலை இல்லைனாலும், அவரை கவனிக்க வைக்கிறதுக்கு இந்த ஆசிரியர் 2-3 எடுத்துக்காட்டுகள் அதிகம் சொல்ல வேண்டியிருக்கும், சிரமப்பட வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு, காலையில் ஒரு வகுப்பில் போய் நம்ம ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கும் அதே வகுப்பில் மதியம் போய் நம்ம நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். காலையில் நம்ம வந்து வேகமாக நடத்தலாம், ஏன்னா மாணவர்களுடைய அந்த கவனிக்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம 10 விஷயம் சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம், 5 விஷயத்துலேயே அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்போ நம்ம இன்னும் மேற்கொண்டு ஒரு 5 எடுத்துக்காட்டுகள் சொல்ல வேண்டியிருக்காது. ஆனால் அதே இது நம்ம மதிய வகுப்புகளில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது 10 எடுத்துக்காட்டுகள் சொல்லியும் அவங்களுக்கு புரியலை அப்படின்னா, நம்ம புரியலைங்கிறக்கா நம்ம அடுத்தது நடத்தி போக முடியாது. அப்போ அந்த மாணவருக்கு புரிகிற மாதிரியும் அவனை கவனிக்க வைக்கிறதுக்கு நம்ம இன்னும் கூடுதலாக ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அங்கே செலவிட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம நினைத்த கான்செப்டை அந்த நினைத்த நேரத்துக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியாது. அது வந்து நம்மளுடைய தவறோ இல்லை இயலாமையோ கிடையாது. அந்த மாணவருக்கு நம்ம புரியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நேரம், அதை வந்து ஏஐயால் கணிக்க முடியுமா?
1: முடியும்.
0: ஒரு மாணவருக்கு அது முழுமையாக புரிஞ்சிருதா அப்படிங்கிறத எப்படி ஏஐ கண்டுபிடிக்கும் அப்படின்னா,
1: ஆன்சரை சொல்லிடுச்சு, நம்ம எடுத்துக்கிட்டோமா புரிஞ்சுக்கிட்டோமா?
0: இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த ஏஐ மூலமாக இன்னைக்கு வந்து ஆன்லைன்லேயே கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அவங்க என்ன நடக்கும், ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிச்சோம், அந்த வீடியோவிலேருந்து ஒரு 5 கேள்விகள் இருக்கும். அந்த வீடியோ முழுமையாக பார்த்து புரிந்து கொண்டவங்களால் மட்டும்தான் அதை ஆன்சர் பண்ண முடியுங்கிற கிடையாது. அந்த 5 கேள்வி இன்னொரு இடத்துல கேட்டால் பதில் கிடைக்கும். சரி, அந்த பதிலை கொடுத்த உடனே இது என்ன ஆயிடுது, அடுத்ததுக்கு போயிடுது. அப்போ அது என்ன ஏஐ புரிஞ்சுக்கிறது, இவனுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கூட அந்த 5 கேள்வியை
1: மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம், இப்ப மனிதனை வந்து கையாண்டு கொண்டிருக்கின்றது கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏஐ கிட்ட கொண்டு போயிடக்கூடாதுன்றத மனிதனுக்கு ஒரு அடிப்படையான புரிதல் வேணும். நமக்கான அந்த மூளைன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கான ஒரு தீர்வுகள் கொடுக்கும். அந்த அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு பிரெயின்லேயே அதுக்கான ஒரு பகுதியே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தத்தான் நமக்கான ஒரு பவர் வெளியில் வரும். இப்போ நம்ம பக்கத்தில் கூட கேட்டு நம்ம செய்கிறதுக்கும் தானாக செய்கிறதுக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு ஏஐ பற்றி சொல்லியிருக்கிறீங்க. தொழில்துறையில் ஏஐ எப்படி இருக்குது, மாணவர்களும் ஆசிரியர்களும் நடுவில் ஏஐயினுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்குது, முன்னாடி ஆசிரியர்கள்ட்ட கேட்ட அந்த கேள்வி இப்போ ஏஐட்ட போய் கேட்டுட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் அதனுடைய ஃபண்டமெண்டல் விஷயங்கள் தெரியாது அப்படின்றலாம் நிறைய சொல்லியிருக்கங்க. இனிமேல் வருங்காலத்தில் ஏஐ சார்ந்த படிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றலாம் நம்ம வந்து இது வந்து ஒரு முதற் படிநிலையும் கூட சொல்லலாம். ஏன்னா அதை தோண்ட தோண்ட அது மிகப்பெரிய ஒரு விஷயங்களை போய்கிட்டே இருக்கும். இன்னும் நிறையா விஷயங்கள் மொத்த உலகத்தையுமே ஏஐ வந்து ஆளும் அப்படின்றத கூட நம்ம அறிவியல் ரீதியாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம கவனமாக பயன்படுத்தும் பட்சத்தில் மனித சமூகம் மனித இனமும் அது ஆரோக்கியமான ஒரு ஒரு இயற்கை சமநிலையை பேணும் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சி வாயில் சொல்லிட்டு, ஒரு உதவி பேராசிரியராக நிறையா விஷயங்கள் ஏஐ சார்ந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய மாணவர்களுக்கும் நீங்கள் நிறைய எடுத்து சொல்லிட்டு வர்றீங்க. நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் அப்படின்றத நாங்கள்

0: நம்புகிறோம். ஏஐ சார்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு நிலையத்திற்கு வந்து பதில் கூறிய உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இதுவரை இயங்கும் ஏஐ எதிலும் ஏஐ விருதுநகர் செந்திக்குமாரநாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். இனிய இரவு வணக்கங்களோடு இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: சுபத்ரா தேவி.
0: காட்டில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி,
1: அனுப்பும் போது வந்து தனித்தனி கடிதமாக எழுதி அனுப்பணும், அது ஒரு விஷயம் இருக்கு. அதாவது விமர்சனம் தனி கடிதமாகவும் விருப்ப பாடல் தனி கடிதமாகவும் எங்களுக்கு எழுதி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: நிகழ்ச்சியில் வந்து விமர்சனமும் விருப்ப பாடலும் கேட்க இருக்கோம். இப்போ முதலாவதாக வந்து நம்ம என்ன கேட்க போகிறோம்?
1: முதலாவதாக நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு விருப்ப பாடலோட தான் நிகழ்ச்சியை துவங்குவேன்.
0: சரியா?
1: அந்த வகையில் நம்ம ஒரு விருப்ப பாடலை ஃபஸ்ட்டு கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம்.
1: சரி, யார் எங்கேருந்து எந்த பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் பாலவநத்தம் அந்த பகுதியிலிருந்து தேன்மொழி அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, வியாபாரி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை வழங்கிடலாம், பாடல் வந்துட்டே இருக்குது. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சிடலாம்.
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விமர்சனம் தான் கேட்க இருக்கோம்.
1: ஒருத்தரோட விமர்சனம் தான் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை கண்ணனேந்தல் பகுதியிலிருந்து சு போசையா தான் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 7/8/2026 அதாவது போன மாசம் நம் வானொலியில வந்து மதுரை வானொலியில 8:30 நிகழ்ச்சியான இலக்கிய உலா நிகழ்ச்சி கேட்டோம், இனிதா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேதகு பேராசிரியை ஒருவர் புறநானூறு என்ற தலைப்பில் திறப்பட உரையாற்றினார். சங்ககால நூலான புறநானூற்றில் அரசன் மக்கள் ஆகியோரின் அன்பு பண்பு வீரம் புகழ் ஈகை பிறர் நலம் பேணல் இவையன்றி வருத்தம் தரும் செய்திகளும் உள அப்படின்னு பேராசிரியர் தெரிவித்ததா சொல்லியிருக்காங்க. வள்ளல் பாரியின் கொடைத்திறன் அவர் தம் மக்கள் மற்றும் ஔவையார் பற்றியும் எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேராசிரியை அவர்களின் இலக்கிய உலா நிகழ்ச்சி உரையும் உரை தந்த முறையும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர் ஆசிரியர் மற்றும் செவிமடுத்த நேயர் புவி போற்றும் சான்றோர் முதலானோர் சார்பாக அனைவருக்கும் ஒளிபரப்பிய நம்மளோட மதுரை பண்பலைக்கும் நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் ரொம்பவே அழகா எழுதியிருக்காங்க இல்லையா முத்துக்கு?
0: ஆமா, கண்டிப்பா அருமையா.
1: நிகழ்ச்சியை கேட்டுட்டு அதை வந்து விவரிச்சு எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதின நேயருக்கு ஒரு நன்றி சொல்லி வச்சுட்டு நான் வந்து விமர்சனம் வாசிட்டேன். இப்போ உங்கள் கையில் என்ன கடிதம் இருக்குது சொல்லுங்க.
0: என் கையில் வந்து ஒரு விருப்ப பாடல் தான் இருக்கு. யார் இங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, பெரிய குளத்துலேருந்து இ திவ்ய பாலா அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க.
1: என்ன பாட்டு கேட்டிருக்காங்க சொல்லுங்க.
0: உங்களை மாதிரியே நேயர்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன விருப்ப பாடல்? துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டிருக்காங்க.
1: அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதினா அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாட்டை வழங்கிடலாமா?
0: கண்டிப்பாக அவங்களுக்காக பாடல் வழங்கலாம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253-1366.

0: காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிகள் விமர்சனமும் விருப்ப பாடலும் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் இப்போ அடுத்து என்ன கேட்க போகிறோம்?
1: அடுத்ததாக ஒரு விமர்சனம் தான் கேட்க போகிறோம். யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெனடி கோமகன் அவங்க தான் எழுதியிருக்காங்க, மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை பண்பலையின் நிகழ்ச்சிகள் இடையிடையே ஒளிபரப்பப்படும் பொதுநலன் கருதி அக்கறையுடன் என்ற உபயோகமான உயிரோட்டமான செய்திகள் அறிவுரைகள் மிகவும் அருமை, அனைவருக்கும் தேவையான செய்தி, ஒளிபரப்பும் மதுரை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முத்துக்கருப்பணி இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி பத்தி சொல்லாம நம்ம இடையில போடுவோம்ல,
0: என்னுடைய கையில யாருடைய விருப்ப பாடல் இருக்கு அப்படின்னா, மதுரை எஸ்எஸ்கான்ல இருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, திருமங்கலத்திலிருந்து பூமாரி பாலகிருஷ்ணன்.
1: பெருசா போகுது.
0: ஆமா, விருப்ப பாடல் என்னன்னா, புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நம்மளும் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள் தொடர்ந்து கேட்கலாம். விமர்சன கடிதம்
1: கேட்டலாம். யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதுரை ஓகே சிவா சந்தைப்பேட்டை பகுதியிலிருந்து தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 6 மதியம் 1 வசந்த கானங்கள் கேட்டேன், மிக அருமை. நிகழ்ச்சியில் 10 சிறப்பான பாடல்களை வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாடல்களை வந்து அவங்க தேர்வு செஞ்சு வழங்கின விதம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதினா அந்த நேருக்கு ஒரு நன்றியை நம்மளும் தெரிவிச்சிடலாமா?
0: நன்றி நன்றின்னு சொல்லிட்டு எனக்கு என்கிட்ட ஒரு விருப்ப பாடல் இருக்குது. யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன் அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க.
1: என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
0: கண்டிப்பாக சொல்லிடலாம். அற்புதம் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

0: நேரம் இரவு 9:30 ஆயிற்றுக்க. இந்த நேரத்தில் நேயர்கள் இனிய இரவின் அமைதியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய கடிதம் வாசிக்க போகிறோம், அது என்ன கடிதம், விமர்சனமாக விருப்ப பாடலாம்.
0: இப்போ வந்து ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் இருக்குது. யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமலா கிருஷ்ணன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மதுரை முனிச்சாலை பகுதியிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன படத்துலேருந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு புது பாட்டாக இருக்குமா இல்லை பழைய பாட்டாக இருக்குமா?
1: எந்த நேரத்து பாடலாக இருக்கும் அப்படின்னு நடுத்தரமாக சொல்லிட்டு
0: கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக கெஸ் பண்ணியிருக்கீங்க. திரைப்படம் என்ன அப்படின்னா, புது பாட்டு அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க.
1: சரி,
0: நேத்து ஒருத்தரை பார்த்து அப்படிங்கிற ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க.
1: நேத்து ஒருத்தரை பார்த்தோம்,
0: அந்த பாட்டு தான் கேட்டிருக்காங்க.
1: அவங்க கேட்ட பாடலை நம்மளும் கேட்போம், நீங்களும் கேளுங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கவிதை மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு. புதுசாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேயர்கள் வந்து நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கடிதங்களையும் எழுதி அனுப்புவாங்கன்னு நம்புவோம். சரி, அந்த வகையில் இப்போ என் கையில் ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில் இருக்கு.
0: ஆமாம், நீங்கள் முன்னாடியே ஆரம்பத்திலே சொன்னீங்க, அதாவது விருப்ப பாடல் தனியாக ஒரு கடிதமும் விமர்சனமும் ஒரு தனியாக ஒரு கடிதம்.
1: கண்டிப்பாக தனித்தனி கடிதமாக எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம்.
0: ஆமாம், இப்போ உங்கள் கையில் என்ன கடிதம் இருக்குது?
1: என் கையில் வந்து விருப்ப பாடல் கடிதம் தான் இருக்குது. யார் எங்கேருந்து எந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை பகுதியிலேருந்து ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவங்க தான் அந்த ஐயா தான் எழுதியிருக்காங்க. என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இருமலர்கள் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் வாசிக்கும் உள்ளங்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தான் சொல்லியிருக்காங்க
0: அப்படியா? நன்றி நன்றி, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அவங்க கேட்ட விருப்ப பாடல் கொடுத்துடலாமா?
1: பாடல் வந்துட்டே இருக்குது, இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம்?
1: இப்போ யாரோட விருப்பத்தில் பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ் ஜனார்த்தனன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. மதுரை பகுதியிலிருந்து தான் அவங்களும் எழுதியிருக்காங்க. என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 7வது மனிதன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் நீரஜா அவங்களோட குரலில் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை வழங்கிடலாமா?
0: கண்டிப்பாக வழங்கிடலாம். அவங்களுக்கு ஒரு நன்றியை கூறி அவங்க கேட்ட விருப்ப பாடல் கட்டளைகளை வந்துகிட்டே இருக்குது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்களை தொடர்ந்து ஒருத்தருடைய ஏற்பாடு தான் கேட்குறோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க?
1: யார் எங்கேருந்து அப்படின்னா வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவங்களாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடிதம். அவர்கள் காற்றில் விரியும் கடிதம் தொடர்ந்து விமர்சன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
1: விருப்ப பாடல் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அதாவது என்னதான் டெக்னாலஜி வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு இல்லையா முத்துக்கருப்பன்?
0: ஆமாம்.
1: இப்போ நம்மளுமே கடிதம் தாண்டி நம்மளோட முகநூல் பக்கத்து வரைக்குமே போயிட்டோம். ஃபேஸ்புக்கில் பார்த்து நேயர்களோட பேர் எல்லாமே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: தினமுமே எந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லுங்கள்.
0: அதாவது வசந்த கானங்கள் ஒரு மணிக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் அந்த இதில் வந்து நம்ம வந்து சில கேள்விகள் கேட்குறோம். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறக்கூடியவங்க நபர்களை அவங்க பெயரையும் அவங்க ஊரையும் நம்ம வந்து டெய்லி ஒரு மணிக்கு வசந்த காலங்களில் வசிக்கிறோம்.
1: அந்த அளவுக்கு டெக்னாலஜி நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஆனாலுமே இந்த கடிதத்தில் எடுத்து அவங்க கையெழுத்தோடு நம்ம வாசிக்கும் போது அது ஒரு உயிர்ப்போட ஒரு நல்ல விஷயமா இருக்கு இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: ஸோ கேட்குற நேயர்களுக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி, வாசிக்கிற நம்மளுக்குமே அது கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நேயர்கள் வந்து நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு தொடர்ந்து எழுதி அனுப்புங்க. உங்களோட விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்க. பழைய பாட்டு புது பாட்டு எதுவானாலும் சரி எழுதி அனுப்புங்க எங்களுக்கு. உங்களுக்காக பாடல்களை வழங்குறதுக்காக தயாராக நாங்கள் காத்துட்டே இருக்கோம். சரி, சொல்லிடலாமா முத்துக்கருப்பன், இப்போ என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு?
0: யார் இங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க?
1: தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி ஐயா தான் எழுதியிருக்காங்க. என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தூண்டில் மீன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. பாடினவங்க வந்து பாலசுப்ரமணியம், சுசிலா அவங்களோட குரலில் தான் பாட்டு கேட்டிருக்காங்க.
0: சரி, அவங்க கேட்ட பாடலாம் நம்மளும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாமா?
1: ரெண்டும் ஒன்று தான், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அதான் உண்மை.
0: ஆமாம்,
1: கேட்டுட்ருக்கீங்க அப்படி இல்லை கேட்டு முடிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி 9:58 இணைஞ்சிருக்கோம் இல்லையா?
0: கண்டிப்பாக. இப்போ காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில்

0: அனுப்ப என்ன பண்ணணும்?
1: எழுதி அனுப்ப வந்து நேயர்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கடிதத்தை எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு வந்து தனித்தனி கடிதமாக எங்களுக்கு வந்து எழுதி அனுப்பணும். சில பேர் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாகலாம் எழுதி அனுப்புகிறாங்க இல்லையா?
0: ஆமாம், அதுக்கு ரொம்ப பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் கலரிங் பண்ணிலாம் எழுதி அனுப்புகிறாங்க. அது வந்து ரொம்ப எங்களுக்கு படிக்க வந்து ரொம்ப
1: சரி. அதெல்லாமே விட நம்மளுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதி அனுப்பிச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த கையெழுத்து இல்லையா, விமர்சனங்கள் எழுதுகிறாங்க இல்லையா, ஸோ அது கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதுனாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நேயர்களும் அப்படி தான் எழுதுகிறாங்க, சூப்பராக எழுதிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி வந்துட்டோம். எழுதும் போது வந்து விமர்சனங்கள் தனி கடிதமாகவும் விருப்ப பாடல் தனி கடிதமாகவும் மட்டும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒரு முறை சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா சொல்லிடலாம்.
1: நிலைய இயக்குனர் அவர்கள், காட்சியில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: நிகழ்ச்சியை இதுவரை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: சுபத்ரா தேவி. கேட்டு ரசிதா துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இனிய இரவின் கீதங்களாய் இன்னிசையோடு நம்மை தாளாட்டி மயக்க காத்திருக்கிறது பட்டு சிறகு. பட்டுச்சிறகில் கவிதைகளோடும் கானங்களோடும் அம்பிகா.

விழிகள் இரண்டும் உன்னை பார்க்க துடிக்கும். இதயம் மட்டும் உன் பெயரை தவிர வேறு எதையும் சுவாசிக்க மறுக்கும். விழிகள் இரண்டும் உன்னை பார்க்க துடிக்கும். இதயம் மட்டும் உன் பெயரை தவிர வேறு எதையும் சுவாசிக்க மறுக்கும்.

பட்டுச்சிறகோடு நம்மை இணைத்திருக்கிறது மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில். நீ புன்னகைக்கும் நொடிகளில் என் உலகமே அழகாகிறது. நீ புன்னகைக்கும் நொடிகளில் என் உலகமே அழகாகிறது. நீ அருகில் இருக்கும் தருணம் என் ஆயுளும் நீள்கிறது. நீ அருகில் இருக்கும் தருணம் என் ஆயுளும் நீள்கிறது.

உடல் சோர்ந்து கண்ணயர காத்திருக்கும் நேரத்தில் இன்னிசையால் நம் மனங்களை மயக்கி கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. கடலளவு அன்பு வைத்திருந்தும் உன்னிடம் காட்டத் தெரியவில்லை. சின்ன சின்ன கோபங்களில் சிந்திவிடும் கண்ணீரை தவிர இந்த கண்ணீரே உன் மீது கொண்ட அன்பிற்கு சாட்சி. கடலளவு அன்பு வைத்திருந்தும் உன்னிடம் காட்டத் தெரியவில்லை. சின்ன சின்ன கோபங்களில் சிந்திவிடும் கண்ணீரை தவிர இந்த கண்ணீரே நம் அன்பிற்கு சாட்சி.

குரல் மாநகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். பட்டுச்சிறகோடு.

மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். பட்டுச்சிறகோடு விழித்திரையில் நீ எழுதிய கோலங்கள், விழித்திரையில் நீ எழுதிய கோலங்கள் என் மூச்சு காற்றின் வெப்பத்தில் அழியாமல் வாழ்கிறது. என் மூச்சு காற்றின் வெப்பத்தில் அழியாமல் வாழ்கிறது.

கடந்து செல்லும் ஒரு நொடிக்காக, நீ கடந்து செல்லும் ஒரு நொடிக்காக என் ஒட்டுமொத்த ஆயுளும் காத்திருப்பில் கரைகிறது. நீ கடந்து செல்லும் ஒரு நொடிக்காக என் ஒட்டுமொத்த ஆயுளும் காத்திருப்பில் காத்திருக்கிறது. எஞ்சியிருக்கும் அன்பை உன் பாத சுவடுகளுக்கு சமர்ப்பிக்க காத்திருக்கிறது ஆயுள் வரை. எஞ்சியிருக்கும் அன்பை உன் பாத சுவடுகளில் சமர்ப்பிக்க காத்திருக்கிறது என் ஆயுள் உள்ளவரை.

மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸோடு நம் மனங்களை மயக்கிக் கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. கடிகார முட்களுக்கு தெரியாது, உன்னோடு இருக்கும் போது மட்டுமே என் இறக்கைகள் முளைத்து பறக்கிறது. கடிகார முட்களுக்கு தெரியாது, உன்னோடு இருக்கும் போது மட்டுமே இறக்கைகள் முளைத்து பறக்கின்றன என்று. நீ இல்லாத நொடிகள் ஒவ்வொன்றும் இறக்கைகள் அனைத்தும் வலுவை இழக்கின்றது.

கண்ணயர காத்திருக்கும் நேரத்தில் நம் மனங்களை மெல்லிசையால் மயக்கிக் கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் யுகங்களாய் உறைந்து போக உன் சிறு புன்னகை போதும். என் அத்தனை தனிமையும் எரித்து சாம்பலாக்குவதற்கு

பேசிக்கொள்ளும் சொற்களை விட இடையில் விழும் மௌனங்களே கனமானவை. நாம் பேசிக்கொள்ளும் சொற்களை விட இடையில் விழும் மௌனங்களே அதிக கனமானவை. அந்த மௌனத்தின் ஆழம் சொல்லும் நீயும் நானும் கொண்ட அன்பின் ஆழத்தை. அந்த மௌனத்தின் ஆழம் சொல்லும் நீயும் நானும் கொண்ட அன்பின் ஆழத்தை.

பட்டுச்சீரகோடு நம்மை இணைத்திருக்கிறது மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில். இரவின் தனிமையில் நிலவிடம் உன்னை பற்றி பேசத் தொடங்கினால் அது தன் ஒளியை குறைத்து கொள்கிறது. பின் கோபம் கொள்ளாதா என் நிலவின் நிலைமையை அந்த நிலவிடம் போய் சொல்லும் பொழுது.

இதுவரை கண்ணயர காத்திருக்கும் உள்ளங்களுக்கு இன்னிசையால் விருந்தளித்து விடிய போகும் விடியலை சுகமாய் வரவேற்க சோர்வை தெளிய செய்தது பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் அம்பிகா. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத, வாழையில சாப்பாடு.

0: ஆயுசு 100. பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 10:59 நிமிடம். இத்துடன் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 மணிக்கு ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை.

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், காலை 6:02 புதிய காலை. அதனுள் சேவை செய்திகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் சி.எஸ். கிஷோர்குமார் அவர்கள். காலை 6:15 புதிய காலை, அதனுள் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதனுள் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி. கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம். மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். அவினாசி பழங்கரை பொன்சோலீஸ்வரர் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி. சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி. காலை 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலா கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக இது அமைந்துள்ளது. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 ட்ரை டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம். சித்ரா கணபதி அவர்களின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம். 10:30 இருபட பாடல்களாக மாமன்னன் திரைப்படம் மற்றும் கோட் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கிறது. காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் தலைப்பாக ஒற்றை சிலம்பு என்ற தலைப்பில் ஒரு நேர்முகம். பங்கேற்கிறார் மதுரை தியாகராஜர் கல்லூரியின் தமிழ் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ். பாலு ஆனந்த் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ் அவர்கள். மதியம் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 சிநேகிதியே. மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள். மதியம் 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:02 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மாலை 5:02 மாலை தென்றல். அதனுள் நம்

0: உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் பி வி கோபி மணிவண்ணன் அவர்கள். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். மாலை 6:02 சேவை செய்திகள், 6:05 விலக்கேற்றும் வேலை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7 மணிக்கு பாட்டு ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். இரவு 8:30 இளையோர் உலகம், என்எம்எஸ் சேர்மத்த ஐவாசன் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல் சுவை நிகழ்ச்சி. இதன் தலைப்பாக செய்தொழில் பழகு மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள். இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு. இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிதே நிறைவு பெறும். அனைத்து நிகழ்ச்சிகளையும் எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னேஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டோம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்கவிருப்பது தேனும் பாலும். இன்று மறந்ததை இசை நாளை நினைவூட்டும், நேற்று இழந்ததை ஒரு மெட்டு மீண்டும் தரும். வாழ்க்கை எடுத்து சென்ற தருணங்களை பாடல்கள் மட்டும் பத்திரமாக வைத்திருக்கின்றன. அந்த நினைவு களஞ்சியம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1964 வெளியான ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன் P சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது முதல் பாடல்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். இரவின் மடியில் இன்று நிலவு மட்டும் தனியாக இல்லை, நினைவுகளும் மெட்டுக்களும், நினைவுகளும் மெட்டுக்களும் அதனோடு அமர்ந்திருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக உங்கள் செவிகளில் சேர்க்கும் இசை தூண் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தேனிலவு திரைப்படத்தில் இருந்து 1961 வெளியான இத்திரைப்படத்தில் ஏ எம் ராஜா இசையில் மற்றும் குரல்களாக ஏ எம் ராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கலைமீறும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நேற்றைய பாடல் இன்று ஒலிக்கிறது, ஆனால் அதன் உணர்வு இன்றைதுதான். ஏனென்றால் இசைக்கு வயதில்லை, மனதுக்கு பிடித்த மெட்டுக்கு கால எல்லையும் இல்லை. அந்த காலமற்ற இசையின் பயணம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து. 1964 வெளியான இத்திரைப்படத்தில் MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைத்தார். கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், பி. சுஷிலா, எல்.ஆர். ஈஸ்வரி குரலில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நேற்றைய பாடல் இன்று ஒலிக்கிறது, ஆனால் அதன் உணர்வு இன்றையதுதான். ஏனென்றால் இசைக்கு வயதில்லை, மனதுக்கு பிடித்த மெட்டுக்கு கால எல்லையும் இல்லை. அந்த காலமற்ற இசையின் பயணம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1963 வெளியான ரத்த திலகம் படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் எல்.ஆர். ஈஸ்வரி குரலில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. வாழ்க்கை வேகமாக ஓடும் பாதையில் சில நிமிடங்கள் மட்டும் நின்று ரசிக்க வேண்டும். அந்த நிறுத்தத்தில் ஒரு மெட்டு இருக்கட்டும், அந்த மெட்டில் ஒரு நினைவு இருக்கட்டும். அந்த நினைவுக்கு பெயர் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1962 வெளியான ஆலயமணி திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 சில குரல்கள் பாடுவதில்லை, நம் மனதோடு பேசுகின்றன. சில மெட்டுக்கள் இசைக்கப்படுவதில்லை, நம் நினைவுகளில் மீண்டும் பிறக்கின்றன. அப்படி பிறக்கும் இசை தருணங்களின் பெயர் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளியான குமரி பெண் திரைப்படத்தில் இருந்து, கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், PB ஸ்ரீனிவாஸ், LR ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: சொல்லு,
2: நீயே சொல்லு,
1: நீயே சொல்லு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நிலவு ஒரு வெள்ளை கவிதை, இரவு அதன் வெற்றுத்தாள். அதில் பழைய பாடல்கள் எழுதும் ஒவ்வொரு வரியும் நம் நினைவுகளின் கையெழுத்தாக மாறுகிறது. அந்த கவிதையின் இசை வடிவம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1967 வெளியான அரசக்கட்டளை திரைப்படத்தில் இருந்து. கவிஞர் ஆலங்குடி சோமு வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நினைவுகள் சில நேரம் கதவை தட்டாது, ஒரு பாடலாக வந்து நெஞ்சுக்குள் நுழைந்துவிடும். அந்த பாடல் முடிந்த பிறகும் அதன் மெட்டு மட்டும் நம்மோடு நடந்து கொண்டிருக்கும். அந்த பயணத்தின் பெயர் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து 1963 வெளியான இத்திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்கான அடுத்த பாடல்.

வானமெங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி, வானமெங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி, நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி, நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. பறவைகள்

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. பழைய பாடல்கள் காலத்தின் பழைய கற்கள் அல்ல, அவை நம் நினைவுகளின் வைரங்கள். ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் புதிய வெளிச்சத்தில் அவை மின்னுகின்றன. அந்த இசை வைரங்களை தேடி வாருங்கள் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1968 வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.
1: தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை

0: ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். ஒரு பழைய பாடலை கேட்பது பழைய புகைப்படத்தை பார்ப்பது போல. புகைப்படத்தில் முகங்கள் மட்டும் இருக்கும், பாடலில் அந்த முகங்களோடு உணர்வுகளும் உயிர் பெறும். அந்த உயிருள்ள நினைவுகளோடு ஒலிக்கவிருக்கிறது, ஒலித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1970 வெளியான மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: பட்டுக்கொள்ளவா, மெல்ல பழகிக்கொள்ளவா.

0: நேரம் இரவு 11:58. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இசை ஓய்ந்தாலும் அதன் இனிமை ஓய்வதில்லை, இரவு கடந்தாலும் அதன் நினைவுகள் கடப்பதில்லை. இன்றிரவு நாம் ரசித்த ஒவ்வொரு மெட்டும் உங்கள் மனதின் ஓரத்தில் ஒரு சிறு விளக்காய் ஏறியட்டும். மீண்டும் ஒரு இனிய இரவில் சந்திப்போம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபக்.
1: வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் இரவு 11:59. இத்துடன் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மீண்டும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103

3.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை நாளை காலை 4:45 மணிக்கு இனிதே ஆரம்பமாகும். நன்றி இணையர்களே.

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

0: நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம்.

கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் காலை 4 மணி. நேர்கள், இனி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் துவக்கமாக ஒலிக்கும் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பூவை செங்குட்டுவனின் பாடல் வரிகள், குமாஸ்தாவின் மகள் படத்திற்காக.

நேரம் காலை 4:10. நேர்களை கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய வண்ணை ஏஎன் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். துவக்கமாக பேசும் தெய்வன் முருகம் முருகன் என துவங்கும் குரு சுரஜானந்தா இயற்றிய பாடல் நாகவல்லி ராகம் ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது லலிதேஸ்ரீ என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவி ராகம், ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத 17 நாள் பராபவ வருடம் ஆவணி மாதம் 22 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

0: பட்டும் துன்பப்பட்டு நொந்து போவது ஏன்? குறள் எண் 379 அதிகாரம் ஊழ்.
1: நன்றாங்கால் நல்ல வாக்காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன்?
0: நல்லது நடக்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தீமை உண்டாகும் போது மட்டும் துன்பப்பட்டு நொந்து போவது ஏன்? குறள் எண் 379 அதிகாரம் ஊழ்.
2: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிரம்புமாய். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். காலை 6:02 புதிய காலை, அதனுள் சேவை செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் CS கிஷோர்குமார் அவர்கள். காலை 6:15 புதிய காலை, அதனுள் இந்நாளின் சிறப்பும் நிகழ்ச்சியும் நிரம்பும். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள், வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, அதனுள் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி. 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. காலை 9:02 ட்ரை டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள், விருந்தினர் விருப்பம். 10:30 இருபட பாடல்கள், மாமன்னன் மற்றும் கோட் திரைப்படங்களிலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது. காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையின் தலைப்பாக ஒற்றை சிலம்பு என்றும் தலைப்பில் நேர்முகம். பங்கேற்கிறார் மதுரை தியாகராஜர் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். மதியம் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள். மதியம் 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. மதியம் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 ஆட்டக்களம், அதாவது 4:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம். மாலை 4:30 ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல், அதனால் நம் உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் PV கோபி மணிவண்ணன் அவர்கள். மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். மாலை 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம், என்எம்எஸ் சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல்சோய் நிகழ்ச்சி, அதனுள் செய்தொழில் பழகு மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 இனிதே நிறைவு பெற்று அனைத்து நிகழ்ச்சியையும் சென்னை FM விவித் பாரதி 102.3 மெகா அலைவரிசையில் இனிதே கேட்கலாம். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிரம்புமாய். பக்தி கமழும் காலை வேளையில் இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது இசை அமுதம் பருகும் நேரம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக உமா ரமணின் குரலில் பாடல் ஒலிக்கிறது.